இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 18 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

பொய்யாமை என்னும் அறத்தையே பொய்யாகாது தொடர்ந்து செய்து வந்தால் பிற அறச்செயல்கள் ஏதும் செய்யாத போதிலும் கூட அது நன்மையை தரும்.

குரலோசை கேட்டீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் இன்று தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையில் ஒலிவுலா வரும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள். ஆறு பத்திற்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:40

55 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் மற்றும் சேலம் மணிபால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழலையாக எஸ் தன்யஸ்ரீ. காலை 7 மணிக்கு காலை வணக்கம். இதில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் ஆகியன கேட்கலாம். 7:10 தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன இடம்பெறும். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. காலை 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. 9:05 வானலையில் வசந்தம். காலை 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கச்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். 12:10 உங்கள் கலம் இன்று ஏற்றம் தரும் எண்ணங்கள் மாபெரும் சபைதனில் என்ற தலைப்பில் பேச்சாளர் பர்வின் சுல்தானா அவர்களின் உரையினை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை. 12:50 சூழல் காப்போம் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 1:10 நேயர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2:00 விவசாய அரங்கம் இன்றைய நிகழ்ச்சியில் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி. கால்நடை மற்றும் கோழிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்குனர் முனைவர் டி சத்யமூர்த்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 அறிவியல் மலர். 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 6:10 பாட்டுத்தான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. 8:00 இளந்தென்றல் இன்று சொல்லுக வெல்லுக. 9:30 இடைவிடாத இசை மழை. 10:00 சுகமான ராகங்கள் இன்று தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 11:10 நாளை நிகழ்ச்சி குறிப்பு காந்திய சிந்தனை ஆகியன இடம்பெறும். இவையாவும் இன்று தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 ஒலிவிழாவரும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: முன்னோர்கள் கேட்டுள்ளனர். கோடையில் குளிர்ச்சியான நீரை தேடுவது இயல்பு. அது மட்டுமின்றி அருவிகளில் குளிப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை செய்யும். குற்றாலத்து அருவியில் குளிப்பதென்றால் அது இன்னும் அழகு. அதுபோலவே குற்றால தமிழில் குளிப்பதும் அழகு. காலையிலேயே குற்றால தமிழில் குளிப்போம், உள்ளம் குளிரும். மலையிலே நடந்து செல்லும் பொழுதே அங்குள்ள அருவிகள் இனிய ஓசையால் வரவேற்கும். நீர் தோரணங்கள் உடலை குளிர்விக்கும். விலங்குகள் பூமியையும் பறவைகள் வானத்தையும் அழகாக்கிக் கொண்டிருக்கும். இக்காட்சியை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிலும் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே என தான் வாழும் இடத்தின் பெருமையை மிக அழகாக பெருமிதத்துடன் சொல்கிறாள் குறவஞ்சி. குற்றால மலையின் பெருமையை பாடிய திரிகூட ராசப்ப கவிராயர் தமிழ் பிறந்த பொதிய மலையின் சிறப்பையும் பாடுகிறார். குறவஞ்சியே, பொதிய மலையின் பெருமையை அறிவாயா என கேட்டு, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விலை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கன் அம்மை திரு அருள் சிறந்து பொழிவதென, பொங்கருவி தூங்குமலை, பொதிய மலை என்மலையே என பாடியுள்ளார். இந்த பொதிய மலையோ நிலவையே மலராக சூடியிருக்கிறது. எல்லோரும் பூங்காவிற்கோ கடற்கரைக்கோ சென்றுதான் காற்று வாங்குவார்கள். ஆனால் அந்த காற்றில் சிறந்ததான தென்றலே இந்த பொதிய மலையில் வந்து விளையாடும் என்கிறார். இடத்தால் மக்களுக்கு பெருமை வருவது ஒரு சிறப்பெனில், வாழும் மனிதரால் அந்த இடத்திற்கு சிறப்பு உண்டாவது மேலும் சிறப்பு என்பதனை தமிழ் முனிவனாகிய அகத்தியர் வாழ்ந்தமலை என குறிப்பிடுகிறார். அருளானது அருவி போல் பொழியும் என்பதனை மாற்றி, அருவி அருள் போல் பொழிகிறது என பாடி மீனாட்சி அம்மையின் புகழையும் பொதிய மலையின் வளத்தையும் ஒருங்கே சிறப்பித்துள்ளார். மேலும் குற்றால குறவஞ்சியின் தலைவியான வசந்தவல்லி பந்து பயில்கிறாள். அப்பொழுது நடைபெறும் செயல்களை மிக அழகாக பாடுகிறார் திரிகூட ராசப்ப கவிராயர். மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்வது உள்ளத்தின் விருப்பம்தானே. அவ்வாறே வசந்தவல்லி பந்தாடும் அழகினை கண்முன்னே கொண்டு வந்து விடுகிறார். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்தினால் நன்றாக விளையாடுவார்கள். ஆனால் இந்த வசந்தவல்லிக்கு ஊக்கப்படுத்த எவரும் தேவையில்லை. அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்களே வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்துகின்றனவா? அவ்வாறு காலில் அணிந்துள்ள சிலம்பம் தண்டையும் வளையல்களோடு சேர்ந்து அவளுடைய ஆட்டத்தை அழகு செய்கின்றனவாம். பாடலை பாடுவோமா? செங்கையில் வண்டு கலின்கலி நின்று செயம் செய்யும் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே என்னும் அடிகள் எடுத்து காட்டுகின்றன. இதனை முன்னரே பாடி பழகியுள்ளவர்கள் என்னுடனே பாடியிருப்பீர்கள். பாடாதவர்கள் இப்படி ஒரு பாடலை இனிமேலாவது படிக்க வேண்டும் என வருந்துவார்கள். அத்தனை அழகானது இந்த குற்றால தமிழ்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

விடியும் ஒவ்வொரு காலையும் புதிய நம்பிக்கையின் கதவை திறக்கிறது. காலை தென்றலோடு உங்கள் மனதில் மகிழ்ச்சி மலரட்டும். நேரம் காலை 6:15. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது பக்தி மாலை. இறை இசையில் நனைய தயாராக இருங்கள் அன்பு நேர்களே. முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தேநீரின் வாசனையோடு, இறை இசையின் இனிமையோடு உங்கள் இதயங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை. அல்லாவை நினைக்கும் இதயம் ஒருபோதும் வெறுமையாக இருப்பதில்லை. அல்லாவை நினைக்கும் இதயம் ஒருபோதும் வெறுமையாக இருப்பதில்லை. அடுத்த பாடலாக EM அனிஃபா குரலில்.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி. எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: இறை இசையால் உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. அன்பே தேவனின் மிகப்பெரிய கட்டளை, கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான். அன்பே தேவனின் மிகப்பெரிய கட்டளை, கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான். அடுத்த பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஒலித்த இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். 2047 இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா தொலைநோக்கு பார்வையை நோக்கிய பயணத்தில் கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை மறுசீரமைக்க வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம், அதாவது கிராமின் உத்தரவாத சட்டம் 2025 கொண்டு வரப்பட்டுள்ளது. இச்சட்டம் July 1, 2026 முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வருகிறது. இதன் மூலம் 2005 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் திரும்ப பெறப்படுகிறது. இச்சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டில் வழங்கப்பட்டு வந்த 100 வேலை உத்தரவாதம் தற்போது 125 உயர்த்தப்பட்டுள்ளது. வெறும் ஊதிய வேலைவாய்ப்பாக மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் நீர் பாதுகாப்பு, கட்டமைப்பு வசதிகள், வாழ்வாதார ஆதாரங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கான நிரந்தர சொத்துக்களை உருவாக்குவதில் இச்சட்டம் முக்கிய கவனம் செலுத்துகிறது. நிர்வாக ரீதியாக வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய பயோமெட்ரிக் அங்கீகாரம், ஜியோ டேக்கிங் மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்பு முறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. ஊதியம் நேரடியாகவே பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் மாற்றப்படும். அதே நேரத்தில் பயிர் நடுதல் மற்றும் அறுவடை காலங்களில் விவசாய தொழிலாளர்கள் தட்டுப்பாட்டை தவிர்க்க மாநில அரசுகள் 60 வரை இந்த வேலைகளுக்கான இடைவெளியை விட அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இத்திட்டத்திற்கான 2026-27 நிதியாண்டில் 95,692.31 crore ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது கிராமப்புற மேம்பாட்டு திட்ட வரலாற்றிலே மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடாகும். மாநிலங்களுடைய பங்கையும் சேர்த்தால் மொத்த திட்ட மதிப்பு 1.51 lakh crore அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலைவாய்ப்புடன் கூடிய கண்ணியம் என்ற கொள்கையின் அடிப்படையில் பணித்தளங்களில் சுத்தமான குடிநீர், நிழற்குடைகள், முதலுதவி வசதிகள் சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க 5 குழந்தைகள் இருக்கும் பணித்தளங்களில் குழந்தை பராமரிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இச்சட்டம் கிராமப்புற இந்தியாவை நவீன எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மாற்றங்கள் கொண்டு வரவும் இந்தியாவை நவீன எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மற்றும் உற்பத்தி திறன் கொண்டதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்து இந்த மொட்டை மாடியில் இலவசமாக மின்சாரம் மானியத்துடன் இருப்பது எப்படி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். மக்களின் அத்தியாவசிய செலவுகளில் மின்சார கட்டணமும் ஒன்று. இதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு செய்ய வேண்டிய நிலை. ஆனால் மொட்டை மாடியில் சூரிய மின்சார தகடு அமைத்தல், அதுவும் மானியத்துடன் செய்தால் அந்த பணத்தை அப்படியே மிச்சப்படுத்தலாம். இதற்காக மத்திய அரசு சூப்பர் மானியத்துடன் ஒன்று உள்ளது. நம்முடைய மின்சார பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதும் அதற்கு ஏற்ப மின் கட்டணங்கள் உயர்வது நமக்கு பெரும் கவலையாக உள்ளது. இதிலிருந்து தப்பிக்க நாம் மின்சார நுகர்வோராக மட்டுமல்லாமல் மின்சார உற்பத்தியாளராக மாற வேண்டிய கட்டாயமாகிறது. எப்படி நமக்கான மின்சாரத்தை உருவாக்க முடியுமா? அதற்கு ஒரே வழிதான் சூரிய மின்சாரம். சூரிய மின்சார உற்பத்தியில் தமிழகம் இந்தியாவில் 4 இடத்துல உள்ளது. மானியங்கள் 1 kW முதல் 3 kW வரைக்கும் வழங்கப்படுகிறது. எங்கே அமைப்பது, எவ்வளவு மானியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொந்த வீடாக இருக்கணும், மொட்டை மாடி இருக்கணும், அது இருந்தால் போதும். குறைந்த செலவில் 25 இலவச மின்சாரத்தை பெற முடியும். சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை எப்படி பெறுறது? சூரிய பேனல்களில் உள்ள சிலிக்கான் செல்கள்

சூரிய ஒளி உள்வாங்கி நேரடியாக மின்னோட்டத்தை மின்சாரமாக உருவாக்குகின்றது. இது இன்வெர்ட்டர் மூலம் நாம் பயன்பாட்டுக்கு தேவையான மின்னோட்டமாக மாற்றப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு வீட்டிற்கு குறைந்தபட்சம் 3 கிலோவாட் சோலார் கட்டமைப்பு அமைப்பதற்கு சுமாராக 210,000 ரூபா செலவாகும். இதில் மத்திய அரசு மானியமாக 78,000 வரைக்கும் வழங்கப்படுகிறது. இதுபோக நாம் செய்யும் நிகர செலவாக 132,000 மட்டுமே இதற்கு வங்கி கடன் உதவியும் உண்டு. இந்த 3 கிலோவாட் அமைத்தால் நாள் ஒன்றுக்கு 12 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். ஒரு மாதத்திற்கு சுமாராக 360 யூனிட் மின்சாரம் கிடைக்கும். நம்முடைய பயன்பாட்டிற்கு போக மீதமுள்ளவற்றை மின்சார வாரியத்திற்கு விற்பனை செய்யலாம். இப்படியாக நாமே நமக்கான மின்சாரத்தை தயாரித்து பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த நாவர் பழத்திற்கான உலர்த்துதல் தொழில்நுட்பம் இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த நாவர் பழம் ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த வெப்பமண்டல பழமாகும். இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் கூறுகள் மற்றும் இதர சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு உதவும் சேர்மங்கள் காணப்படுகின்றது. ஆனால் அதிக ஈரப்பதம் காரணமாக அறுவடைக்கு பிறகு இது விரைவில் கெடுகிறது. இந்த சவாலுக்கு தீர்வாக உலர்த்துதல் தொழில்நுட்பம் பயன்படுகிறது. தெளிப்பு உலர்த்துதல், நுரைத்தாள் உலர்த்துதல் மற்றும் கொஸ்மெட்டிக் உலர்த்துதல் போன்ற முறைகள் மூலம் ஈரப்பதம் குறைக்கப்பட்டு ஊட்டச்சத்து மற்றும் நிறம் பாதுகாக்கப்படுகின்றன. இதன் மூலம் நாவற்பழம் நீண்ட காலம் சேமித்து தொழில்துறையில் பயன்படுத்த முடிகிறது. தோட்டக்கலை பயிர்களை பாதுகாக்க பயன்படும் மிக பழமையானதும் செலவு குறைந்ததுமான முறையாக உலர்த்துதல் விளங்குகிறது. பழங்கள், காய்கறிகள், தோட்டப்பயிர்கள் மற்றும் மசாலா வகைகளை உலர்த்துவதற்கு சூரிய உலர்த்திகள் பயன்படுத்தப்படுகிறது குறித்து பரந்த அளவிலான அறிவும் அனுபவமும் உள்ளது. உலர்த்தும் செயல்முறைக்கு முன் பழங்கள் மற்றும் காய்களில் தோல் நீக்கம், துண்டாக்குதல், வெந்நீர் சிகிச்சை, சல்பர் சிகிச்சை போன்ற முன் சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. இம்முன் சிகிச்சைகள் உலர்த்துதல் செயல்முறையை எளிதாக்குவதுடன் உலர்ந்த தயாரிப்புகளை தரம் மேம்படுத்தப்படுகின்றன. இந்த தெளிப்பு உலர்த்தும் தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். தெளிப்பு உலர்த்துதல் என்பது நாவற்பழம் பல சாறுகளை தூள் வடிவமாக மாற்றும் ஒரு நீர் நீக்க தொழில்நுட்பமாகும். இந்த முறையின் மூலம் உண்மையான ஊட்டச்சத்து மதிப்புகள் பாதுகாக்கப்பட்டு அறை வெப்பநிலையில் நீண்ட கால நிலைத்தன்மை பெறப்படுகிறது. இந்த தெளிப்பு உலர்த்துதல் செயல்முறை 3 முக்கிய கட்டங்களை கொண்டது. அணுவாக்கம், திரவ உணவு மிக சிறிய துளிகள் அல்லது துகள்களாக மாற்றப்படுவது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இத்துளிகள் மற்றும் சூடான காற்றின் தொடர்பு, இதன் மூலம் ஈரப்பதம் ஆவியாக்கப்படுகிறது. அடுத்து இந்த உலர்ந்த தயாரிப்பை வெளியேறும் காற்றிலிருந்து பிரித்து எடுக்கிறது. இந்த மாதிரியான அணுவாக்க கட்டம் மிக முக்கியமானதாகும். ஏனெனில் இது திரவத்தை சமமாக பரவ செய்து பொருளினுடைய அமைப்பு பாதிக்கப்படாமல் ஈரப்பதத்தை அகற்ற உதவுகிறது. தெளிப்பு உலர்த்துதல் பொதுவாக சுற்றுச்சூழல் காற்றை உலர்த்தும் ஊடகமாக இந்த தெளிப்பு உலர்த்தி பயன்படுகிறது. உலர்ந்த தயாரிப்பு உலர்த்தியின் வெளியே அமைக்கப்பட்ட சைக்ளோன் மூலம் பிரித்தெடுக்கப்படுவதால் பொருள் இழப்பு குறைக்கப்படுகிறது. தெளிப்பு உலர்த்திகள் இணை ஓட்டம், எதிர் ஓட்டம் மற்றும் கலப்பு ஓட்டம் போன்ற பல வடிவங்களில் கிடைக்கின்றன. இவற்றில் இணை ஓட்ட தெளிப்பு உலர்த்திகள் அதிகமாகவும் பரவலாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மொத்தத்தில் தெளிப்பு உலர்த்துதல் முறையால் நாவற்பழ துகள்களை ஊட்டச்சத்து குணங்கள் பாதிக்கப்படாமல் நிலையான வடிவில் தயாரிக்க முடிகிறது. இந்த நுரை பாய் உலர்த்துதல் முறையில் நாவற்பழ குழம்பு அல்லது சாறு நிலைத்தன்மை அளிக்கும் பொருட்கள் மற்றும் நுரை உருவாக்கும் முகவர்களுடன் கலக்கப்பட்டு நிலையான நுரையாக மாற்றப்படுகிறது. இந்நுரை தட்டுகளை பரப்பப்பட்ட 50-80 டிகிரி வெப்பநிலையில் காற்று உலர்த்துதலுக்கு உட்படுத்தப்படுகிறது. உலர்த்துதலுக்கு பிறகு தயாரிப்பு தொகுதிகள் வடிவமாக அரைக்கப்படுகிறது. தெளிப்பு உலர்த்துதல் மற்றும் ப்ரீஸ் உலர்த்துதல் போன்ற அதிக செலவு முறைகளுடன் ஒப்புடுகிற நுரைப்பாய் உலர்த்துதல் எளிமையும் குறைந்த செலவும் கொண்டதாகும். நுரையின் மூலம் மேற்பரப்பளவு அதிகரிப்பதால் பாரம்பரிய காற்று உலர்த்துதலை விட உலர்த்துதல் வேகம் அதிகமாகும். இதனால்

0: ஆற்றல் செலவு குறைந்து தயாரிப்பின் தரம் மேம்படுகிறது. இந்த முறையில் தயாரிக்கப்படும் பொருட்கள் துளையுள்ள அமைப்பையும் சிறந்த மீள் ஈரப்படுத்தும் திறனையும் கொண்டதாக இருப்பதாக குறிக்கப்படுகின்றன. எனவே நாவர் பல துகள்களை தரத்துடன் குறைந்த செலவில் தயாரிக்க இந்த முறை மிகவும் பயனுள்ளதாகும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: நேர்களே, இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி, கால்நடை மற்றும் கோழிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்குநர் முனைவர் டி. சத்யமூர்த்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்றிரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பில் தடுப்பூசியின் பங்கு குறித்து சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி. இளையராஜா அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து கோடை காலத்தில் தூய்மையான பால் உற்பத்தி குறித்து சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் எம். சிவகுமார் அவர்களின் உரையினை கேட்கலாம்.

இன்று காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இணைந்த இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மணிப்பால் மருத்துவமனை. இன்றைய மழலையாக நம்முடன் எஸ் தன்யஸ்ரீ. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக

0: பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிம வள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெரு நாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து

0: நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் காலை 6:55. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
5: வணக்கமேலே சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரளைமை நிகழ்ச்சி. இன்றைய மரளைமை நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை எஸ்

0: தன்யஸ்ரீ. வணக்கம் தன்யஸ்ரீ.
1: வணக்கம் சார்.
0: தன்யஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களாம் நல்லா இருக்கமா. சரி, அழகான பூ வச்சிருக்கீங்களே, எங்க கிடைக்குது இந்த பூவெல்லாம்?
1: ஒரு அக்கா கொடுக்குறாங்க.
0: ஒரு அக்கா கொடுக்குறாங்க? அம்மாலாம் பறிச்சு வைக்க மாட்டாங்க உங்களுக்கு?
1: வைக்கிறாங்க.
0: எந்த அக்கா கொடுக்குறாங்க? சும்மாவே கொடுக்குறாங்க அந்தக்கா? அப்படியா? எங்களுக்கு ரெண்டு மணம் தருவாங்களா அந்தக்கா? இந்த ஊர்ல இப்படி ஒரு வசதி இருக்குதா? அடடே, நல்ல ஊரா இருக்கு. சரி தண்ணி, சரி ஒன்னாவதா ரெண்டாவதா? நீங்க
1: ஒன்னாவது.
0: அடுத்த வருஷம் எத்தனை போறீங்க?
1: ரெண்டாவது.
0: ஒன்னாவது எல்லாம் படிச்சிட்டீங்களா? ரெண்டாவது என்ன பண்ண போறீங்க?
1: படிக்கத்தா.
0: ஓ, ரெண்டாவதுலையும் படிக்கத்தான் போறீங்க. படிக்கிட்டு வரீங்க, நல்லா போடுங்க. கால் செயின் ஒன்று போட்டிருக்கீங்க, கண்ணையே உறுத்துது, வெள்ளி செயின் அழகா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தா?
1: அப்பா.
0: நடந்து போகும்போது சத்தம் வருமே, கண்டுபிடிச்சிருவாங்களா? நீங்க அங்க வரும்போது தண்ணி சரி வரா சலங்க சத்தம் வருது அப்படின்னு
1: சொல்லிட்டு.
0: சரி தன்யஸ்ரீ, என்ன சொல்ல போறீங்க?
1: பீஸ்.
0: சொல்லுங்க.
1: தே சன்னிஸ் யஸ் யூஸ் எவ்ரி டே, இட் வெரி பிக், இட் யூஸ் அஸ் எனர்ஜி, இட் இஸ் எல்லோ.
0: சரி ஓகே போதும். அடுத்து தமிழ் பாடல் பாருங்க.
1: அம்மா தந்த பொம்மை, அழகான பொம்மை, தலையாட்டு பொம்மை, தஞ்சாவூடு பொம்மை, தாள தட்டும் பொம்மை, தாவி ஓடு பொம்மை, நான் விரும்பும் பொம்மை, நல்ல கரடி பொம்மை.
0: நல்ல கரடி பொம்மை. குழந்தை பீஸ் தான், கிளி பீஸ் தான் தெரியுது, அவ்வளோ அழகாக பாடிட்டீங்க. சரி, நீ என்ன பொம்மை வச்சு விளையாடுறீங்க நீங்க?
1: கரடி.
0: பயப்பட மாட்டீங்களா கரடி பார்த்தா?
1: பயப்பட மாட்டேன்.
0: ஆ, வெரி குட். அப்படிதான் தைரியம் இருக்கும். சரி, ஊர்ல நிறைய பேர் இருக்காங்களே, யார் உன்னோட ஃப்ரெண்டு?
1: அமிதா மஞ்சு.
0: அமிதா மஞ்சு என்ன பண்றீங்க? அமிதா மஞ்சு நீங்க?
1: அமிதா மஞ்சு எனக்கு சொல்லி கொடுப்பா.
0: சொல்லி கொடுப்பாளா? ஏன், உனக்கு ஒண்ணுமே தெரியாதா?
1: தெரியும்.
0: ஓ, டவுட்னா அவட்ட கேக்கும்போது சொல்லிடுவாங்களா? உங்ககிட்ட டவுட் கேட்கும்போது நீங்க சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்?
1: தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் தெரியும்.
0: எல்லாமே தெரியுது. சின்ன பொண்ணாக தானும் கரெக்டாக படிக்கலீங்கட்டுது. சரி தண்ணியா, சரி இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, வளர்க்குறதுக்கு. நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணாக இருந்தது, அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுங்க?
1: கலெக்டர்.
0: கலெக்டரா என்ன பண்ண
1: போறீங்க? மக்கத்துக்கான உதவியெல்லாம் செய்வேன்.
0: எங்க பாத்தீங்க கலெக்டர் சார நீங்க?
1: டிவியில.
0: சரிங்க தண்ணியசிரி, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானது, அப்புறம் ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணையிலே இன்றைய மலாலய மனித சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை எஸ் தன்யஸ்ரீ.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: கதிரவனின் கடைக்கண் பார்வையில் மலர்ந்திருக்கிறது உனக்கென ஒரு நாள். புன்னகையுடன் தொடங்கு, பூக்களாக நிறையட்டும். இனிய காலை வணக்கம், இது காலை வணக்கம். முதல் பகுதியாக
6: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 18 பாரசீக கவிஞர், மெய்யியலாளர், கணிதவியலாளர்.
9: இவர் எண்கணிதம், இசை, இயற்கணிதம் குறித்த புத்தகங்களை எழுதியுள்ளார்.
8: பரந்த உலக பார்வையுடன் வாழ்க்கையில் இலக்கை வகுத்து செயல்பட்ட இவர் சூஃபி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார்.
9: வாழ்க்கை நெறியே ரூபாயத் எனப்படும் 4 வரி கவிதைகளாக வெளிப்படுத்தினார். இவரது கவிதைகளில் வேதாந்தமும் பரவி கிடந்தது.
8: இயற்கணித புதிர்களுக்கான செயல் விளக்கம் குறித்து ஆராய்ந்து அதில் முப்படி சமன்பாடுகளுடன் தீர்வு காண்பதற்கான வடிவியல் முறையை வகுத்தார்.
9: இருபடி சமன்பாடுகளை தீர்க்கும் விதியையும் தந்தார்.
8: தத்துவவாதி

0: வானியலாளர், கணிதவியலாளர் என பன்முகம் கொண்ட உமர்கயாம் பிறந்த தினம் என்று.
1: ஆண்டு 1848.
0: தமிழ், ஆங்கிலம், இந்தி, சௌராஷ்டிரா மொழிகளில் புலமை பெற்ற எழுத்தாளர்.
1: சிற்றிதழை தொடங்கி நடத்திய நிர்வாகி, இதழ் ஆசிரியர்.
0: சிறுகதை, புதினம், ஓரங்க நாடகம், கவிதை, கட்டுரை என பல்வேறு இலக்கிய வகைகளில் 200 மேற்பட்ட படைப்புகளை படைத்துள்ளார்.
1: தனது 16 வயதில் சிட்டுக்குருவி என்ற சிறுகதை மூலம் இலக்கிய வானில் இடம் பிடித்தவர்.
0: இவரது வேள்வித்தி புதினம் இலக்கிய வகையில் புதிய முயற்சியாகும்.
1: காதுகள் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். பிறழ்வு உளவியலில் ஆர்வம் கொண்டவர்களுக்கான அரிதான ஆவணம் காதுகள் என்ற நாவல்.
0: வாசகர்களாலும் சக படைப்பாளர்களாலும் MVV என்று அழைக்கப்பட்ட MV வெங்கடராம் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1920.
0: 1940களில் தமிழ் திரை இசையில் மேற்கத்திய இசையின் தாக்கத்திற்கு பதியம் போட்டவர்.
1: MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி, TG லிங்கப்பா போன்றவர்களின் இசை குரு.
0: கர்நாடக இசை, இந்துஸ்தானி, மேலை நாட்டு இசை, நாட்டுப்புற இசை என்று அனைத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தவர்.
1: தனது 10 திரை வாழ்க்கையில் இவர் இசை அமைத்த பாடல்கள் அனைத்தும் சாகாவரம் பெற்றவர்.

0: காலம்.
1: தேவதாஸ், லைலா மஜ்னு போன்ற புகழ்பெற்ற படங்கள் இவரது இசையமைப்பில் வெளியாகின.
2: தமிழ் திரையிசையில் பல அழிய பாடல்கள் தந்த இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பராமன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1924.
2: ஒரு நாட்டின் மரபுரிமைகளை பேணி பாதுகாப்பதில் அருங்காட்சியகத்தின் பணி மிக முக்கியமானதாகும்.
1: வாழும் வரலாறாக நாளைய தலைமுறைக்கு நம் வரலாற்றை சுமந்து நிற்கும் காலப்பெட்டகமாக அருங்காட்சியகம் இருந்து வருகிறது.
2: அருங்காட்சியகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் 1977 ஆண்டு முதல் இத்தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று.
2: இந்த தினம் HIV-ஐ தடுக்கும் தடுப்பூசியின் அவசர மற்றும் அவசிய தேவையை மக்களுக்கு உணர்த்துகிறது.
1: 1997 ஆண்டு May 18 அன்று அப்போதைய அமெரிக்க அதிபரான பில் கிளின்டன் இந்த கொடிய நோய்க்கு ஒரு தடுப்பு மருந்தை உருவாக்குவதின் முக்கியத்துவத்தை குறித்து எடுத்துரைத்தார்.
2: இந்த உரையின் நினைவு தினத்தை அனுசரிப்பதற்காக 1998 முதல் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது.
1: தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்றுநோய் நிறுவனமானது உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினம் அல்லது HIV வைரஸ் விழிப்புணர்வு தினத்தை அனுசரிக்கின்றது.
2: உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினம் இன்று.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
6: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன்.

0: வருகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
1: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
4: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
2: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
5: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
8: காலை வணக்கம் பகுதியில் நேயர்களினை கேட்கலாம். தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றிற்கு 36, கத்தரி 26, வெண்டைக்காய் 18, அவரைக்காய் 68, கொத்தவரை 38, முள்ளங்கி 24, பச்சை மிளகாய் 36, சுரைக்காய் 14, வாழைக்காய் 10, முருங்கைக்காய் 70, புடலங்காய் 30, பீர்க்கங்காய் 36, சர்க்கரை பூசணி 25, சின்ன வெங்காயம் 43, பெரிய வெங்காயம் 26, கேரட் 60, பீட்ரூட் 50, பீன்ஸ் 140, முட்டைக்கோஸ் 38, பூண்டு 180, இஞ்சி 94, மொச்சை 50, பாகற்காய் 46, உருளைக்கிழங்கு 28, காலிஃப்ளவர் 38, குடைமிளகாய் 56, தேங்காய் 68, எலுமிச்சை பழம் 210 265 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. ஏலக்கி வாழைப்பழம் 65, கற்பூரவள்ளி 42, கொய்யா 45, 100 கிராம் புதினா கீரை 7 ரூபாய், அல்போன்சா மாம்பழம் 70, செந்தூரா 50, பீத்தார் 50. இவையாவும் தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம்.
1: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
12: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
13: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
14: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: நேரம் காலை 7:10.
15: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
16: என்னக்கா முழிக்கிற, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்குடி, படிச்சா ஒண்ணுமே புரியல.
17: அட, இதே நீ நம்ம தர்மபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையத்துல பரிசோதனை செஞ்சிருந்தா ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்து ஆலோசனை வழங்குறாரு MD மருத்துவர். ஒரு தெளிவு பெறலாம். ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ், தர்மபுரி மற்றும் கலெக்டரேட்.
15: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
18: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த வாழ்வின் ஆக சிறந்த கேளிக்கை கொண்டாட்டம் ஓசையின்றி நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் புத்தக வாசிப்பு என்று சொன்னார் எமர்சன். மனிதன் மனிதனாக வாழ வழிவகுக்கும் மிக முக்கிய செயல் அவனுடைய கற்கும் தன்மையும் வாசித்தல் பழக்கமும் தான். புத்தக வாசிப்பதை தொடர்ந்து செய்பவர்கள் உலகின் மிகச்சிறந்த தலைவர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். வாசிப்பின் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன்கள் ஒன்றா இரண்டா? மனம் ஒருமுகப்படுகிறது, பகுத்தறிவு பெருகுகிறது, நினைவாற்றல் வளர்கிறது, மொழி வளம் அதிகரிக்கிறது, மன அழுத்தம் குறைகிறது, பொது அறிவும் வளர்கிறது. புத்தகத்தால் மட்டும்தான் இவையெல்லாம் சாத்தியமாகிறது.

0: இந்த புத்தகத்தின் சிறப்புகளை பற்றி சொல்லுகிற போது ஒரு சுவையான செய்தியை சொல்லித்தான் ஆக வேண்டும். மொரோக்கோ நாட்டில் ராபத் என்கின்ற நகரில் முகமது அஜீஸ் 72 வயது நிரம்பிய முதியவர் பழைய புத்தகங்களை விற்று வருகிறார். அவர் ஒரு நாளைக்கு 6 முதல் 8 மணி நேரம் படித்துக் கொண்டே இருப்பாராம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஏறத்தாழ 5000 புத்தகங்களை பிரெஞ்சு, அரபிக், ஆங்கிலம் என்ற மொழிகளில் படித்து உள்ளார். இதில் இன்னொரு சுவையான செய்தி, அவர் 43 ஆண்டு காலம் ஒரே இடத்தில் பழைய புத்தக கடைகளை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். அப்போது பக்கத்தில் இருப்பவர்கள் கேட்டார்கள், 43 ஆண்டு காலம் இந்த புத்தக கடையை வைத்திருக்கிறீர்களே, அதுவும் ஒருவர் தான் வியாபாரம் செய்கிறீர்கள், கூட்டம் அலைமோதுகிறது, யாராவது திருடி கொண்டு போய்விட்டால் என்ன செய்வீர்கள் என்று அவரிடத்தில் கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே சொன்ன பதில்தான் மிக விசித்திரமானது. புத்தகத்தை படிக்க தெரியாதவர்களுக்கு புத்தகம் தேவையில்லை, படிக்க தெரியாதவர்கள் அதை திருடி கொண்டு போக மாட்டார்கள். புத்தகத்தை வாசிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்று பதில் சொன்னார். எனவே புத்தகத்தை வாசிக்க தெரிந்தவர்களை அவர் எவ்வளவு உயர்வாக எண்ணுகிறார், இந்த சமுதாயம் புத்தகங்களை வாசிப்பவர்களை எவ்வளவு உயர்வாக பாராட்டுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் புரட்சி பாதையிலே கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்று சொன்னார் லெனின். அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் நல்ல புத்தகங்கள் திறக்கிற ஒவ்வொரு முறையும் வெடிக்கும் என்று சொன்னார் ஜெயகாந்தன். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது நூலகம் கட்டுவேன் என்று சொன்னார் மகாத்மா காந்தி. இப்படி புத்தகங்களின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நாமும் படித்திருக்கிறோம். அண்ணா அறுவை சிகிச்சைக்கு முன்னால் படித்தார், பகத்சிங் தூக்கிடுவதற்கு முன்னால் படித்தார் என்று வரிசையாக பட்டியலை போட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் இவற்றையெல்லாம் அறிந்து படித்த நாம் தினமும் புத்தகங்களை படிக்கிறோமா, ஒரு சில மணித்துளிகளாவது படிக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வீடு கட்டக்கூடியவர்கள் சமையலறை, பூஜை அறை, ஓய்வு அறை என கட்டுகிறார்கள். இனி வீடு கட்டும் காலங்களில் நூலகங்களுக்கு என்று அறைகளை ஒதுக்கி கட்ட வேண்டும். பிள்ளைகளுக்கு இளம் வயதிலிருந்தே வாசிக்கும் பழக்கங்களை உருவாக்க வேண்டும். புத்தக கண்காட்சிகள் நடக்கும் இடங்களுக்கெல்லாம் நாமும் நம் பிள்ளைகளும் சென்று புத்தகங்களை வாங்க வேண்டும். புத்தகங்கள் வெறும் காகிதங்கள் அல்ல, எதிர்காலத்தில் நம்மை காக்கும் ஆயுதங்கள், அறிவாயுதங்கள் என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தியறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும்

இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி

0: பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது ஒரு விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூ டியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாணி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீசன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 தேதி வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும், மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின் போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80

0: லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு VD சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 7:25.
2: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில் தர்மபுரி.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர்2 வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர்2 வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமான. For more details, visit stervit.in.
4: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
8: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
10: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள்

0: உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: நேர்களே, இன்று பகல் 12:10 உங்கள் கலம் இன்று ஏற்றம் தரும் எண்ணங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சபைதனில், மாபெரும் சபைதனில் என்ற தலைப்பில் பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அவர்களின் உரையினை கேட்கலாம். இன்று பகல் 2 விவசாய அரங்கம், இன்று லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி, கால்நடை மற்றும் கோழிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்குநர் முனைவர் டி சத்யமூர்த்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நீங்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 043-342 என்ற முன்னிணைப்போடு 24-40-30, மற்றொரு எண் 94-86-81-10-25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம்.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய வேண்டும், மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்,
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் டோர் 2648. கால் 9500509984. தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப், ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இறப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
8: கல்வி சேவையில் 90 தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
14: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: 30 தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
15: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
16: தாய்ப்பாலுங்கிறது வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு வர முதல் உணவு. இது வந்து குழந்தைக்கு வேண்டிய சத்துகள் அதெல்லாம் தாயோட மார்பிலேருந்து செக்ரீட் ஆகி வர செக்ரீஷன்ஸை தான் நம்ம தாய்ப்பால்னு சொல்கிறோம். ஸோ குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வேண்டிய ஊட்டு சத்துக்கள், அதுக்கு வேண்டிய எல்லா இம்யூனிட்டி எல்லாமே இந்த தாய்ப்பாலில் கலந்து வரதுண்டு. தாய்ப்பாலுங்கிற எப்படி உருவாகிறதுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். பட் மெயினாக குழந்தைக்கு வேண்டிய எல்லா நியூட்ரிஷன், வேண்டிய தன்மை, இம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து மதரோட உடம்புலேருந்து செக்ரீட் ஆகி வர்றது தான் தாய்ப்பாலில் வர.

0: தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு நிறைய சத்துக்கள் அதுலேருந்து வரும். இப்போ ஒரு குழந்தை வந்து நிற மாசமா பிறக்கலாம், சில சமயம் ஒரு குழந்தை குறை மாசமா 28 வாரம் 29 வாரத்துல பிறக்கலாம். ஸோ ஒரு ஒரு குழந்தைக்கு அதோட எந்த எவ்வளோ வாரங்கள்ல அந்த குழந்தை பிறக்கிறதோ அதை பொறுத்து அந்த தாய்ப்பாலோட காம்போசிஷனும் மாறும். ஒரு குறை மாச குழந்தைக்கு வேண்டிய தாய்ப்பால் அந்த குறை மாச குழந்தை பிறந்ததுன்னா அந்த தாயோட மில்க் வந்து நிற மாச குழந்தையோட தாய்ப்பால் வர மில்க்கும் ரெண்டுத்துலயும் வித்தியாசம் இருக்கும். ஆக மொத்தம் எல்லா குழந்தைக்கு வேண்டிய சத்து, குழந்தையோட சுகர் லெவல்ஸ் குறையாம இருக்கிறதுக்கு குழந்தைக்கு வர வேண்டிய அந்த இம்யூனிட்டி எல்லாமே இந்த தாய்ப்பால் மூலமா வரும். தாய்ப்பாலோட நன்மைகள் குழந்தைக்கு வந்து ஆப்வியஸ்லி நான் சொன்ன வேண்டிய உணவு சத்துகள் அதுலேருந்து வரும், தடுப்பு சத்துகள் அதுலேருந்து வரும். இதை தவிர குழந்தைக்கு வந்து அந்த தாய் அணைச்சு தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஒரு பாண்டிங்னு சொல்லுவோம், அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு உணர்வு ஜாஸ்தி ஆகும். இதனால குழந்தைக்கு வந்து அந்த தூங்குற பேட்டர்ன் எல்லாமே காலிக்கு எல்லாமே குறையறதுக்கு தாய்ப்பால் வந்து பெனிஃபிட். அந்த இம்யூனிட்டின்னு நான் சொல்லிட்டு இருந்தது தான் நோய் சத்து. இது வந்து தாய் ஒரு மதர் தாயிலேருந்து தாயில இருக்கிற அந்த தடுப்பு சத்து குழந்தைக்கு தாய்ப்பால் மூலமா வரும். இப்போ குழந்தைக்கு வந்து நம்ம தடுப்பூசி போட்டா அதுலேருந்து தான் தடுப்பு சத்து அப்புறம் டெவலப் ஆகும். ஆனால் நம்ம இப்போ சில சமயம் இப்போ மதருக்கு இருக்கிற அந்த தடுப்பு சத்து இல்லை ஆன்டிபாடிஸ்னு சொல்றோம், சிலது கர்ப்பமா இருக்கும் போதே மதருக்கு அது அந்த ஆன்டிபாடிஸ் இருந்ததுன்னா பேபிக்கு அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் கர்ப்பமாக இருக்கும்போது இப்போ வந்து இந்த ஊப்பிங் காஃப் டெட்டனஸை தவிர ஊப்பிங் காஃப்க்கு தடுப்பு சத்து நம்ம கொடுக்குறோம். கோவிட் போது வேக்சினேஷன் கொடுத்தது மதருக்கு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகி பேபிக்கு போகிறது, அது ஒரு விதமான தடுப்பு சத்து குழந்தைக்கு போகிறது. தாய்ப்பாலில் போகிற தடுப்பு சத்து வந்து இந்த ஆன்டிபாடிஸ் தெம்செல்ஸ், ஸோ இந்த மாதிரி லூஸ் மோஷன்ஸ், டயரியா, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஆன்டிபாடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வந்து இந்த ஆன்டிபாடிஸ் தெம்செல்ஸ், ஸோ இந்த மாதிரி லூஸ் மோஷன்ஸ், டயரியா, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராமல் தவிர்க்கறதுக்கு ஆன்டிபாடிஸ் பேபிக்கு. ஸோ குழந்தை பிறந்த உடனே ஐடியலா ஒரு 30 நிமிடங்களுக்குள்ள குழந்தைய வந்து தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது. ஸோ அந்த பேபி டு பிரெஸ்ட்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்து ஒரு 30 நிமிஷங்களுக்குள்ள பேபியை வந்து சக்கல் பண்ண வைப்போம். பட் அட்லீஸ்ட் 1 ஹவர்க்குள்ள, இப்போ உடனே போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஹவர்க்குள்ள நம்ம வந்து பேபியை மத மார்பில் போட்டு குழந்தைய வந்து சக்கல் பண்ண வைக்கிறது வந்து இஸ் குட் ப்ராக்டிஸ். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே எங்கே பிரசவங்கள் நடக்கிறதோ இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிறது நல்லது. ஸோ இது ஏன் இந்த 30 மினிட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, எவ்வளோ சுருக்க பேபியை வந்து நம்ம தாய்கிட்ட எடுத்துகிட்டு போய் மார்பில் நம்ம சக்கல் பண்ண விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைக்கும் அந்த தாய்ப்பால் எடுத்துக்கிற சக்தி, அந்த சக்லிங்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அந்த சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் செட்டின் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, மதருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புல வந்து தாய்ப்பால் தேவை அப்படிங்கிற மெசேஜ் நம்ம பிரெயினுக்கு போய் பிரஸ்ட் மில்க் வந்து ஃபார்ம் ஆகும்.
2: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே கேட்டீர்கள்.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களம்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில்.
4: சந்தோஷ சாரல்ல பொது அறிவு வினாவோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். அந்த வகையில இன்றைய நாளுக்கான பொது அறிவு வினா, 2026 பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு எந்த நாடு தலைமை வகிக்கிறது என்பதே இன்றைய நாளுக்கான பொது அறிவு வினா. முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது காவலன் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் கபிலன் வரிகளில் கே கே மற்றும் ரீட்டா பாடிய இந்த பாடல்.

0: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
7: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
9: நேரம் 7:45. இன்றைய சந்தோஷ சாரலுக்கான பொது அறிவு வினா: பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு 2026 எந்த நாடு தலைமை வகிக்கிறது என்பதே இன்றைய நாளுக்கான கேள்வி. அடுத்து வரும் பாடல் வேங்கை என்ற திரைப்படத்திலிருந்து, தேவிஸ்ரீ பிரசாத் இசையில், விவேகா வரிகளில் கார்த்திக் பாடிய இந்த பாடல்.

0: லட்சுமிநாராயண பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமிநாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
2: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
2: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
1: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
2: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
1: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
0: எல்என் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமிநாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723

0: கமகம மனம் நலம் தரும் தினம் பார்க்கே ஜீனே.
1: நேர்களை இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை நேரலையில் கேட்டு ரசிக்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0434 என்ற முன்னிணைப்போடு 24 40 30, மற்றொரு எண் 94 86 81 10 25 என்ற எண்ணில் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக 7 அறிவு என்ற திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: சிறப்பும் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சிகே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவிட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
9: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
8: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
9: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
10: அக்கா, உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
11: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
10: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்க பதக்கமும், பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
11: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
12: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
13: அனில் குச்சின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
14: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
15: அனில் சோயா சங்க்ஸ்,
16: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
17: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
18: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
19: இன்றைய சந்தோஷ சாரலுக்கான பொது அறிவு வினா. பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு 2026 ஆண்டு எந்த நாடு தலைமை வகிக்கிறது என்பதே இன்றைய நாளுக்கான கேள்வி. அதற்கான விடை இந்தியா. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில். நிறைவு பெற்றது இன்றைய சந்தோஷ சாரல். நேயர்கள், இனி கேட்கலாம்.
7: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
20: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா.

0: ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று மே 18 தொடர்ச்சியாக இன்று ஒன்று நன்று என்கிற இந்த தொடரை கேட்டு வருகிற நண்பர், மறதி பற்றி உங்கள் உரை ஒன்று நடந்ததல்லவா, அதனை நான் கேட்டேன், அது என்று அவர் இழுத்தவுடன் அது என்று எனக்கு சிந்தனை ஓடத் தொடங்கியது. அடடா, அந்த மறதி நம்மையும் பற்றி கொண்டு விட்டதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற போதே அவர் சொன்னார், அந்த மறதி குறித்திருக்கக்கூடிய தீமைகளையும் சிரமங்களையும் மட்டும்தான் நீங்கள் சொன்னீர்கள், மறதி பல வகைகளில் நமக்கு நல்லதாக இருக்கிறது இல்லையா, அதையே நீங்கள் சொல்லாமல் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார். எனக்கு வியப்பாக இருந்தது. மறதி பொதுவாக நமக்கு சர்ம சங்கடம் கொடுக்கக்கூடிய ஒரு துயர் மிகுந்த சிரமம் தானே, இதில் எப்படி நல்லது இருக்க முடியும் என்று திருப்பி அவரிடத்தில் கேட்டேன். என்ன சார் இப்படி கேட்கறீங்க, பல விஷயங்களை நாம் மறப்பதனால்தான் நிம்மதியாக இருக்கிறோம், எல்லாவற்றையும் நினைத்துக் கொண்டிருந்தால் பைத்தியம் பிடித்து விடாதா என்று அவர் கேட்டார். அவருக்குள்ளே மறக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றன, அதனால் அவர் துன்பப்பட்டிருக்கிறார் என்கிற அனுபவத்தை அவருடைய மொழிகளே எனக்கு காட்டி கொடுத்தன. உண்மைதான், நாம் எதை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நம்மை விட்டு பிரியாமல் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நினைக்க வேண்டிய பல விஷயங்கள் தான் மறந்து போய் விடுகின்றன. இதற்கு காரணம் மறதி அல்ல, மறதிக்கு மாறாக எழுந்திருக்கக்கூடிய மன அழுத்தத்தின் காரணமான நினைவுகள் தான் என்பதும் எனக்கு புரிந்தது. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவது உண்டு, இந்த நோய் குணமாக வேண்டுமானால் இந்த மருந்தை சாப்பிடுங்கள், ஆனால் அதற்கு முன்னால் ஒரு கண்டிப்பாக ஒன்றை பின்பற்ற வேண்டும், இந்த மருந்தை எடுத்து உட்கொள்ளுகிற பொழுது குரங்கை மட்டும் நினைக்க கூடாது என்று ஒரு மருத்துவர் கொடுத்தாராம். அந்த மருந்தை எடுத்து உட்கொள்ள நினைக்கிற பொழுதெல்லாம் மறக்க கூடாது என்று சொன்ன குரங்கின் ஞாபகம்தான் வந்ததாம். கடைசி வரைக்கும் அந்த மருந்தை உண்ண முடியாமலே அவர் போய்விட்டார் என்று மருத்துவத்துறை சார்ந்த ஒரு வேடிக்கை கதையை நமக்கு சொல்லுவார்கள். எனவே இந்த மனம் சில சமயங்களில் கோளாறான செயல்களை செய்துவிடும், மறக்க கூடாதவற்றை நினைவிலேயே வைத்துக் கொண்டிருக்கவிடும், மறக்க வேண்டியவற்றை எப்பொழுதும் மறக்காமல் வைத்திருக்கக்கூடிய காரியத்தை செய்து விடுவதனாலேதான் இந்த துயரம் வருகிறது. இதையும் கூட நாம் ஒரு பயிற்சியில் நடைமுறையாக கடைபிடிக்க தொடங்கினால் இந்த மறதியையே நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே மறக்க வேண்டியது எது என்று பட்டியல் போட்டு நினைப்பதை விட அதை கண்டுகொள்ளாமலேயே விட்டுவிட்டால் அது நீர்த்து போய்விடும் என்று தெரிகிறது. அதெல்லாம் சரி, எதை மறந்துவிட வேண்டும், எதை மறக்கக்கூடாது என்று எதனை வைத்து பட்டியல் போடுவது என்று அந்த நண்பர் கேட்டார். இதற்கும் அதே வள்ளுவம்தான் விடை சொல்லியிருக்கிறது, அதில் தேடி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றேன். அதுவரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை, ஆனால் அந்த ஒரு வரியேனும் சொல்லிவிடக் கூடாதா என்று கேட்டார். இன்றைய நிகழ்ச்சி என்ன, இன்று ஒன்று நன்றுதானே, அந்த நன்றிக்கு வித்தாகக்கூடிய நல்லொழுக்கமாக இதனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்று இன்று ஒன்று நன்று என்பதாக இந்த திருக்குறளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னேன். அது திருக்குறளின் எந்த அதிகாரத்தில் எத்தனாவது எண்ணாக இருக்கிறது என்று கேட்டார். அது எனக்கு மறந்து போய்விட்டது என்று சொன்னேன். பார்த்தீர்களா, மறக்க கூடாதவற்றை நீங்கள் மறந்து விட்டீர்களே என்று குறுக்கு கேள்வி கேட்டார். மறுத்து சொன்னேன், நான் நினைவில் வைத்திருக்க வேண்டியது எண்ணோ அதிகாரமோ அல்ல, இதயத்திற்கு நெருக்கமான உண்மையை சொல்லுகிற திருக்குறளைத்தான். திருக்குறள் தெரிய வருகிற போது மற்றவற்றை தேடிக்கொள்ளலாம், எனவே மற்றவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுவதன் மூலமாக மூலத்தை இழந்து விடல் ஆகாது என்கிற பாடத்தை இந்த திருக்குறளின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன், அதையே உங்கள் முன்னால் இன்று நன்று ஒன்று என்பதாக வைக்கிறேன் என்று அவருக்கு சொன்னேன். அது உங்களுக்கும் பொருந்தும் தானே நேயர்களே.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

0: தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள். நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்.கே. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
10: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, B.Ed and M.Ed நிறைய கோர்சஸ் இருக்கு.
11: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
12: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
13: மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
14: நிறுவனங்கள். www.mahindra.org.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவார் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

புதுப்புணல் நிகழ்ச்சியில அறிமுக நேயர் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை நேரலையில கேட்டு ரசிக்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0434-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். வாட்ஸ்அப் எண்ணிலும் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 0434-42-244-0300 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்புவீங்க. நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில முதல் அறிமுக நேயராக வாட்ஸ்அப்ல அறிமுகமாயிருக்காங்க ரங்கம்பாளையம் சத்யாநகர் சேர்ந்த லோகேஸ்வரி இளங்கோ. ஒரு பாடல் கேட்டிருக்காரு, இதோ அவருக்காக இந்த பாடல்.

0: baby.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரப்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.

0: பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

காலை 8:15, இது ஆர் கே ஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர் கே ஜி நெய். நேர்களை, இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்னைக்கு இந்நிகழ்ச்சியில மனிதனோட வாழ்க்கையில கோபம் ஒரு கணத நேரத்துல உறவுகளையும் நிம்மதியையும் அழிச்சிரும். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் சினத்தை கட்டுப்படுத்துவது ஒரு பெரிய பண்பாக கருதினார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கான தலைப்பு 60 சினம் என்ற தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம். கோபத்தை கட்டுப்படுத்துவது குறித்தும் கோபம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்மகிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இன்றைய வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியோட தலைப்பு 60 சினம். பொன்னியின் புதுப்புணல்ல அறிமுக நேயர்கள் பங்கேற்று இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நேரலையில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய நம்மளுடைய எண்கள் 0434-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30, மற்றொரு எண் 0434-42-24-40-31 என்ற எண்களில் அழைச்சி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடலாக கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் வாயிலாக, அமரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஆட்டுக்காரம்பட்டியிலிருந்து அர்ஜுன்.

0: ஆஹா, செம்ம வாசனை.
1: ஆர்கே ஜினேல் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கே ஜினே, உலகம் விரும்பும் சுவை.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 www.mahindra.org.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012333

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் தண்ணீர் வரத்து 1500 கன அடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு சுமார் 1500 கனஅடியாகவும், நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 700 கனஅடியாகவும் தண்ணீர் வரத்து இருக்கின்றது. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில புதிய நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0434 என்ற முன்னிணைப்போடு 24 40 30, மற்றொரு எண் 0434 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்கள்ல அழைக்கலாம். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில 60 சினம் என்ற தலைப்புல பேச இருக்கிறோம். கோபம் குறித்தான உங்களுடைய கருத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம் நம் நிலைய எண்களோடு 94 86 81 10 25, மற்றொரு எண் 94 86 65 20 25 என்ற எண்களில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது தலைவன் தலைவி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க சேஷாஸ்திரி என்ற புதிய நேயர் தர்மபுரியிலிருந்து.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: உத்தமமான நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நேரம் காலை 8:30, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: உங்கள் இந்த விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி. உங்கள் இந்த விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். திங்கட்கிழமை என்று சொன்ன உடனேயே அது நமக்கு பெரும் உற்சாகத்தை தர வேண்டும். திங்கட்கிழமையை பார்த்தாலே பயமா இருக்கு, முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் முடிக்கல, ஹோம்ஒர்க் பண்ணல, அப்படியெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கதாங்க செய்யும். இருந்தாலும் வேகமான ஒரு சிந்தனையோடு நம்ம இந்த வாரத்தை தொடங்கிட்டோம்னா அந்த தொடங்குற போதே அந்த வேகம் ஒரு ஸ்பீடு இருந்துச்சுன்னா அது நம்முடைய இந்த வாரம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம். நல்ல நம்பிக்கைகள் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா எதையும் சாதிச்சு காட்டலாம். எப்படி அப்படின்னா நம்ம வாழுகிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்தியை தரும். வாழணுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அது உயிரையும் காப்பாற்றும் அப்படின்னு நான் ஒரு கதையில் படிச்சிருக்கேன். வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் வாழலாம். அதாவது இது ஒரு மேல்நாட்டு கதை, ஒரு சிறுகதை. என்னது, ஒரு அக்கா தங்கச்சி. அக்கா வேலைக்கு போயிட்டு வருவாங்க. தங்கச்சி யாருன்னு கேட்டால் அவள் வந்து படுக்கையிலே இருக்கக்கூடிய ஒரு நோயாளி. அவங்களுக்கு ஒரே ஒரு நண்பர் யாருன்னா வயதான ஒரு ஓவியர் ஒருத்தர், தெருவோரங்களில் ஓவியங்கள் வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பார். இந்த அக்கா வேலைக்கு போன பிறகு அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் நான் இனிமேல் போய் இருக்க மாட்டேன் போயிடுவேன்னு சொல்கிறப்ப இந்த கிழவனார் தான் சொல்லுவார், அதெல்லாம் சொல்லாத நீ, நீ நல்லா இருப்ப அப்படின்னு இவர் முதியவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பெண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா, அக்கா சொல்லிக்கிட்டே இருப்பா, அப்படிலாம் நீ சொல்லாத அப்படின்னு. அப்போ இவள் படுத்துருக்கிறதுக்கு நேராக ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் கொஞ்சம் தள்ளி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து அந்த பனிக்காலமால உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இவள் சொல்லுவா அந்த பெரியவர்கிட்ட, அந்த இலைகள் உதிருது.

0: ஐயா, அந்த கடைசி இலவு உதிர அன்னைக்கு நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிறா. அவர் சொல்கிறார், பைத்திய மாதிரி பேசாத, அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அக்காட்டையும் சொல்லுவா, அக்கா வந்து முதல்ல ஜன்னலை மூடினா தான் நீ சரிப்படுவ அப்படிமா, இல்லை இல்லை நீ மூடாத எனக்கு அதான் உயிர் அப்படிம்பா. இப்போ ஒவ்வொரு இலையாக உதிர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒரே ஒரு இலை மட்டும் இருக்குது, ஒரே ஒரு இலை. அது சொல்கிறா, இந்த ஒரு இலை இந்த இது இருந்துச்சுன்னா இருப்பேன் நான், அது விழுந்தன்னைக்கு நான் போயிடுவேன். அக்காவுக்கு கோவம் வந்துடும், என்ன அப்படி பைத்திய மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப பெரும் மழையும் சூறாவளியும் வந்துடும். அப்போ உதிரை போகுது அப்படின்னு சொல்ல போகணும், இப்போ போய் கதை அடைச்சிடுவோம் பேசாமல் இரு நீ அப்படின்னு சொல்லி. அப்போ கதை போட்டோடனே அதுக்குள்ளே அந்த கிழவனார் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு போவாள். கதை போட்டிடுவான், இரவு முழுக்க இந்த பெட்டில் இருக்க தூங்க மாட்டான், அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். விடிய காலம் ஆன உடனே அக்காட்ட அந்த கதவை திறக்க சொல்லுவாள், வேண்டாம் வேண்டாம் அந்த இலை உதிர்ந்துருக்கோம், நீ உடனே ஏதாவது சொல்லுவ அப்படின்னு. இல்லைக்கா நான் தான் இருக்கேன்ல அந்த இலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கதவு திறந்தால் அந்த இலை அவ்வளோ புயல்லையும் அவ்வளோ மழையிலையும் அவ்வளோ காற்று கீழே விழுகாமல் இருக்கும். சடார்னு எந்திரிச்சு உட்காருவாவ, நான் இனிமேல் வாழ்வேன், இனி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவா. அக்காவுக்கும் பெரிய சந்தோஷமாக இருக்கும், நல்ல வேலை அப்படின்ட்டு. சரின்னு அக்கா போய் கீழே போய் அந்த இந்த செய்தியை சொல்கிறதுக்கு அந்த முதியோரை தேடி போவான். அந்த அந்த அவர் போ அவள் போய் தேடி போகிறப்ப எங்கே அவருடைய அந்த உடம்பு கிடக்கும் அப்படின்னா, இவ பார்க்குற ஜன்னலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சுவத்துக்கு அடியில் அவருடைய உடம்பு அப்படி அவர் தூங்குற மாதிரி படுத்திருப்பார். இவ போய் பார்த்துட்டு யோசிப்பான், என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து இவர் வரைஞ்சிருப்பார், அது உதிர்ந்திருக்கும். ஆனால் உதிர்ந்தது தெரிஞ்சால் அந்த பெண் மறைஞ்சிருவான்னு சொல்லிட்டு அவர் இரவு பூரா இருந்து அதை வரைஞ்சிருப்பார். சரி, அவர் எந்திரிச்சிட்டாரா, அவர் என்ன ஆனார், ஓ ஹென்றியினுடைய த லாஸ்ட் லீஃப் அப்படிங்கிற இந்த கதை தான் அது. இதில் இந்த நம்பிக்கை என்பது என்ன அப்படின்னா, நாம் வாழணும் அப்படின்னு நம்பிட்டோம்னா அந்த வாழ்க்கைக்கு ஒரு சின்ன பிடிமானம் இருந்தால் போதும், நம்ம ஜெயிச்சு வந்துடலாம். இதுதான் வெற்றிக்கான வழி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்சின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
7: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்க

0: உங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மேலும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அடுத்ததாக ஐயன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. ஓமலூர் பகுதியை சேர்ந்த ஆசிப்
1: எல்லாத்திலும் எதிர்பார்க்க

0: Viking Bunions and Briefs. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.

0: தினம் தினம் நலம் தரும்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இத்துடன் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது
4: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு

0: கிளை மடாலயம், அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார். தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன், அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க, ஒருத்தன் மட்டும்தான் வருவான், அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போட்டாங்க. அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தால் உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க. அவர், உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாரா. அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாரா இவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால். நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடு.

சேலம் 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
3: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
2: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
3: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
2: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: நேரம் 8:55. நேர்களை இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில 60 சினம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அதாவது திருவள்ளுவர் கூட கோபம் மனிதனின் அறிவை மங்க செய்கிறது அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு. அமைதியாக யோசித்து பேசும் ஒருவர் எப்போதும் மதிப்பை பெறுவார். கோபத்தில் பேசுகிறவங்களுடைய வார்த்தைகள் எந்த ஒரு மன்னிப்பாலும் சரியாகாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால் கோபத்தை குறித்த உங்களுடைய கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் நம்ம நிலைய எண்களோடு. 0434224400 மற்றொரு 0434224340 என்ற எண்களில் அழைச்சி உங்களுடைய கருத்துக்களை நம்ம பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்

0: ஓஷன் பவுன்ஸ் அண்ட் ப்ரீத்ஸ். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: Ranking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். இத்துடன் சேலம் மற்றும் நாமக்கல் மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகிந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். நிறைவு பெறுகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புணல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் கேன்டீன் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: உலகத்திற்கு மூலதனத்தை தந்தான் மார்க்ஸ். பிரிட்டிஷ் மியூசியத்தின் நூலகத்தில் நாளொன்றுக்கு 20 மணி நேரம் கூடுகட்டி கொண்டு வாழ்ந்தான். அந்த அரிய கருவூலம் மூலதனம் கிடைப்பதற்கு மூலதனமாய் யார் விளங்கினார்கள்? ஜென்னி என்ற மகத்தான பெண்மணி தன் வாழ்வையே கருக்கிக் கொண்டு உலகம் ஒளி பேசுவதற்கு மார்க்ஸ் மூலதனம் தருவதற்கு பின்புலத்தில் நின்று விளங்கியவள். மிகப்பெரிய

0: பேரரசன் அரசனின் சகோதரி அவள். அவளை மணமுடிப்பதற்காக வரிசையில் காத்து கிடந்தார்கள். எல்லாவற்றையும் துறந்துவிட்டு மார்க்ஸ்லி அவள் மணந்து கொண்டாள். வறுமையும் ஏழ்மையும் அவளிடம் குடிகொண்டது. வறுமையை ஏழ்மையை எதிர்த்து மனப்போராட்டத்தை சந்தித்தாள். வீட்டை கடன்கார்கள் முற்றுகையிட்டார்கள். ஒரு குழந்தை இறந்து விடுகிறது. இறந்து போன குழந்தையை புதைப்பதற்கு சவப்பட்டி வாங்கக்கூட காசில்லை. இன்னொரு குழந்தை அழுகிறது பாலுக்கு. அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்க முடியவில்லை, ரத்தம்தான் வருகிறது. இவ்வளவு துன்பத்துக்கிடையும் போராடி உலகத்திற்கு ஒரு மூலதனம் கிடைப்பதற்கு மூலதனமாய் விளங்கினாள் ஜென்னி. இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். டால்ஸ்டாய் ஒரு மகத்தான பேரறிஞர். அவர் எழுதிய அன்னகிரினா நாவல் உலக புகழ்பெற்றது. அதை 3 ஆண்டுகள் மெய்ப்பு திருத்தினார், பிழை திருத்தினார் அவரது வாழ்க்கை துணை நலம் சோனியா என்ற அம்மையார். 3 ஆண்டுகள் அதை மெய்ப்பு திருத்தி பிழை திருத்திய அந்த பணியை ஒரு திருப்பணியாக செய்தார் சோனியா. டால்ஸ்டாய் ஒரு நாள் முடிவெடுத்தார், நம்முடைய படைப்புகள் இதற்கு விற்பனைக்கா? இயேசு பெருமான் தன்னுடைய பொலிவுகளை உலகத்திற்கு விற்பனை செய்தாரா? மனித குலத்திற்கு தருகிற நற்சிந்தனைகளுக்கு விலை கிடையாது. அதனால் என்னுடைய புத்தகத்தை எல்லோரும் பதிப்பிக்கலாம், அதை நாட்டுடைமை ஆக்கிவிட்டேன் என்று அறிவித்தார். இது கிடைத்த பிறகு இந்த செய்தி வந்தவுடன் சோனியா என்ற அம்மையார் அவரது டால்ஸ்டாயின் வாழ்க்கை துணைநலம் மிகவும் தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தினார். டால்ஸ்டாய் ஒரே வரியில் எழுதி வைத்து விட்டு போனார், என் இறப்பில் கூட என் முகத்தில் விழிக்காதே என்று நள்ளிரவில் கடிதத்தை எழுதி வைத்து விட்டு போனார். வாழ்க்கை துணைநலம் பொய்த்து போகிற போது வாழ்க்கையே நலமில்லாமல் போகிறது.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர் May 15 to 18.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7 kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: 24 hours சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
7: நீங்க எங்க படிச்சீங்க?
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடியேட்டட், NBA அக்ரிடியேட்டட், Apple ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனபிள்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
11: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MT மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: காலை வணக்கம். பொதுவாகவே மனிதர்களிடம் மனச்செயல்களிலும் வெளிப்பாடுகளிலும் ஒன்றாக கலந்திருப்பது, மனிதன் மற்றவர்களிடம் வெளிக்காட்டும் ஒரு செயலாக இருப்பதும், உறவுகளுக்கு மத்தியில் மனக்கசப்பையும் ஏற்படுத்துவதும் அந்த வகையில் அதை விளக்கினால் மனிதளவிலும் உறவுகளிலும் நல்ல மாறுதல் உண்டாகும். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு 60 சினம். அவை இயற்றிய ஆத்திச்சூடி நூலில் மிகச்சிறந்த அறநெறி வாக்கியம் 60 சினம். நம் அன்றாட வாழ்வில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோபம் யார் மீதாவது காட்டிக்கொண்டுதான் உள்ளோம். சின்ன சின்ன விஷயத்துக்கூட கோபப்படுவோம். அந்த கோபத்தின் வெளிப்பாடினால் உடலளவிலும் மனதளவிலும் சரி பாதிப்புகள் அதிகம். அதை நாம் எவ்வாறு கையாளலாம் என்பதை பற்றி நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043342 என்ற முன்னிணைப்போடு, 2440331 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94868110 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 2440331 என்ற எண்ணோடு 94866520 என்ற எண்ணிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். சினம் என்பது 60 மணிக்கணக்கிலும் சரி மாதக்கணக்கிலும் இருக்காது. கோபம் என்பது கொஞ்ச நேரம்தான், அதன் விளைவு அதிகம். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு 60 சினம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. சேலம் பேம்படிதான், தண்டபாணி.
0: தண்டபாணி ஐயா சொல்லுங்க.
1: ஆமா, 60 சினம் மனிதனுக்கு. ஆமாங்க, 60 சினம் அப்படின்னா மனிதனுக்கு எதிராக விளைவிக்கக்கூடிய எதிர்வினைய விளைவிக்கக்கூடியது கோபம். அந்த கோபம் கோபத்தை சினம் அப்படிங்கிறான். அந்த சினம் 6, அதாவது கோபத்தை கட்டுப்படுத்திக்கக்கூடியவன் தாங்க ஐயா எந்த ஒரு வேலையை சரியா செய்ய முடியும்.
0: நிச்சயமாங்க ஐயா.
1: அந்த கோபம் அப்படிங்கிறது மனிதனை வந்து நம்மளையும் பாதிக்கும், பிறரையும் பாதிக்கும். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு இங்க தவறு இருக்குங்கிற சிந்திக்கும் போது அந்த சினம் தணிஞ்சது. அப்பதான் அதுதான் 60 சினம், கூறுவது தமிழ் அப்படின்னு அவைப்பாட்டியார் சொல்லியிருக்காங்க.
0: அறியாத சிறுவனா நீ அப்படின்ற மாதிரி வருங்களா?
1: ஆமாங்க, ஆமாங்க. அது கோபத்து வரும்போது நம்ம சிறியவர்களாயிடுறோம், எதையுமே யோசிக்க மாட்டோம், நல்லதை யோசிக்க மாட்டோம். தன் சுயநலத்துக்காகவே நம்ம கோபம் எதுக்காக வந்துச்சுன்னா அதை மட்டுமே தான் திங்க் பண்ணுவோம், அதுக்குள்ள இருக்க தவறுகளை சிந்திக்க மாட்டோம்.
0: சரிங்க. இது நீங்க எந்த வகையிலலாம் வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்துறீங்க, அதை எப்படி எல்லாம் தவிர்க்கிறீங்க?
1: அதாவது கோபத்தை கட்டுப்படுத்தினா என் குடும்பத்தாரே கூட என் எதிர்வியா பேசும்போது என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக நாம வாய் பேசி கோபத்துல ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம்னா நம்ம குடும்பம் கட்டு போயிருங்கிறதுக்காக அப்படி வந்து கோபத்தை கட்டுப்படுத்துவேன். நம்ம நண்பர்கள் எஃப்எம் நண்பர்களாகட்டும், யாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கட்டும் நம்ம என்ன தவறா பேசும்போது அது புரிந்து கொள்ள காலம் வரும் அப்படிங்கிறத நான் வந்து பொருத்தி கொண்டு போகும்போது என்னை புரிஞ்சுக்கிட்டு ஆமா நான் நினைச்சது தவறுதான் தண்டபாணி அப்படிங்கிற அளவுக்கு நான் பொறுமையா இருந்து செஞ்சிருக்கேன்.
0: கோபத்தினுடைய மறு உருவம் பொறுமைன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? அந்த பொறுமையை தான் நீங்க கடைபிடிக்கிறீங்க.
1: ஆமா, கடைபிடிக்கிறேன். அதே சமயம் கோபம் இல்லாம யாரும் இல்ல. கோபம்ங்கிறது எதுக்கு வரணும்? அதுக்கு வரணுங்க ஐயா.
0: சரிங்க.
1: அக்கிரமத்தை கண்டு பொங்கி எழுணும். அதுக்காக வந்து எப்ப பார்த்தாலும் கோபத்தோடயே இருந்தோம்னா நம்ம உடம்பு பாதிக்க நம்மளை சார்ந்தவங்களும் பாதிப்பாங்க. 60 சினம், 60 சினம் அப்படிங்கறது அதுதாங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் 12 சுகந்தி அன்பழகன் பேசுறேன்.
0: சுகந்திமா சொல்லுங்க.
2: செல்வராஜ் சாருக்கு வணக்கம் சார். நம்ம நேயருக்கும் வணக்கம் சொல்லிருக்கேன் சார். சரி சார், 60 சினம் சொல்லிருக்கீங்க. வள்ளுவர் பாத்தீங்கன்னா தன்னைத்தான் காக்கின் சினம் சினம் காப்பின் காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் சொல்லிருக்காரு. கோபம் வந்து தன்னையே கொண்டுடும் சொல்லிருக்கிறாருங்க சார். அதே மாதிரி சாரதா தேவி அம்மையார் சொல்லிருக்கிற ஒரு பொன்மொழி சொல்றேன் பாருங்க சார். அன்பு அனைத்தையும் தரும், ஆனால் கோபம் துன்பத்தை மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நொடி கோபப்பட்டாங்கன்னா நம்மளோட இதே மாறி போயிட்டு இல்லைங்க சார். அதே பாத்தீங்கன்னா நேருஜி கூட சொல்லியிருக்கிறாருங்க சார், ஒரு மனிதன் கோபப்படும் போது தன்னுடைய முகம் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாருங்க சார் அவரும். அதே திருவள்ளுவரே சார், அன்பிலார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார் என்பும் உடையர் பிறகு தன் எலும்பு கூட மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க அன்புடையார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார். இந்த மாதிரி திருவள்ளுவர் எடுத்துக்கலாவே நமக்கு போதும் சார் கோபத்து. அதனால ஒரு ஒரு

0: மனிதனா பிறந்தவங்க எல்லா உயிர்கள் இடத்துலயும் பாத்தீங்கன்னா இல்லாத குணம் வந்து இந்த கோபமும் இந்த அன்பு சிரிப்புங்க சார், நம்ம முகத்துலதான் இருக்குதுங்க சார்.
1: மனிதனுக்குரித்தானதுங்க
0: சார். அதை முறையா நம்ம கட்டுப்படுத்தி பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தும் சார். அதிகாரத்தால எதையும் நம்ம சாதிக்க முடியாதுங்க சார், அன்பால சாதிக்கலாங்க சார்.
1: சரி, நன்றிமா. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாட்டர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர் மே 15 முதல் 18 வரை.
11: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ, விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம். தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க. ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப், ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
12: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.

0: கேளத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ,
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா Science, BCom, BCom CA, BCA, BBA, MCom, MSc Microbiology, BEd and MEd ன நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
4: எல்லாத்துலயும் perfect ன்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப perfect taste, ரொம்ப perfect shape ஓட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. Perfect pasta for a perfect family.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: I'll show your chunks.

0: பெரியவர்கள் வரை வெளிப்படுத்தும் ஒரு செயல். அந்த செயல் ஒவ்வொருவருக்கும் அதிகமாகவும் குறைவாகவும் வெளிப்படுத்துவார்கள். அந்த கோபம் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். அந்த வகையில் ஆறுவது சினம் என்பது கோபம் வரும் அந்த கோபத்தை எவ்வாறு தணிக்க வேண்டும், அந்த சூழ்நிலை எப்படி அணுகலாம் என்பதை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-3-4-2 என்ற முன்னிணிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம் ஐயா, நான் சேலம் செம்மாண்டப்பட்டி காசி விஸ்வநாதன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: 60 சினம்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் முன்கோபப்படுறாங்க பாருங்க.
0: இப்பெல்லாம்
1: வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி வந்து அதை வந்து தெளிவா வந்து அவங்க வந்து அதுக்கு ஒரு முடிவுரையா வந்து அந்த கோபத்தை வந்து எடுத்து சொல்லி அவங்க வந்து சொன்னாவே அந்த கோபம் வந்து முன்கோபம் வராது.
0: நிச்சயமா வீட்டிலேயே சொல்ல போனீங்கன்னா டக்கு டக்குன்னு கோபம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் நிறைய கோபத்துல இருக்கேன்.
1: ஆமாங்க,
0: ஏதாவது சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சுருங்க பேசி வந்து அந்த கோபத்தை வந்து நாம வந்து அதை வந்து குறைச்சிக்கணும்.
0: சரிங்க,
1: அதிகமா வந்து பேச்ச வளர்த்த கூடாது. அப்ப வந்து அந்த கோபம் வந்து தன்னா போயிடும். அந்த கோபம் வரும்போது வந்து வெளியே போயிட்டா கூட வந்து கோபம் குறைஞ்சிடும்.
0: நல்ல ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க. அதாவது கோபம் வரும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிட்டோமா பாத்தீங்கன்னா, இல்ல வேற இடத்துக்கு போயிட்டோமா, அந்த கோபம் சண்டையும் வந்து அதோடய வந்து முடிஞ்சிடும் இல்லைங்களா.
1: நன்றிங்க ஐயா,
0: முயற்சிக்கு நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
2: முன்னாடி கோவம் வைக்க கூடாது. என்ன சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கோவமும் நம்ம கொஞ்சம் தணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா. எந்த கோபமா இருந்தாலும் நம்ம சரி கொஞ்சம் யோசனை பண்ணணும், ஒரு வேற வேலையா இதை யோசனை பண்ணணும், இல்ல வெளியே கொஞ்சம் தள்ளி வரலாம், அந்த மாதிரிதான் கோபத்தை தணிக்கலாம்.
0: சரிம்மா, நீங்க வாழ்க்கையில கோபம் வரும்போது என்ன மாதிரி செயல்பாடுகள்லாம் செய்வீங்க?
2: ஐயா கோபம் வந்துச்சுன்னா நம்ம அது உடம்பு பிரச்சனைனா நிறைய பிபி சுகரு அல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தா கோபம் வந்து ஒரு தண்ணி குடிச்சாலும் ஒரு தண்ணி குடிக்கிறது போய் அந்த கோபம் வந்து கொஞ்சம் மாறிடுச்சியா, தண்ணி குடிச்சா கூட மாறி.
3: கோவத்தை வந்து கட்டுப்படுத்தி அதை சமாளிப்பீங்க
4: கண்டிப்பா. நான் நிறைய கோவம் தாங்க, இருந்தாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரேங்க.
0: ஏதா
4: இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை பார்த்து, நம்மளுக்கும் வயசாயிடுச்சு, எங்க வீட்டுல சொல்றாங்க வயசாயிடுச்சு யோசிச்சு பேசு, நம்ம அந்த கோவத்துல என்ன பேசுறோம்னா நம்மளுக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் பொறுமையா பேசி இல்லைன்னா தூரம் வந்துடுவேங்க. கோவம் வந்தாக்க ரொம்ப கோபமா இருந்தா நான் வெளியே வந்துடுவேன்.
0: சரிம்மா, அந்த கோவம்
4: இருக்கும்போது கொஞ்ச நேரம் யோசிப்பேன். அதாவது கோபம் தான் பெரிய ஆயுதமே மனுஷனுக்கு, அந்த கோபத்துல எந்த முடிவு எடுத்தாலும் சரியா வராது.
0: உங்களுடைய கருத்துக்கு நன்றிமா.
4: நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
5: அன்பிற்கினை சகோதரருக்கு இனிமையான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யார் எங்க இருந்து?
5: மங்களபுரம் ராஜசேகரங்கய்யா.
0: ராஜசேகரய்யா சொல்லுங்க.
5: ஐயா மொத்தத்துல மனிதன் கூட்டக்கூடிய சுபாவங்களில் மிகவும் அதாவது ஆபத்தானது கோபம். அதனாலதான் வள்ளுவர் வந்து தன்னை தாக்கியும் சினமுக்காக சாவகள் தன்னை கொள்ளும் சினங்கிறாரு, ஏன்னா அதுக்கு வந்து யாரும் எதிரே தேவையில்லைங்கிறாரு. இப்ப வந்து என்ன விஷயம், பொறுமையை போதிக்க கூடிய அந்த விஷயம் பார்க்க முடியாது.
0: தன் கோபமே பாத்தீங்கன்னா தன்னையே அழிக்கும், நம்ம முன்னாடி இருக்கிறவங்களையும் அழிச்சிரும் இல்லைங்களா.
5: அது உண்மைங்க பாருங்க. அதான் குழந்தை படத்துல ஒரு பாடல் வரி வரும் பாருங்க, அற்புதமான வரி. அதாவது பிள்ளைகளா இருந்தவர்கள் தான் பெரியவரானார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார் அப்படிங்கிறாரு. அப்படின்னு பாத்தீங்க, அந்த கோபம் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து கீழே கொண்டாருங்க பாத்தீங்க.
0: கோபம் வந்தாலும் அந்த பொறுமையா வந்து கொஞ்ச நேரம் நிதானமா யோசனை பண்ணி பார்த்தா அந்த கோபத்தை கண்டிப்பா விளைக்கலாம் இல்லைங்களா.

0: வாழ்த்துக்கலங்கய்யா. இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
1: காலை இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: கோபால் ஐயா சொல்லுங்க.
1: எடுக்க அடி அடிக்கு நிறைய கோபம் வரும் சார். கோபத்தில் நிறைய இழந்திருக்கா.
0: நிறைய இழந்திருக்கீங்க.
1: இழந்திருக்கேன்.
0: சரிங்கய்யா, இழந்ததெல்லாம் விடுங்க.
1: இழக்கிறேன்.
0: இழந்ததை விடலாம்.
1: நட்புகள்
0: சார், இழந்ததெல்லாம் விட்டுலாங்க ஐயா.
1: சரி,
0: இனிமேல் வந்து கோபத்தெல்லாம் எப்படி எல்லாம் கையாளுவீங்க?
1: 69 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் கோபத்தை கொஞ்சம் குறைச்சினேன். நட்பு கிட்ட எல்லாம் பழகத்துல நல்லா இருக்கலாம் நினைக்கிறேன் சார். ரெண்டாவது, கோபத்தெல்லாம் நிறைய ஆத்திரத்தால ஆத்திரம் அதிகார சத்துருன்னு
0: ஆத்திரம் கண்ணை மறைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
1: ஆமாங்கய்யா, ஆத்திரத்துல நிறைய இழந்திருக்கோம். அதனால சரின்ட்டு கோவப்படாத இருக்கவும் முடியாது ஐயா.
0: சரிங்க, எந்த நேரத்திலாவது யோசனை பண்ணி பார்த்தது உண்டுங்களா? அந்த கோவத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி அடடா இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ட்டு வருத்தப்படுத்த உண்டுங்களா?
1: நிறைய தடவை வருத்தப்பட்டு
0: இருக்கேன்.
1: நிறைய தடவை வருத்தப்பட்டு நிறைய நாள் அழுதுட்டு கூட இருக்கேன். நம்ம எல்லாம் தப்பு செஞ்சுட்டு
0: அழுதுருப்பேன்.
1: அப்ப என்ன பண்ண, ஓம் தேட்டர்ல பழைய பாட்டு போட்டு கேட்பேன். அப்ப அந்த ஆறுதல் கிடைச்சிடும் நம்மளுக்கு.
0: ஆறுதல் கிடைச்சிடும். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, மறுபடியும் கோவம் வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த வருத்தத்தை நினைப்புல வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கோவத்தை விளைக்கலாம் இல்லைங்களா?
1: நன்றியா.
0: முயற்சிக்கு நன்றிங்கய்யா. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
3: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர் May 15 to 18.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, பிபிடி, அலைட் சயின்ஸ் 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு 60 சினம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக. வணக்கம்
6: ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க
6: ஐயா. கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனுக்கு பின்னடைவு தாங்க ஐயா கொடுக்கும். சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்ட்டுன்னு. கோபத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டுன்னு தெரியாத

0: நம்ம வார்த்தைகளை விட்டுருவோம், அதனால உறவுகள் பிரியவாங்க இல்லைங்களா.
1: சரிங்க,
0: இப்ப கோபம் வந்தது அப்படின்னா என்ன செய்யறது? ரெண்டு விஷயங்கள் செய்யலாம் ஐயா. ஒண்ணு, கோபப்படுத்தக்கூடிய நபர்கள் இவர்கள்னு தெரியும், அவங்க விட்டு நம்ம வெளியில வந்துடலாம் இல்ல. அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படிங்கறத கோபப்படுத்துறது ஒண்ணு. ரெண்டாவது, பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும் ஐயா. இப்ப ஒரு விஷயத்த நான் கோபப்பட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணி அதனால பிரச்சனை வருவதற்கு பதிலா நான் எதுக்கு கோபப்படணும், நான் பொறுமையா இருந்துட்டு போறேன்னு சகிப்புத்தன்மைய நம்மளாகவே வளர்த்துக்க முற்படணும் ஐயா.
1: நிச்சயமா, அந்த கோபத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து வார்த்தைகள் வெளியே வந்து விழும் இல்லைங்களா. அந்த வார்த்தைகளை கண்டிப்பா வந்து அள்ள முடியாது, நிறைய வந்து காயத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா. அந்த மாதிரி கோபத்துல நிதானமும் பொறுமையும் இருந்தா அந்த மாதிரி வார்த்தைகளையும் தவிர்க்கலாம், நல்ல மனிதர்களையும் வந்து சம்பாதிக்கலாம், நாம வந்து மனதும் வந்து ஒரு தெளிவு பெறும் இல்லைங்களா.
0: சொல்லுவாங்க ஐயா, கோபம் வரும்போது வேகமா போய் தண்ணீரை குடிக்கிறது அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி கோபமா இருக்கும் போது அந்த இடத்துல இருக்க கூடாது, நாங்க கோபமா இருக்கேன், வார்த்தைகள் விட்டுருவேன், மன்னிச்சுக்கோங்க, நான் இந்த இடத்த விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலாம்.
1: பெருந்தன்மையா சொல்லிட்டு வந்தோமா அது ஒரு நல்ல செயலாவே இருக்கும். நன்றி.
0: நிஜமாலுமே நிறைய சமயங்கள்ல இந்த இடம் இருந்தா வார்த்தைகள் விட்டுருவோம், கசப்பான அனுபவங்கள் வரும், அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வர்றது இல்ல எவ்வளவு பெரிய விஷயம். கோபத்துல வார்த்தைகளை விடுறதுக்கு பதிலா.
1: நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நன்றி.
0: நன்றி.
1: இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் எங்கிருந்து?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்ச்சி இலங்கை பேசுறேன்.
1: இலங்கை ஐயா,
2: கோபம் இல்ல இடத்துலதான் இருக்குதுங்கிறாங்க. அதாவது கோபப்பட்டதான் மனிதன்,
1: கட்டுப்படுத்தலாம் தவிர்க்கலாம்.
2: அதுதாங்க சொல்றேன். ஒரு முனிவர் வந்து கடற்கரை ஆத்தங்கரையில குளிச்சிட்டு இருக்காரு. அவரை வந்து தேல் கொத்துது.
1: கொஞ்சம் விரைவா சொல்லுங்க. கொஞ்சம் விரைவா சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
2: விரைவா தான் தேல் குத்துது. அப்ப அந்த தண்ணியில இருந்து மேல கரையில எடுத்து விடுறாரு, மட்டி குத்துது, மட்டி கரையில எடுத்து விடுறாரு. அப்ப சிசியர்கள் கேக்குறாங்களாம், எங்க தேல் தான் குத்துது இல்ல, நீங்க எதுக்கு எடுத்து விடுறீங்கன்னு. தேலுடைய குணம் குத்துறது, மனிதனை கூட வந்து காப்பாத்துறது. நான் என்னுடைய குணத்தை செய்யறேன், அது அதனுடைய குணத்தை செய்யுது அப்படின்னு சிசியர்கள் அறிவுரை சொன்னாராம்.
1: சிறப்பா சொல்லி.
2: அதனால கோபத்துல கூட நிதானமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: உங்களுடைய கருத்துக்கு நன்றிங்கய்யா. இனிப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
3: தந்திரி மாவட்டம் தாலிமங்கலம் தாலுகா கிறிஸ்து பஞ்சாயத்து கொண்டி பள்ளி பூசாரி.
1: சொல்லுங்க
3: ஐயா. ஐயா, கோபம் என்பது எல்லாருக்கும் வரைக்கும், கோபத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க ஐயா.
1: நீங்க எப்படி அதை கையாளுவீங்க
3: ஐயா? கோபம் வந்தா நாங்க அடுத்த கொஞ்சம் அதிகமாக மாட்டாங்க ஐயா. கவர்மெண்ட் 12,000
1: அதிகப்படியான கோபம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் செய்வாங்க. ஒரு சிலர் கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. கோபத்தை வெளிப்படுத்தும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசுறத நிப்பாட்டிடுவாங்க. அதாவது மௌனமாக இருக்க பழகிக்குவாங்க. அந்த மௌனமாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். சரிங்க, உங்களுடைய கருத்துக்கு நன்றிங்க ஐயா.
3: நன்றிங்க.
1: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
9: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
8: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
9: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
8: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
9: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
8: வாரியார் மேல்நிலைப்பள்ளி.

0: தருமபுரி. சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின்
1: நல்வாழ்த்துக்கள். Time signature 24 BPM 76.

0: UKG நே
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம்.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை இம்மாதம் 7ஆம் தேதி முதல் இம்மாதம் 29ஆம் தேதி வரை www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப பதிவு செய்து கொள்ளலாம். எனவே மாணவர்கள் பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இக்கல்லூரியில் குறியீட்டு எண் 10-31-0-22 என்ற எண்ணை பயன்படுத்தி BA தமிழ், BA ஆங்கிலம், BCom, BSc கணிதம், BSc கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய இக்கல்லூரியில் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம். தொடர்புகளுக்கு 91-76-50-17-76 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 95-66-49-24-22 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இத்தகவலை ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: அவனை பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? என்ன பாம்புடா? கட்டுவிரி என்ன? தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு.
9: கொடிய விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்
10: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வாருங்கள் எங்களிடம் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
11: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள் சிறுநீர்

0: தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
5: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
3: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரிதான்.
6: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு 60 சினம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம்.
8: இனிய காலை வணக்கங்க. பனந்தூர்ல இருந்து கே ராஜஸ்ரீ பேசுறேங்க.
7: சொல்லுங்கம்மா.
8: கோபம்ன்றது எல்லாருக்குமே வருது, கோபம் இல்லாதவங்க யாருமே இல்ல. ஆனா அந்த கோபம் வந்து நம்ம இயலாமையில கோபமாடுது.
7: நிஜமா, அதாவது கோபம் தோன்றதுக்கு பல வகை காரணிகள் உண்டு இல்லைங்களா? அதில் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இயலாமை அப்படின்ற காரணத்தினால கோபம் வரும் சரிங்களா. அந்த கோபத்தை எப்படியெல்லாம் வந்து தவிர்ப்பீங்க, அதை விட்டு விலகுவீங்க?
8: நம்ம ஒரு சொல்லும் சொல்லும்போது யோசிச்சு சொல்லணும்.
7: சரிங்க, சரிங்கம்மா, உங்களுடைய கருத்துக்கு நன்றிம்மா.
8: நன்றிங்க.
7: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
9: வணக்கம் சார், இருந்து மூர்த்தி பேசுறேன்.
7: மூர்த்தி ஐயா சொல்லுங்க. 60 சினம்
9: கோபத்தை கட்டுப்படுத்துறது எப்படின்னா, சரி வீட்டுல ஒரு டைம் ஆகுது, சாப்பாடு அவ்வளோ அந்த வேலை அவ்வளோ அப்படின்னு காலையில ஒரு டென்ஷன் ஆகும். அது வந்து தமிழ் அறையில வந்து பொம்பளைங்க வேலை செஞ்சாலும் நாம இருக்கிற வேலையை தெரிஞ்சு முடிச்சோம்னா அதுல கொஞ்சம் குறைஞ்சிரும், நம்மளுக்கு வேலை குறையும், அவங்களுக்கும் குறையும், அப்ப டைம் இருக்கும்.
7: இணையும் நேயர் வருக, வணக்கம்.
10: அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம்.
7: வணக்கம். சொல்வது
10: கண்ணுங்க,
7: சொல்லுங்க.
10: நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்குங்க. உங்களுடைய கருத்து சொல்லுங்க.
10: கருத்து 60 சினம் கொடுங்க. ஏன்னா நம்ம 6-60 வரை இந்த கோபம் வந்து 6-ே அதாவது கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தவங்களோ அந்த கோபம் வராது. நம்ம 6-ே விட்டுறோம் அந்த கோபத்தை முன்னாடி.
7: சரிங்க.
10: கோபத்தை முன்னாடி விடும்போது என்ன பண்ணோம், அந்த கோபம் வரதான் செய்யும். அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம உள்ளம் சரியா வச்சுக்கணும்.
7: உள்ளத்தை சரியா வச்சுக்கணும்ன்றீங்களா?
10: கண்டிப்பா அந்த கோபத்தை நாமளே கட்டுப்படுத்தின்னு போயிடலாம். பொறுமை வேணும்.
7: கண்டிப்பா பொறுமைன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக முன்வைக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா தன்னை அறிவது ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து தன்னை அறிந்தவன் சினத்தை விளக்குவான் அப்படின்றத வந்து ஒரு சொல்லாடல் இருக்கு. கண்டிப்பாக நம்மளை நாம கட்டுப்படுத்திக்கணுமோ கண்டிப்பாக அந்த கோபத்தையும் வந்து கட்டுப்படுத்திக்கலாம் இல்லைங்களா?
10: வராது. அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தி
7: போனோம்னா நல்லா இருக்கும்.
10: நன்றி, வணக்கம்.
7: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டு விட்டார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
11: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
12: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரக பாடி, சேலம். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு 60 சினம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யாருங்கிருந்து?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழிங்கய்யா.
4: தேன்மொழிமா, சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை விரைவா சொல்லுங்க.
5: கோபமாங்கய்யா.
4: 60 சினம், கோபத்தை எப்படி எல்லாம் வந்து குறைக்கலாம், நீங்க எப்படி வந்து குறைப்பீங்க, கடைபிடிப்பீங்க?
5: கொஞ்சம் பொறுமையா தாங்க ஐயா போகணும், என்ன பண்றது? எதிர்மறையா போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பொறுமையா போகணுங்க ஐயா, அந்த நிமிஷம்
4: பொறுமையா கடைபிடிக்கணும். சரிங்க, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இணைப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கங்கய்யா.
4: வணக்கம், யாருங்க?

0: மணிமேகலை அங்கே தான் பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க.
0: அதாவது கோபத்தை பத்தி இது வரைக்கும் யாருமே உயர்வாவும் நல்லதுன்னு சொன்னதே கிடையாதுங்க. புத்தகமா இருக்கட்டும் இல்ல முன்னோர்களாகட்டும் யாருமே சொன்னது கிடையாது. ஆனா அது எல்லாமே கையில் எடுக்கிறாங்க. பொறுமைய பத்தி புத்தகமா சொல்றது முன்னோர்களும் சான்றோர்களும் மகன்களும் சொல்றாங்க, அது யாருமே கையில் எடுக்க மாட்டேங்க. கோபப்படுத்தாம இருக்கட்டும் நல்லது, பொறுமையா இருக்கட்டும் நல்லதுங்க ஐயா.
1: உங்களுடைய காலத்துக்கு நன்றிமா.
0: நன்றி.
1: இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். கண்ணாகர வட்டம் பெரிய துலாபுரத்திலிருந்து ஆர் செல்வராஜி.
1: ஐயா கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்கள் தெளிவாக சொல்லுங்க ஐயா.
2: ஐயா கோபங்கிறதே மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் தான். நிதானம் தாமத அந்த கோபம் வரும்போது நம்ம தாமதப்படுத்திக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், அந்த இடத்துல நம்ம விலகி சென்றுதான். வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா. இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா வந்து 60 சினம் என்ற தலைப்பில் வந்து நேர்கள் நிறைய பேர் வந்து தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு வந்து எப்படியெல்லாம் வந்து தவிர்க்கலாம், அதை எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தலாம், நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றத சிறப்பாக வந்து சொல்லியிருந்தாங்க. பங்கு பெற்ற நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: நெற்றி நிறைய விபூதி, காவி வேட்டி, காவி சட்டை, கழுத்தில் ருத்ராட்சம், தோளில் காவி வண்ணத்தில் ஒரு ஜோல்நாப்பை சகிதமாக வீட்டிற்குள் வந்தார் நண்பர் புகழ்மதி. வணக்கம் புகழ்மதி, என்ன ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்களா கேட்டேன். இல்லை, இனிமேல் என் நிரந்தர உடையே இதுதான், துறவியாகப் போகிறேன். மனைவி, மக்கள், குடும்பம், நண்பர்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு, வீடு, மனை, வாசல், சொத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவியாகப் போகிறேன். ஞானம் தேடி செல்லப் போகிறேன். ஞானம் பெற வேண்டுமென்றால் எல்லாரும் மலைக்கோ காட்டுக்கோ செல்ல வேண்டும் என்கிறார்கள். இங்கிருந்து வடக்கே இமயமலைக்கு போவது நல்லதா, இல்லை தெற்கே பொதிகை மலைக்கு போவது நல்லதா என்று உங்களிடம் கேட்டுவிட்டு போக வந்திருக்கிறேன் என்றார் புகழ்மதி. நான் அதிர்ந்து போனேன். ஏன் புகழ்மதி இந்த விபரீத ஆசை? ஏதாவது வீட்டில் பிரச்சனையா, இல்லை ஊரில் ஏதாவது கடன் தொல்லையா, இல்லை என்னை போன்ற நண்பர்கள் யாரையும் பிடிக்கவில்லையா கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் நல்லபடியாகவே உள்ளது. இருந்தாலும் ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் இந்த உலகில் தனி மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை எனக்கும் வேண்டும். அதனால்தான் இமயமலைக்கோ பொதிகை மலைக்கோ சென்று ஞானம் பெற்று திரும்பலாம் என்று நினைக்கிறேன். அப்பாவியாய் பதில் சொன்னார் புகழ்மதி. துறவியாக வாழ்வதற்கும் ஞானியாக உருமாறுவதற்கும் காட்டிற்கோ மலைக்கோ செல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை. குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டே ஞானியாகலாம், துறவியாகலாம். குடும்ப வாழ்வில் குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்வதை கொஞ்சம் விரிவுபடுத்தி ஊருக்காக, உலகுக்காக, சமூகத்திற்காக வாழத் தொடங்கினால் அது கூட துறவு வாழ்வுதான், ஞான வாழ்வுதான். தம்முடைய சொந்த நலனை துறந்து பொதுநலனுக்காக வாழ்பவர்கள் அனைவருமே துறவிகள்தாம். எந்த பொருள் மீதும் பற்று வைப்பதை துறப்பவர்கள் அனைவருமே ஞானிகள்தான். ஒரு வீட்டில் ஒரு ஞானி ஒருவர் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார். அவருடைய வீட்டிற்குள் பட்டப்பகலில் ஒரு திருடன் நுழைந்து விட்டான். ஞானியின் மனைவி

0: சென்றிருந்தார். வீட்டிற்குள் நுழைந்த திருடன் அந்த வீட்டிலிருந்த ஒரே ஒரு தங்கச் சங்கிலியை திருடி கொண்டு கிளம்பினான். இதை பார்த்த ஞானி, எப்பா கொஞ்சம் நில்லுப்பா என்றார். திருடன் ஓடத் தொடங்கினான். ஞானியும் விரட்டத் தொடங்கினார். திருடன் தலைதெறிக்க ஓடினான். சந்து பொந்தெல்லாம் புகுந்து புகுந்து ஓடினான். ஞானி விடுவதாயில்லை, விடாமல் துரத்தி கொண்டே ஓடினார். கடைசியில் திருடனை பிடித்து விட்டார். இருவரும் மூச்சிறைக்க நின்றனர். என்னப்பா இவ்வளவு வேகமாக ஓடுவது? இந்த வயதான கிழவனை இப்படி மூச்சிறைக்கு ஓட வைத்து விட்டாயே என்றார் ஞானி. ஐயா மன்னிச்சிடுங்க, என்னுடைய வறுமை என்னை திருடனாக்கி விட்டது. இந்தாங்க உங்கள் தங்க சங்கிலி, என்னை மன்னிச்சிடுங்க என்றான் திருடன். நான் விரட்டி வந்தது உன்னை பிடிப்பதற்காக அல்ல. நீ எடுத்திருக்கும் சங்கிலி 10 பவுன். இதை நீ யாரிடமாவது விற்கும் போது 10 பவுனுக்கும் குறைவான விலைக்கு விற்றுவிடாதே. ஏமாந்து போகாதே. இதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். நல்லாயிரு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் ஞானி. பொருள் இருந்தும் இல்லாதது போல வாழ்பவர்தாம் ஞானி. குடும்பத்தில் இருந்தாலும் அவர்களுக்காக வாழாமல் ஊருக்காக வாழ்பவர்தாம் துறவி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நேரம் 10:05. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில்.
4: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை கச்சவில உங்களுடைய குரல்ல உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்கும் நேரம். நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய குரல் பதிவை எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 0434224433 என்ற எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன குரல் பதிவாக செய்து அனுப்பி வைங்க. உங்களுடைய குரல்

0: பாட்டை கேட்டு ரசிக்கலாம். இதோ முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது.
1: பண்பலைக்கு எனது வாழ்த்துக்கள். நான் தர்மபுரியிலிருந்து வெங்கடேஷ் பேசுறேன். எனக்கு ஜெயிலர் படத்திலிருந்து உக்கும் சாங்கு போடவும்.
2: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம் இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
8: பர்னிச்சர்

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை கச்சவையில் உங்களுடைய குரல்ல உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்கும் நேரம். நீங்க செய்ய வேண்டியது உங்களோட குரல் பதிவு 0434224430 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம் பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன குரலாக பதிவு செய்து அனுப்பி வைங்க, கேட்டு ரசிக்கலாம். இதோ அடுத்த குரலை கேட்போமா.
1: ஹாய், என் பேர் மிஸ்ரான், நான் தருமபுரியிலிருந்து பேசுறேன். எனக்கு வந்து பையா படத்துல இருந்து துளி துளி மலையாய் வந்தாய் அந்த பாட்டு போடுங்க. தேங்க்யூ.

0: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்கும்.

0: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: நேரம் 10:20. கேட்ட ரசித்து கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய குரல் பதிவுல நீங்க செய்ய வேண்டியது 0414224444 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன குரல் பதிவாக செய்து அனுப்புங்க. நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கலாம். நேரம் 10:20. அடுத்த குரல் பதிவாக
8: வணக்கங்க, நான் ரெஜினா, என் பேரு, நான் தர்மபுரியில இருந்து பேசுறேன். எனக்கு பிகில் படத்துல இருந்து சிங்கப்பெண்ணுன்ற சாங் டெடிகேட் பண்ணுங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும் புதிய

0: பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில். நேர்களை இன்று காலை 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். 12:10 உங்கள் கலம் இன்று ஏற்றம் தரும் எண்ணங்கள் மாபெரும் சபைதனில் என்ற தலைப்பில் பேச்சாளர் பர்வீன் சுல்தானா அவர்களின் உரையினை கேட்கலாம். நேரம் 10:30 அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க.
2: வணக்கம், என் பேர் குரு, நான் பெரியாம்பட்டியில இருந்து பேசுறேன். எனக்கு தக்லைஃப் படத்துல இருந்து முத்தமழை பாடல் போடுங்க.

0: மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: தருமபுரி
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
14: அனில் சோயா சங்க்ஸ்.
15: பத்து மணி 36 நிமிடத்தில் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை கேட்டிருக்கக்கூடிய குரல் பதிவு.
16: என் பெயர் உமா, நான் தர்மபுரி கோல்டன் தெருவில் வசித்து வருகிறேன். விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து கண்ணான கண்ணு என்ற பாடல்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
6: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புத்தன் புதிய அறிமுகம்.

0: மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: 깨지 네.
1: நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. நேரம் காலை 10:45, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை நீ கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி.
3: மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர் உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயலிசை நாடகம் எனும் முப்பெரும் கலைகள். மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள். இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
4: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடம் வந்து பேரட் ரோஸ்லின் பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகமா இல்லாத நேரம், அதனால அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுட்டு இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கி இருக்காங்க. இது நான் வந்து 1996 வருஷத்திலிருந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். இது ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பை வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பமும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, அப்புறம் புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரவாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேட்கறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டில் நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாங்க பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்ல, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில ஒலிபரப்ப தொடங்கி 90 ஆண்டுகளை நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
5: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்டுஹுட்ல இருந்தே நான் வந்து நிறைய வந்து ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில. ஸோ அங்கே வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டாக வந்து இந்த 8:40 அந்த டைமில் வந்து அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்கள் யூனிஃபார்ம் இதெல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு தபுதபன்னு ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்கேருந்து வருதுன்னு தெரியுது, ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலம் மாறிச்சு, அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ அதெல்லாம் மாறினா என்ன ஆகுனா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம அப்போ ரிலீஸ்

0: படங்கள்லாம் வந்து எஃப்எம்ல எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். ஆனா வந்து வானொலி வந்து இப்ப வரைக்குமே பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்ல முக்கியமோ, அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம ஒரு மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும், ஒரு இப்ப சமீபத்துல நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு, அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைம்ல வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்க வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய வானொலி மூலமா தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலரா அந்த டாக்டர் அதுல வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியா புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து வானொலி இப்ப வரைக்குமே செயல்பட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப ரசிச்சு கேட்கிற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்து நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசுல கேட்டு ரசிச்சிருப்போம், அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்ல நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கில் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளே ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம், நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேற வேற மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும். நானும் அதுல பேசியிருக்கேன், போன்ல பேசியிருக்கேன், நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாடல் வந்து எஃப்எம்ல உடனே இன்ஸ்டன்டா கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாவும் பேசுவாங்க, மற்றதெல்லாம் ரொம்ப தூய தமிழ்ல இருக்கும், பட் இது வந்து ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜ்ல ஜாலியா நம்ம டீ கடையில உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதுல அப்படியே வந்து அப்ப நடக்கிற நாட்டு நடப்பு விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியாக டாக்டர் கிட்டே பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியாக டாக்டர் போய் கேட்க முடியாத விஷயங்களும் கூட இருக்கும். ஆனா இந்த ஹலோ ஓட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, டேரக்டா நம்ம டாக்டர்ஸ் கிட்டே ஃப்ரீயா மனசு விட்டு பேசிடலாம், உடனே நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்டும் கிடைச்சிரும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது என்னன்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது, நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க அவங்களா வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, நாள்கணக்கா அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும், ஆனா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சில படங்கள்ல ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும், ஆனா நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மாதிரி எந்த பாட்டுமே, இப்ப உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பட பாடல அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டுல ஆடியோ கேசட் போட்டு பிளே பண்ற மாதிரி அந்த சின்ன வயசுல அந்த ஞாபகம் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரும் தென்றல், அப்புறம் இந்த காலையில இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து ஊட்டியில இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பத்தியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ள போய் பார்க்க போறது இல்லை. ஸோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறது வந்து அந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் இந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதுல வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்ப சாப்பாடு விஷயத்துல கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலா மாறி போச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷன். ஸோ இந்த உணவே உன்னதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளவு எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நுட்பம் கற்பன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல என்னன்னா வந்து நமக்கு இப்ப அப் டு டேட்ல என்னென்ன ஆப் எல்லாம் இருக்கு, நம்ம முக்கியமா சோசியல் மீடியால எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கேன் நான், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ரைம் சொல்றது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறைய சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்க. சென்னையில நான் ஆயிஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன், அதுவும் ரொம்ப அழகா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா அந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்னசி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியா முடிப்பாரு. அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது, சோ அவ்வளவு அருமையா இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம் சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து, அதாவது மொத்தமா ஒரு படத்தை வந்து 3 hours படத்தை நமக்கு 1 மணி நேரத்துல வந்து டோட்டலா கதை சொல்லி ஃபுல்லா முடிச்சிருவாங்க, அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னை விட்டா நான் பேசிக்கிட்டேதாக இருப்பேன், எனக்கு வானொலியை பத்தி நீங்க ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு பேசுவேன், ஏன்னா என்னோட லைஃப்ல வானொலி வந்து அவ்வளவு என் கூட வந்து டிராவல் பண்ணிருக்கு. சோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஊட்டிஎஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரணும், 90 வருடங்கள் இல்ல 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும், சேவைகள் தொடரணும், பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.
1: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல இந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அதன் மூலமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும், பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி

0: கேக்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா பூவையர் பூங்கா, இன்னொன்னு வந்து ஹாய் ஸ்நேகிதி. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து லாசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு முன்பாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து எதேச்சியா அந்த ப்ரோக்ராம வந்து எனக்கு கேட்க நேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவா வந்து அந்த ப்ரோக்ராம வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தகவல் அந்த ஒரு ப்ரோக்ராம நான் வந்து விரும்பி கேட்பேங்க. அதுல வந்து என்னன்னா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கதை தான், ஆனா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த வானொலி அப்படின்றது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்க ஊர் ஊட்டி சூலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுல எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலா ஏன் பிடிக்குதுன்னு அதுல நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட் காரணமா இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்க வந்த பாதைகள் பத்தி சொல்லும் போது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மரத்தான் ரன்னேன். எனக்கும் என்னன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது போகணும்னு ஒரு ஆசையா இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்போ வந்து அங்க ஒரு கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூட்டி போனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லயே ஐ காட் ஏ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. திரும்ப திரும்ப பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அவங்க அச்சீவ்மெண்ட் பத்தி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கு. எஃப்எம் வந்து என்னன்னா 90 இயர்ஸ் ஆகுது, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதுல வந்து என்னையும் கூப்பிட்டதுல வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச்.
2: வீட்டின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதய துடிப்போடு இணைந்து வானொலியின் 90 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்க செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி. வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச்சாரலாய் காற்றோடு கை குலுக்கி காதுகளில் கவிப்பாடும் காவிய வானொலி. வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல 100 ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி, படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் புள்ள குணம் உள்ள முதலாளி.
4: அண்ணா ஸ்ட்ராங்க ஒரு டீ போடுங்க.
5: தம்பி ஊருக்கு புதுசோ?
4: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
5: இல்ல நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
4: என்ன சொல்றீங்க, புரியலையே.
5: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
4: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க
5: டீ. எப்படி
4: நல்லா இருக்கு.

0: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க, உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
1: என்ன விஷயம்னா?
0: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
1: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
0: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
1: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
0: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா? அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
1: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
0: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
1: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 11 மணி. இனி கேட்கலாம்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டால் சுவைக்கும். இன்றைய கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம செய்ய போற ரெசிபி என்னன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, கேரட் கீர். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபிய இப்ப எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேக்கலாம். வாங்க.
3: என்ன சமையலோ
2: கேரட் கீர் செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் ஒரு 5 கேரட் எடுத்துக்கோங்க, பால் 1 கப்பு, முந்திரி பருப்பு 10, நெய் சிறிதளவு, 1 கப் சர்க்கரை. இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்ப கேரட் கீர் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாங்க. முதல்ல கேரட்டை எடுத்துக்கோங்க. கேரட் எடுத்து சீவி அதை நல்லா தேங்காய் துருவுற மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க. எடுத்து ஒரு கப்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல சிறிதளவு நெய்யை விட்டு 10 முந்திரி பருப்பு சொன்னோம் இல்லைங்களா, அந்த முந்திரி பருப்பை வந்து அதுல போட்டு பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு தட்டுல வச்சுக்கலாம். அடுத்ததா நாம துருவி வச்சிருக்கோம் இல்லைங்களா கேரட் துருவல், அந்த கேரட் துருவலை எடுத்து அந்த நெய்யிலேயே போட்டு பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம துருவி வச்ச கேரட் துருவலை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு பால் 1 கப் சொன்னோம் இல்லைங்களா, 1/2 கப் பாலை வந்து கேரட் துருவனத்துல சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சோமா அது வந்து கூழ் மாதிரி வந்துருங்க. மீதி 1/2 கப் பாலை பாத்திரத்துல ஊத்தி நல்லா சுட வைக்கணுங்க. அந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு அதை தனியா கொஞ்ச நேரம் ஆற வச்சிடுங்க. நாம மிக்சி ஜார்ல எடுத்து வச்ச கேரட் கூட இந்த பாலோடு சேர்த்து ஒரு பாத்திரத்துல கொட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. 1 கப் சர்க்கரை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த சர்க்கரைய லைட்டா கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. குங்குமப்பூ லைட்டா சேர்த்திக்கலாங்க. நமக்கு தேவையான பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து வீட்டில்

0: இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடியது. கேரட் பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்களுக்கு சிறந்ததா இருக்கும். மேலும் குழந்தைகள் பெரியவர்கள் என வித்தியாசம் பார்க்காம இத வந்து சூடாகவும் குடிக்கலாம். மதிய வெயிலுக்கு பிரிட்ஜ்ல வச்சு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு எடுத்து குடிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. உடலுக்கு பலம் தரக்கூடிய எல்லா சத்துக்களும் இந்த கேரட் கீர் குளிர்பானத்துல வந்து இருக்குதுங்க. நீங்களும் இத செஞ்சு பாருங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. குறிப்பா குழந்தைகள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க விளையாடிட்டு களைப்பா வருவாங்க. அவங்களுக்கு இத கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. இந்த கேரட் கீர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, நீங்களும் செஞ்சு பாருங்க. மீண்டும் நல்லதொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எஸ் கார்த்திக். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், Electronics and Communication, Mechanical, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, M.E. Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, பூவே பெண் பூவே, பாவையர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், அறிமுக சகோதரிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 043342 என்ற முன்னிணிப்போடு 244030 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 9486810125 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 244031 என்ற எனிலும், மற்றொரு எண்ணாக 9486652025 என்ற எண்ணிலும் அழைத்து விருப்ப பாடலை பெறலாம். பூவே பெண் பூவே, பாவையர் விருப்பமாக.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமோ இன் பார்மசி டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பூவே பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக வணக்கம்.
4: காலை வணக்கம் ஐயா. பொம்புளு தருமபுரி மாவட்டம் பொம்புளுப்பட்டிலிருந்து செல்வி பேசுறேன்.
3: செல்விமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்
4: தேவபாதகர் அந்த 19 பாட்டு கொடுத்திருந்தாங்க.
3: நன்றிமா, இணைப்பிலிருந்து மிக்க நன்றி.
5: அப்படியானழக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவளா வாயழக.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.

தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி மே.
1: பெற்றிருக்கு.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
3: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
7: ஸ்ரீனி சார், நீங்களா?
6: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
8: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
6: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
9: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
10: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
13: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
14: வணக்கம்.
13: வணக்கமா? யார்? எங்கிருந்து? எங்கிருந்துமா?
14: திருப்பூர்.
13: திருப்பூர் இருந்து பிரதீக்ஷா. அறிமுக நேருங்களா? சரிங்கம்மா. நிகழ்ச்சியெல்லாம் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கீங்களா? பண்பாளி நிகழ்ச்சினா எதுங்கம்மா பிடிக்கும் உங்களுக்கு? பாடல் சொல்லுங்க. வாழ்த்துக்கள்மா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
8: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
9: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
8: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சை.

0: சேர்க்கைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
1: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
0: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: மனிதன் பேசினால் கேட்டும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
7: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
6: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
8: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
9: நம்ம ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பிகாம் IT ன்னு நிறைய கோர்ஸ் இருக்குமா? அங்கதான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிருக்கேன்.
10: சூப்பர்மா, நானும் அந்த காலேஜ்ல தான் சேரணும்னு நினைச்சேன்.
0: ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
11: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
12: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
13: தொடர்புக்கு 9500848420.
14: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம், அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் A2 வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் A2 வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
16: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
17: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
19: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
20: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
21: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
22: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
23: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
22: அனில் பாஸ்தாவின் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
0: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
3: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம் ஐயா.
0: வணக்கமா, யார் எங்கிருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்க ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கம்மா.
3: என்ஆசை மச்சான்ல இருந்து ராசிதான் உன் முகமே ராசிதான்ற பாடல் போடுங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றிமா, இனிப்பிலிருந்து நன்றி.
3: நன்றிங்க ஐயா.

0: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போம். விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: பூவே பெண் பூவே, பாவை இருவிருப்பமாக நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் சார்.
6: வணக்கமா, யார் எங்க இருந்து?
7: முத்தூர்ல இருந்து சுதா பேசுறேன்
6: சார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
7: மாய் படத்திலிருந்து நிலவே வானே.
6: இணைப்பில இருந்தமைக்கு நன்றிமா.
7: நன்றிங்க சார்.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
0: அனில் பாஸ்தாவின் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
7: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே நிகழ்ச்சி.

0: இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: கமலப்பேட்டிலிருந்து தங்கம்மாள் பேசுகிறேன்
0: சார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: மௌன ராகம் படத்துல இருந்து சின்ன சின்ன வண்ண கோயில் பாட்டு பாடம்.
0: நன்றிம்மா, இணைப்பிலிருந்து நன்றி.

அறிவியலின் துல்லியம் அக்கறையின் கரம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவல்.

0: கே ஜி நெய்.
1: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு.
2: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
3: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
2: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடுலாம் எப்படிமா இருக்கு?
3: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
2: என்னமா அது?
3: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்க போல இருக்கே.
2: அதனால என்னமா?
3: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
2: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
3: அதெல்லாம் வாங்கும் போது ஐஎஸ்ஐ முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
2: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
3: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
1: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
4: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
7: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் சகோதரி, வருக. வணக்கம். வணக்கம்மா, யார் இங்கிருந்து சொல்லுங்கம்மா? உங்களுக்கு பிடித்த பாடல்? ராஜராஜ சோழன்களா? நன்றிமா, இனிப்பில் இருந்தமைக்கு நன்றி.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
2: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
0: அனில் பாஸ்தாவின் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் பெறும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 1:10 நேயர் விருப்பம். பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம், லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி, கால்நடை மற்றும் கோழிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இணை இயக்குநர் முனைவர் டி சத்யமூர்த்தி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்று பகல் 2:30 அறிவியல் மலர், 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், மாலை 5 மணிக்கு மாலை தென்றல். இன்று மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 பாட்டுதான்.

6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7 மணிக்கு திரை இசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஏற்றம் தரும் எண்ணங்கள் நிகழ்ச்சியில் மாபெரும் சபைதனில் பேச்சாளர் பர்வின் சுல்தானா அவர்களின் உரையினை கேட்கலாம்.
8: நான் பேச்சாளராக இருக்கிறதுக்கு பின்னால் பெரும் ரகசியங்கள்லாம் இருக்குது. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன். என்னோட கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நான் நடுவில் பிறந்தவன். 5 பேர் நாங்கள். எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க இருக்காங்க. பெரியப்பா ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று ரெண்டு சித்தப்பா, அதுலேயும் இன்னொருத்தர் ஒன்று விட்ட சித்தப்பா, இன்னொருத்தர் அத்தை. 5 பேரை மாதம் மாதம் வந்துடுவாங்க வீட்டுக்கு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் கூட அங்கே போயிடுவாங்க. சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு அவங்களுடைய அஜெண்டா என்னென்னா, வரும்பொழுதெல்லாம் அஜெண்டா, மாதத்துக்கு 5 நாள் அஜெண்டா என்னென்னா, எங்கள் 5 பேரையும் வரிசையாக நிறுத்த சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக ஒருத்தர் தான் வருவார். பாய்ஜான், எங்கள் அம்மா இதுங்க பேச்சை கேட்க மாட்டேங்க, அட்வைஸ் பண்ணுங்க. இந்த நடுவில் நிற்குதே குட்டிச்சாத்தான், அது அடங்க மாட்டேன். சொல்லுங்கள் பாய்ஜான், இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு சித்தப்பா, அதில் அந்த சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் அட்வைஸ் பண்ணுவார் சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் பேச்சாளரானு தெரியுமா? எதை கேட்குறது, எதை கேட்கக்கூடாது, எதை பேசுறது, எதை பேசக்கூடாது, எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டதுனால இன்னைக்கு நின்று உங்கள் கிட்ட கரெக்டாக பேச வருது. கேட்க சொல்லுங்களேன் பிள்ளைங்களை. ஸ்கில்ஸில் வெறும் 5 ஸ்கில்ஸ் சொல்கிறீங்க. லிசனிங் ஸ்கில்னு ஒன்று இருக்குது, கேட்கணும். ஏதாவது யாராவது சொன்னால் அதை முழுமையாக கேட்கணும். கேட்பதற்கான அறிவு இருக்கிறதா? கேட்பதற்கான அறிவு எப்பொழுது வரும்? நிதானமாக வாசிக்கின்ற பொழுது வரும். ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது பல விஷயங்களில் நான் சொல்லுகிறேன். வேகமான காட்சிகளை பார்த்தால் நிதானமாக வாசிக்கும் பழக்கம் வராது. டீச்சரா நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. 250 ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா லூஸா தான் போவீங்க. ஒரு ரீல் கூட என்னன்னே புரிய மாட்டேங்குது சார். 250 பார்த்தீங்க, இன்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லு. நான் 13 வயதில் 12 வயதில் படித்ததெல்லாம் இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. ஏன் காட்சிப்படுத்தினேன்? நான் காட்சிகளை பார்க்கவில்லை, பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. இந்தா ஒரு பெட்டி இருக்கும், ஒரு டிவி போட்டி, அதுக்கு க்ரௌன் கருணா சூப்பர் சாலிடேர் பிளாக் அண்ட் ஒயிட் தான். இந்த அப்பா ஒன்று போட்டு லாக் போட்டு அதை மடியில் வச்சுருக்கோம் சார். எங்கள் அம்மா என்ன பெருசாக நான் பாத்திர போகிறேன். அதில் பேரழகி ஒருத்தங்க வருவாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்கள சோபனா ரவி மேடம், அவங்க தான் பேரழகியே. அதுக்கு மேலே உங்களுடைய சித்திரஹார், அப்புறமா ஒரு ஒளியும்.

மொழியும். சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு பாடாவதியான இந்தி படம் இல்லைன்னா வேறு மொழி திரைப்படம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் உட்காந்துட்டு இருப்போம் தமிழ் படத்துக்கு. கையில் மிட்டாய், தேங்காய் மிட்டாய், பால், அது இதுன்னு வச்சுக்கிட்டு கையில் நாலெலாம் எடுத்துக்கிட்டு அடுத்த வீட்டில் நாலெலாம் கொடுத்து இந்த ஜன்னலுக்கு ஓரமாக ஒரு சீட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த டிவியை பார்த்தது. அது மாதிரி வெள்ளை துரத்தி விட்ருவோங்க சிலதில் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு மூடிடுவாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா, சில நாட்களில் ப்ரோக்ராமே இருக்காதுங்க. ப்ரோக்ராமே இல்லாத அன்றைக்கும் ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் சொல்கிறேன், என் வயசில் இருக்கிறவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. தாய் நிலம் தந்தவரம் தாவரம் வயலும் வாழ்வுங்க. இந்த சாகுபடி செய்வது எப்படி அப்படின்ட்டு லெட்டர் ஒருத்தர் வாசிப்பார், அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்வார், அதை முறைச்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருப்போம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ், எவ்வளவு ஆப்ஷன்ஸ். ஏஐ ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், தொழில்நுட்பங்களால் இந்த உலகம் நிறையும் பொழுது அதே எண்ணிக்கையில் முட்டாள்களால் இந்த உலகம் நிரம்பி வழியும். நான் சொல்லல, ஐன்ஸ்டீன் பிசிக்ஸ் ரொம்ப ஹை லெவல் ஆன ஆள் ஐன்ஸ்டீன். அவன் சொல்றான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலெட்ஜ். நான் ஒரு ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஐந்து மந்திரங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஞ்சே அஞ்சு என்னன்னா, உங்கள்கிட்ட பவர் அண்ட் பீஸ், சக்தி அதிகாரம், மன நிறைவு, இந்த ரெண்டும் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. வெற்றியும் அமைதியும் சேர்ந்தே வராது. ஒரு கூட்டத்தில் நடந்தது, தென்கட்சி சுவாமிநாதன், அவர் வெற்றி பின்னாலெல்லாம் ஓடாத, அமைதியாயிரு நிறைவாயிருன்னு பேசி உட்காந்துட்டார். அடுத்து சுக்கி சிவம் சார் வந்து வெற்றி பேர் வெற்றி நிச்சயம்னு பேசிட்டு போயிட்டார். டவுட் ஒருத்தன் எழுந்திரிச்சு கேட்டான், ரெண்டு பேருக்கும் 600 ரூபா கொடுத்துட்டு வந்து பேச்சை கேட்டிருக்கேன், காலையில் இந்த ஆள் வெற்றிக்கு பின்னால் ஓடாத அமைதியாக இருன்ற, இவர் வெற்றிக்கு பின்னால் ஓடுங்கிற, நான் எதை கேட்குறது? அதுக்கு சுகி சிவம் எழுந்திரிச்சார் பதில் சொல்கிறதுக்கு. அவரை உட்கார வச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சொன்ன பதிலை சொல்கிறேன். வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் சுகி சிவத்தை பின்பற்றுங்கள், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள் சொல்லிட்டு உட்காந்துட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னால் சேலம் ஜங்ஷனில் சந்திக்கிறேன் அந்த பெரியவரை. நாங்கள் அந்த ரவுண்டாக இருக்கோம், அங்கே இதில் உட்காந்துட்ருக்கோம். அந்த தூண் ஒன்று, இரும்பு தூண் பக்கத்தில் உட்காந்துருக்கும் பில்லர், அந்த பில்லர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். வந்து அவர் உட்காந்துருந்தார், ஐயா வணக்கம், என பருவி நல்லா இருக்கிறே உட்கார் அப்படின்னு. என்ன ஒரு சைக்காலஜி பட்சங்க எல்லாருமே என்னுடைய புத்தியை நோண்டி என்னை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதியிருக்காங்கம்மா, இப்போ தான் ரிசல்ட் வந்துச்சு பார்க்குறியான்னு கேட்டார். சரி சொல்லுங்கள் சார். கடைசியாக கேஸ் ஸ்டடியில் அவரை விசாரிச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சாரை இன்று ஒரு தகவல்னு எழுதியிருப்பார். கடைசியாக ஃபைண்டிங் என்ன தெரியுமா, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. நால சத்தியமாங்க எனக்கு இப்படி பதறிடுச்சிங்க, எப்படி எப்படி சொல்கிறாருன்னு. திரும்பி அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, மனம் கனிஞ்சிருச்சுங்க அந்த அந்த பதிலுக்கு. அவர் சொல்கிறார், எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை யாரால் ஜெயித்து விட முடியும். என்ன வார்த்தைங்க அது, எனக்கு அந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு மந்திரம் கிடைத்தது. மனதை கனிவாக்கிக் கொள்ளுங்கள், மனதை உறுதியாக வையுங்கள். பணிவு என்பது அடிமைத்தனத்தின் ஒரு சாயல் கூட கிடையாது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். கற்கின்ற வரைக்கும் பொறுமையாக இருங்கள். கற்றதற்கு பிறகு பணம் சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாரம்தான் பணத்தை விட மேலானது என்று இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு அதிகாரமும் அமைதியும் இருக்கணுமா? இந்த சகோதரி ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், மனசில் உள்வாங்கி வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட், உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். சொல்லு சொல்லு, பேசு பேசு, இப்போ சொல்லு. அப்புறம் நீ என்னை நேசிக்கிறியா? எவ்வளோ எவ்வளோ நேசிக்கிற, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு. நான் கொடுத்தேன்ல பணம், அது எங்கே போச்சு, எங்கே போச்சு, இப்போ சொல்லு. என்ன சமைச்ச காலையில், ஏன் அப்படி பாடாவதியா, இப்போ சொல்லு, இப்போ பதில் சொல்லு. உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள், பார்த்துக்கோங்க. முன்னால் இருக்கிற மனிதனை புரிந்து கொள்ளுங்கள், கடந்து போங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. மன்னிக்கவே முடியவில்லை என்றால் விலகிக்கொள்ளுங்க. அதை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. பெரிய தண்டனை, விலகிக்கொள்ளுங்க. ரெண்டாவது, பெண்களே, தொடர்புகளை துரத்தி கொண்டு இருக்காதீர்கள், துரத்தி செல்லாதீர்கள். தொடர்புகள், ஃபோன் எடுத்த உடனே வீட்டுக்காரர்கிட்ட, எங்கே இருக்கிறீங்க, எங்கே இருப்பார் அவர், ஒரு போலீஸ்காரரு இல்லை ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், எங்கே இருப்பார், ஒருத்தர் சொல்லுங்க, தெருவில் தான் இருப்பார், ஃபீல்டில் இருப்பாருங்க, எங்கே இருக்கிறீங்க, எப்போ வருவீங்க, 8:45 எடுக்கலல்ல, மிஸ்டு கால் பார்த்தாருல, பேசுவார், பேசலன்னு வச்சுக்கோங்க, எங்கே சுற்றினாலும் நம்மக்கிட்ட தானே வந்தாகணும். அப்போ கேட்டுக்கோங்க, சோறு போடாதீங்க, தானாக எடுத்து சாப்பிட சொல்லுங்கள். சும்மாவே அப்படி தான் ஓடுதா, சாதாரணமாகவே போட மாட்டாங்களா? அப்போ ஒழுங்காக பதில் சொல்லுங்கள், ஒழுங்காக பதில் சொன்னால் போடுவாங்களா இல்லையா? இல்லை, சுகியா சமைப்பாங்களா?

கொடுத்து வச்சவங்க நீங்கள் தொடர்புகளை துரத்தி செல்லாதீர்கள், இயல்பாக இருக்க விடுங்க. ஒரு தெரில ரெக்கார்டாவது சொல்லலாமான்னு தெரில, ஆண்களுக்கு 45 வயசுக்கு மேலே சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வருதான். அவங்க அந்த ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு பெண்கள் முடிவு செய்தோம் என்றால் உன்னே ஒன்று விஷயத்த அலோவ் பண்ணுங்க. அவர்கள் நண்பர்களோடு அவர்கள் நேரத்தை செலவழிக்க அனுமதியுங்கள், ஆயுள் கூடும் அவர்களுக்கு. இல்லை நான் சொல்லலை, சைக்காலஜி சொல்லுது. இந்த கைத்தட்டின ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறேன், எவ்வளோ வேணாலும் தப்பு பண்ணுங்க, அது பாவம் குற்றம் என்று தெரிந்தால் நிறுத்தி கொள்ளுங்கள். தொடர்புகளை துரத்தி செல்லாதீர்கள், அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம உறவு. இப்பமா ஒரு விஷயத்த சொல்றேன், இது என்ன என்ன தெரியுமா, இந்த டிவியில் சொல்றதுல ஒரு பிரச்சனை, கட் பண்ணி அதை மட்டும் போடுவாங்களா, அதுக்கு முன்னால நான் என்ன சொன்னேன் அதுக்கு பின்னால் என்ன சொன்னேன்றதோ புரியாது, அது ஒரு அபாயம்தான் அது. அதை நான் இப்போ சொல்றேன் பாருங்களேன், கணவன் மனைவி இருக்கீங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருங்க, அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிகச்சிறப்பான பரிசு, சரியா? அதுலேயும் சொல்கிறேன், இந்த இளமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களுக்கு சொல்கிறேன், ஒன்றே ஒன்று தான், ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கன்னா

என்ன சொன்னது புரியாது, அது ஒரு அபாயம்தான். அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். கணவன் மனைவி இருக்கீங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேரும் சேர்ந்தே இருங்க. அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிகச்சிறப்பான பரிசு, சரியா? அதுலேயும் சொல்கிறேன், இந்த இளமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களுக்கு சொல்கிறேன், ஒன்றே ஒன்று தான், ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கன்னா உயிருக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது மட்டுமே நீங்கள் மூன்றாவது நபரிடத்தில் பஞ்சாயத்துக்கு போங்க. மற்றபடி தயவு செய்து ஒருவரை பற்றி ஒருவர் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற இன்னொருவரிடத்தில் குறை சொல்லிவிடாதீர்கள். என்ன அபாயம் நடக்கும்னு சொல்கிறேன், என் அக்கானா எனக்கு ரொம்ப உயிருங்க, நானா அதுக்கு உயிர். எங்கள் வீட்டில் என்னை ஏதாவது துன்புறுத்தினாருன்னா நான் அவன்கிட்ட போய் அக்கா என்னை இப்படி பண்ணிட்டாருக்கான்னு அவள் ஆரம்பிப்பா, ஐயோ தங்கத்தை எடுத்து தரையில் போட வச்சிட்டானே உனக்கு, இப்போ நான் முதல்லையே சொன்னேன் இது வேணான்னு சொன்னேன், எனக்கு தெரியும் அவன் இப்படி பண்ணுவான். ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார், ஏதோ எரிச்சலாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதுக்கு நான் அங்கே போய் சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னா, விஷயம் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் உங்கள் மீது செலுத்துகின்ற அன்பின் விளைவால் உங்கள் குடும்பம் துண்டாகி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று செய்கிறீங்களா, பளிச்சுன்னு சொல்லிட்டு போகிறேன். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில் வரக்கூடாதவர்கள்னு ஒரு பட்டியல் கொடுக்குறேன், இந்த பேரை மட்டும் உள்ளே சேர்த்துக்காதீங்க. ஒன்று நம்மளை பெற்றது, இன்னொன்று நாம் பெற்றது, இன்னொன்று நம்ம கூட பிறந்தது, இன்னொன்று அதுங்களுக்கு வாய்ச்சது, இன்னொன்று அதுங்களுக்கெல்லாம் வாய்ச்சதுனால நமக்கு வந்து வாய்ச்சது. இதுங்களை உள்ளேயே விடாதீங்க, பேசி தீர்த்துக்கோங்க. என்ன சொல்கிறேன், கோபம் இருந்ததா ரொம்ப துன்புறுத்துறாங்களா, சேர்த்து வச்சுக்கோங்கங்கிறேன் நான். எங்கே போயிட போகிறாங்க, 60-65 வயசு ஆகட்டும், ஒன்று ஒன்றா எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம்.

குடும்பத்தை மட்டும் பிரிவதற்கு, கணவன் மனைவி பிரிவதற்கு ஒருவருக்கு ஒருவர் காரணமாகி போகாதீர்கள். குடும்பம் சேர்ந்தே இருக்கட்டும், சரியா? உறவுகளை, தொடர்புகளை துரத்தி கொண்டே இருக்காதீர்கள். ஜஸ்ட் கிவ் தெம் சம் ஸ்பேஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் கூட. நீங்க அமைதியாகவும் அதிகாரத்திலும் இருக்கணும்னா, மூணாவது, நான் யாரு தெரியுமா, உங்கள் தகுதிபாடுகளை சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள், அதிகாரம் வரவே வராது. நாலாவது, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனடியாக பதில் சொல்லாதீங்க, டோன்ட் ஆன்சர் இன்ஸ்டன்ட்லி, கொஞ்சம் கேப் எடுத்துட்டு சொல்லுங்க. அடுத்து, உங்கள் உழைப்பை எல்லோருக்கும் எப்போதும் தந்து கொண்டே இருக்காதீர்கள். ஹாவ் லிமிட்ஸ். உங்களுக்கென்று, உங்களுடைய வாழ்க்கைக்கென்று சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி சொல்லி என்னுடைய பேச்சை நான் ஒரு ஓவியமாக, ஒரு கோட்டோவியமாக நான் முடிவிற்கு கொண்டு வருகிறேன். இந்த மனசு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அதான் காரணம். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்து கொண்டிருக்காமல் புறநிலை நிர்வாகத்தை சரிப்படுத்த முடியாது. நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்குன்னு உள்ள ஒரு நிர்வாகம் இருக்குல்ல, அந்த நிர்வாகத்தை சரி பண்ணுங்க. நான் இப்ப ரெண்டு மைண்ட் கண்டிஷனை மட்டும் சொல்லிட்டு போறேன். மைண்ட் கண்டிஷனிங்னு ஒரு வார்த்தை இருக்கு, நிபந்தனைப்படுத்துதல், மனதை நிபந்தனைப்படுத்துதல். இப்போ உதாரணத்துக்கு, நான் பேசுறதுக்கு இங்க வந்தேன், கவனிக்கிறீங்களா எல்லாரும்? உங்க மைண்டை இப்ப கண்டிஷன் பண்ற பாருங்க. நான் பேசுறதுக்கு வரத்துக்கு முன்னால அருண் சார் கிட்ட கேட்டேன், சார் எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் வேணும் சார். லெமன் ஜூஸ் கொண்டாந்து வச்சார். அவர் ஜூஸ் வச்சுட்டு பக்கத்திலே ஒரு லெமன் வச்சார். நான் என்ன பண்ணேன், லெமனை எடுத்து கத்தியால் வெட்டி புழிஞ்சி ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். இப்போ போட்டுக்கிட்டது நான், உங்கள் வாயில் உமிழ்நீர் இருக்கிறதா? இதுதான் கண்டிஷன், மைண்ட் கண்டிஷன், மைண்ட் கண்டிஷன் ஆகும். நெவர் டெல் எனி திங் நெகட்டிவ் அபவுட் யுவர் செல்ஃப். நான் குண்டா இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் படிக்கலை, நான் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவ. மைண்ட் உடம்பு

0: கவனிக்கும், ரியாக்ட் பண்ணும். ஆல்வேஸ் டெல் குட் திங்ஸ். நீ நல்லவள், நீ வலிமையானவள், உனக்காகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. 800 கோடி மக்களில் நீ மிக மிக நல்லவள், மிக மிக ஆற்றல் வாய்ந்தவள். உனக்காகத்தான் இந்த குடும்பம் உனக்கு வைத்திருக்கிறது. இந்த குடும்பம் உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை, உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. நீ புத்திசாலி. சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டிஷன் ஆயிடுவேன். நெகட்டிவ் கண்டிஷனிங் ஒன்று சொல்லட்டுமா? நெகட்டிவ் கண்டிஷனிங் அதுவும் அப்படிதான். இந்த கிருஷ்ண தேவராயர் என்ன பண்ணுறார், தென்னாலிராமன் கிட்ட ஒரு பூனையை கொடுத்து அவருக்கு தண்டனை, இதை 10 நாள் வளர்த்து கொண்டு வாடான்ட்டார். அந்த பூனையை வளர்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தென்னாலிரமன் ஒரு வேலை பண்ணார், 2வது நாள் சூடாக பால் கொண்டாந்து வச்சுட்டார், அது சுளுக்குன்னு பட்டுருச்சு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பால் வைக்கிறாரு, குடிக்க மாட்டேங்குது, ஓரமாக போய் உட்காந்துக்குது. 9வது நாள் சாவர மாதிரி ஆயிடுச்சு பூனை. சார் என்ன பூனை சார் கொடுத்தீங்க, பால் குடிக்க மாட்டேங்குது சார். பால் கொண்டு வாங்கப்பானார். பால் கொண்டாந்து வச்ச உடனே அந்த பூனை அது பார்த்தவுடன் பயந்து ஓரத்தில் போய் ஒதுங்கி கொண்டது. மென்டல் நெகட்டிவ் கண்டிஷனிங். இந்த மனசு இருக்குல்ல, அது எல்லாவற்றையும் உள்வாங்கக்கூடிய தகுதி படைத்தது. அதனால் நல்லதையே யோசியுங்கள், நல்லதையே பேசுங்கள். ஒரு கிரிக்கெட்டர், எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு கிரிக்கெட்டர் கிரிக்கெட் விளையாட முடியாம எங்க போனாலும் ஜெயிக்க முடியாம கஷ்டப்பட்டார். அவர் என்ன பண்ணார், சரி ஒரு ஒரு இடத்துல டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆயிட்டாரு. அந்த மேட்சுக்கு போகும்போது பைக் ஆக்சிடென்ட், கால் போயிடுச்சு. எப்படி இருக்கோங்க, விஷம் குடிக்க போயிட்டார். விஷம் குடித்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க, மருந்து கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. மருந்தெல்லாம் தூக்கி அடிக்கிறார். வந்தவன் யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான். ஒரே வார்த்தை தான், உனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் தானே, கிரிக்கெட் பிடிக்கணும்னா கிரிக்கெட்டோடையே நீ வாழலாம், அது கால் தேவை கிடையாது. எப்படி, நீ கமெண்ட்ரி நல்லா பண்ணுவல, உனக்கு வரலாறு தெரியும்ல, உலகத்தில் யாரெல்லாம் கிரிக்கெட் விளையாடுகிறார்களோ அவர்களுக்காக நீ பேசு, கமெண்ட்ரி பண்ணு. அவர் தான் உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் அனலிஸ்டா இன்னைக்கு இருக்கிறார். அவருக்கு கால் கிடையாது. நாம் நினைத்தால் நம்முடைய விஷயங்களை, சில விஷயங்களை நாம் தொட்டு விடலாம். இந்த உலகம் நம்மை நஷ்டப்படுத்தும், ஆனால் தோற்கக்கூடாது. நாம நஷ்டப்படுத்தும் இந்த உலகம். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நமக்கான வாழ்க்கை நமக்கு வருகின்ற பொழுது அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் 3 நிலைகளில் நாம் தடுமாறுகிறோம். 1 வெட்கம், 1 கூச்சம், 1 தாழ்வு மனப்பான்மை. ஆண்களுக்கு அது இருக்கு, அதுக்கு என்ன பேர் தெரியுமா, ஜென்டில்மேன் சிண்ட்ரோம். நான் அதை கேட்டால் யாராவது தப்பாக நினச்சிக்கோங்க. சார் ஒரு 50,000 ரூபா வேணும், பெரிய ஆள் கேட்குறார். இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன், கட் பண்ணிடுங்க. நம்மளை விட பணக்காரங்களுக்கு, நம்மளை விட பெரிய ஆட்களுக்கு நம்ம கடனே கொடுக்கக்கூடாது. திரும்பி வரவே வராது, கேட்கவே முடியாது.
1: தவிக்காதீங்க, ஐ எம் சாரின்னு சொல்லுங்க. No is a word, not a word, it's a sentence. No, no, no, da. Sollungale. Koocham edhukku ungalku? Na 2005 la or thalamaithuva payirchi maanadukaga state department, US state department India-vil irundhu ennai anuppi irundargal. Na anga pona. Appo George Bush anga 2005 la. Avar dhaan anga president ah irundhavar. Appadi poi okkarumbodhu naanga 16 naadugal irundhu poittu vandirukku. Na indha vishayatha na perusa solradilla velila. அப்படி நான் போயிருந்த போது 16 நாடுகள் இந்தியாவிலேருந்து நான் போயிருந்தேன். அதில் ஒரு நாடு எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே ஸ்டார் கிடைச்சதுங்க, ஸ்டார் பார்ட்டிசிபென்ட் கிடைச்சது. அவருக்கு மட்டும் கிடைக்கவே இல்லைங்க. கடைசி நாளுங்க, லிண்டா ஹாரிஸ்னு ஒருத்தங்க தான் எங்களை வழிபடுத்தினாங்க. கடைசியா லிண்டா ஹாரிஸ் அவர்கிட்ட போய் நின்று சொல்றதை நான் கேட்குறேன். எல்லாரும் ஜெயிச்சுட்டு போறாங்க, சால்ட் லேக் சிட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் ஸ்டார் வாங்கிடணுமே. I will try. அப்படின்னார் அவர். எப்போ சொல்கிறாரு, அன்றைக்கி சாயந்தரம் 6 மணி செஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் வேலிடிக்டரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எல்லாருமே ஃப்ளைட் ஏற வேண்டிதான். நடந்த விஷயத்த சொல்கிறேன், உங்களில் யாருக்கேனும் எதேனும் மாற்றம் வருகிறதான்னு பாருங்கள். ராத்திரிக்கு என்ன சாப்பிட்றதுங்கிறத எங்ககிட்ட கேட்பாங்க, நாங்கள் குறித்து கொடுக்கணும். என் பக்கத்தில் இருந்தவர் என்ன குறித்து கொடுத்தாருன்னா, அந்த ஸ்டார் வாங்காத ஆள் இடியாப்பமும் மீன் குழம்பும் குறித்து கொடுத்தார். ஸ்ட்ரிங் ஹாப்பர் ஃபிஷ் கறி குறித்து கொடுத்தார். நான் சப்பாத்தி சிக்கன் டிக் பண்ணுற அடுத்தவங்களுக்கு பார்ப்போம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒருத்தங்க நூடுல்ஸ், ஒருத்தங்க பாஸ்தா அது இதுன்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து ஃபிஷ் கறியும் ஸ்ட்ரிங் ஹாப்பர் சொல்லியிருந்தார். சரி எல்லோரும் போயிட்டோம், அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டோம். ஹில்டன் ஹோட்டலில் தான் போட்டிருந்தாங்க, பெரிய ஹோட்டல். போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் எல்லோரும் ரெடியாக வந்து உட்காடுறோம். அந்த வேலிடிக்டரி ஃபங்க்ஷனில் அந்த அம்மா எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து கிளாஸ் எடுத்தது, எது லீடர்ஷிப்.

0: நீங்க உண்மையிலேயே தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் என்றால், மாபெரும் சபைதனில் நீங்க அப்படி நடந்து வரணும்னா, எல்லாரும் உங்களை புகழணும்னா உங்ககிட்ட என்ன குணம் இருக்கணும்? அந்த குணங்களில் ஒரு குணம், மிக முக்கியமான குணம் என்னன்னா, வீடியோ போடுதுங்க அந்த அம்மா. அந்த ஆள் உள்ள சாப்பாடு டேபிள் நகர்த்திக்கிட்டு வராங்க, உள்ள ஒருத்தர் வராரு. இந்த ஸ்டார் வாங்கலல்ல, அவருடைய ரூம் திறக்குது. அவர் உள்ள கூப்பிடுறாரு. உள்ள கூப்பிட்ட உடனே சைன் பண்ணி அமுச்சிடுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசப்படலை. கிளியரன்ஸ்க்கு வராங்க, கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அந்த அம்மா கேட்டுச்சு, உங்களுக்கு என்ன சர்வ் பண்ணப்பட்டுச்சின்னு. அவர் சொன்னார், சிக்கன் அண்ட் சப்பாத்தின்னு சொன்னார். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டார். நான் ஸ்ட்ரிங் ஹாப்பர் அண்டு ஃபிஷ் கறி சொல்லியிருந்தேன். அது வந்ததா? வரல. உங்கக்கிட்ட தானே கேட்டாங்க என்ன வேணும்ன்ட்டு, நீங்கள் தானே நோட் பண்ணி கொடுத்தீங்க. அது வரலல்ல, அது வரலன்னு ஏன் நீங்கள் கேட்கலை? கொடுத்ததை சாப்பிடுவீங்களா? ஒரு லீடர் தான் எதை நிர்மாணித்து விட்டானோ, எதை தீர்மானித்து விட்டானோ, அந்த தீர்மானித்ததிலிருந்து ஒருபோதும் அவன் தன்னை விலக்கிக் கொள்வதில்லை. நின்று எதிர்த்து அதை கேட்டு அதற்கான கிளியரன்ஸ் வாங்காமல் அவன் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீங்கள் உங்கள் கூச்ச சுபாவத்தாலும், உங்கள் பேரன்பு மிகுதியாலும், உங்களுடைய தன்னம்பிக்கை இன்மையாலும் நீங்கள் ஸ்டார் என்கின்ற இதை வாங்குவதற்கான வாய்ப்பை இழக்கிறீர்கள் என்று அவன் சொன்னான். ஏதாவது ஒன்று வருதா நமக்கு முன்னால், உனக்கு விருப்பம் இல்லையா? இது ஹம்பிளா சொல்லு, இது எனக்கு விருப்பம் இல்லைங்க, இது என்னன்றதை சொல்லுங்க. முன்னால் இருக்கிறவங்க கோச்சிக்கிட்டா கோச்சிக்கிட்டோங்கிற நான், எனக்கு தேவையானதை நான் சொல்லும் போது நீ எப்படி கோச்சிக்குவ? அதுல என்ன இருக்கு? நம்முடைய வாழ்க்கை நமக்கானது, அது ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு, அதில் நன்மை தீமைகள் கலந்திருக்கும். சுயமரியாதையுடன் புறப்பட்டு இருங்கள். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்ன தெரியுமா? சாதாரணமாக ஜெயிச்சிடலாங்க கூட்டத்தில், சாதாரண கூட்டத்தில் ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கிறவங்கெல்லாம் கூட்டத்தில் போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தோத்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, ஃபஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு இருக்குல்ல, அவளை கொண்டு போய் ஜீனியர்ஸ் இருக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ளே போடுங்களேன். அவள் புறச்சூழ்நிலைகளால் மட்டுமே அவள் ஜெயிச்சிட்டு இருக்கிறான்னா, அவள் அகச்சூழ்நிலை சரியாக இல்லை என்றால் அந்த ஜீனியர்ஸ் மத்தியில் அவளால் சஸ்டெயின் பண்ணவே முடியாது, தோத்துருவா. ஜெயிக்கிறதுங்கிறது அப்படிங்கிறது புறச்சூழ்நிலைகளால் வருவதில்லை, உள்ளிருந்து கிளம்புகின்ற மிகப்பெரிய ஆற்றல் அது. அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தலைமைத்துவம் பெறுகிறார்கள், அவர்கள்தான் சபையில் நடக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் மாலை விழுகிறது, அவர்கள் சொல்வதை இந்த உலகம் கேட்கிறது. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை ஏற்றம் தரும் எண்ணங்கள் நிகழ்ச்சியில் மாபெரும் சபைதனில் பேச்சாளர் பர்வின் சுல்தானா அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
2: முடிஞ்சு, எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: அறிவியலின்
4: துல்லியம், அக்கறையின் கரம். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: ஆனந்தம்
6: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
7: தான் வரேன்ண. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
6: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
7: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
6: என்னமா அது?
7: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
6: அதனால என்னமா?
7: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ளார கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
6: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
7: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
6: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
7: அப்படி சொல்லுனே, அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
5: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
7: இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில் முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக

சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1 கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 4 கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான்கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜியான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெல்லிசை.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்.

0: ஒன்றுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
3: செவந்தி, செவந்தி எங்க இருக்க?
4: சமையல் கட்டில் தாங்க இருக்கேன், என்னென்ன சொல்லுங்க.
3: நேத்தே சொன்னாங்க, மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க ஆபீஸ் மூலமா எல்லாரையும் குடும்பத்தோட டூர் கூட்டிட்டு போறாங்களாம். பசங்களை கூப்பிடு, மதியமா பஸ் வருதான், எல்லாம் ரெடியாவுங்க.
4: அதான பார்த்தேன், நீங்களாவது டூர் கூட்டிட்டு போறதாவது. டே பசங்களா, உங்க அப்பா டூர் கூட்டிட்டு போறாரா நம்மள எல்லாம்? எல்லாரும் வந்து சீக்கிரம் ரெடியாவுங்க, பஸ் சீக்கிரம் வந்துருமா.
5: என்னம்மா டூரா, அதிசயமா இருக்கு. எங்க போறோம், பார்க்கு போறோமா இல்ல கோயில் குளம் அப்படின்னு எங்காவது போறோமா? பார்க்கு தானம்மா போறோம்.
4: ஆமாடா, பார்க்குக்கு போற மாதிரி தான் உங்க அப்பாவும் சொன்னாரு, சீக்கிரம் வா.
5: ஜாலி ஜாலி பார்க்கு போறோம்.
3: சொன்ன மாதிரியே பஸ் வந்துருச்சு, எல்லாரும் பஸ்ல ஏறி இந்த 4வது சீட்ல போய் உட்காருங்க.
5: நான் ஃபர்ஸ்ட் போறேன், நான் ஃபர்ஸ்ட் போறேன்.
3: மெதுவாடா, பார்த்து விழுந்துடாதீங்க, மெதுவா போ.
4: சரிடா சரிடா பசங்களா, பொறுமையா போய் உட்காருங்க பார்க்கலாம். என்னங்க பஸ் போய்கிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்?
5: அம்மா எனக்கு ஒரே போர் அடிக்குதுமா, எப்பதாம்மா போக வேண்டிய இடத்துக்கு போவோம்?
3: நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, பசங்களை கூட்டிட்டு பத்திரமா இறங்குமா.
5: எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும். அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டம்மா.
4: என்னங்க, நானும் பசங்களும் பூங்கா, முதல பண்ண, பாம்பு பண்ண, விளையாட்டு திடல்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க போய் சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, சரியா?
3: இதுக்கு தான் நான் உங்களை எங்கேயுமே எதுக்குமே கூப்பிட்டு வரதில்ல, இப்படி செலவு வைக்கிறதுக்கு. சரி சரி, நான் போயிட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்.
4: என்னங்க சாப்பாடு எங்க வாங்கினீங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க.
5: சாப்பாடு உண்மையாகவே ரொம்ப டேஸ்டாக இருக்குமா?
3: ஆமாண்டா, இன்னைக்கு தான் முத முதல்ல என்ன அதிசயம், உங்கள் அம்மா மற்றவங்க சாப்பாட்டெல்லாம் புகழ்ந்து இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறா.
5: ஆமாம்ப்பா.
4: என்னங்க உண்மையை தானே சொல்கிறேன், இதில் போயிட்டு என்ன இருக்குது? ஏன் என்னோட சமையல்லாம் நான் நல்லா சமைக்கிறது இல்லையா என்ன?
3: ஆமாம்மா, நல்லா சமைச்சிட்டாலும்.
4: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்கள் இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துகிட்டு போய் அந்த மூளைக்காக போட்டுட்டு வந்துடுறேன்.
3: ஏய் என்ன பண்ற, நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
4: ஏங்க நான் என்ன பண்ணேன்?
3: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது, அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது, இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
4: ஏங்க என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க, போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
3: நாம் பண்ணு பேசக்கூடாது, இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைறது இல்லாம இது காத்துனால அடிச்சிட்டு போய் வயல்வெளிகளில் பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும், மற்றவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது, சரியா?
4: சரிங்க சரிங்க, தப்பு தான், இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது, சரியா?
5: சரிம்மா.
3: குப்பைகளை வந்து பொது இடங்கள்ல போடக்கூடாது, அதுக்குன்னு வச்சிருக்கிற குப்பை தொட்டிகள்ல தான் போடணும். மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டிலையும், மக்கா குப்பைகளை சிவப்பு நிற தொட்டிலையும் போடணும். என்ன புரிஞ்சுதா?
4: புரிஞ்சது புரிஞ்சது. ஆமா ஆமா, இவரே இங்கெல்லாம் நல்லா தான் பேசுவாரு, எங்கேயாவது 4 இடத்துக்கு வெளியே கூப்பிட்டு போனா தானே இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும்.
3: என்ன சொன்னீங்க?
4: ஒண்ணும் இல்லங்க.
6: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
7: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிடல், இரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிடல், சீரகப்பாடி, சேலம்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: மெல்லிசையில் இடம்பெறும் அடுத்த பாடல்

0: பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் பிற்பகல் 1:10.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திர கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திர கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம், கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கடத்திக்குட்டை சிவகாமி மானஸ்தன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்பமான பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
4: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
3: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
4: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
3: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

3.7 நேரம் பிற்பகல் 1:20. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மகேந்திரா என்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் மற்றும் ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மதிகோன்பாளையம் மோகன் சுகுணா அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. ஒரு ஓடை நதியாகிறது என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

மதிகோன்பாளையம் மோகன், சுகுணா அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. ஒரு ஓடை நதியாகிறது என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: இந்திர பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திர கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திர கல்வி நிறுவனங்கள். ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:27. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மகேந்திரா என்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் மற்றும் ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி கங்காவரம் தேன்மொழி அம்மன் கோவில் கிழக்காலே என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: 레드.
1: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும்

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் செல்வராஜ் பெரியநாயகி, உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்திலிருந்து. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:39. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் மற்றும் ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கொளத்தூர் முனியம்மாள் காசி என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேயர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திர கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திர கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்ட் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கஹரியும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். தூய்மை, பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்டவைகளை முக்கிய நோக்கமாக கொண்டு பிரதமரின் இந்த நார்வே பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே புறப்பட்ட பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இருநாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்த இரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக வியட்நாம் அமைச்சர் ஜெனரல் வேன் ஜியாங் உடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடனும் பரஸ்பர நலன் சார்ந்த சந்திப்பை அவர் மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதிதாக பதவியேற்றுள்ள கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரள மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இந்த கூட்டமைப்பின் பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் குழுவினரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். இவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும்

0: சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்று தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 1,000,000 கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், திருவாரூர் தேர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. உதகையிலிருந்து
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேளூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ உளுந்து விலை ₹78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது.

புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு அரியலூர், சுத்தமல்லி, திருச்சிராப்பள்ளி, நாவலூர் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருவாரூர், முத்துப்பேட்டை தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, கரூர், பாலவிடுதி, பெரம்பலூர், செட்டிக்குளம் பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், அரியலூர், செந்துறை பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், பெரம்பலூர், செட்டிக்குளம், நாகப்பட்டினம், திருக்குவளை தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி அணைக்கட்டு, நாகப்பட்டினம், திருப்பூண்டி, கடலூர், வேப்பூர் பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. அரியலூர், குருவாடி, காமாட்சிபுரம், கரூர், மாயனூர் பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக மாற்றம் எதுவும் கிடையாது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 38.6 டிகிரி செல்சியஸும், அரியலூரில் 23.8 டிகிரி செல்சியஸும், கொடைக்கானலில் 12.9 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: நேரம் பிற்பகல் 2 மணி.
1: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கப் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர் நிகழ்ச்சி.

0: முத்தழகு, முத்தழகு இருக்கியா பிள்ள?
1: அடடே, வாங்க மருதாணிக்கா, உள்ள வாங்க.
0: முத்தழகு, நேத்திக்கு உன்னை பார்க்கலாம்னு வந்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு.
1: ஆமாங்கக்கா, நேத்துக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன், இன்னைக்கு காலையில தான் வந்தேன்.
0: என்ன முத்தழகு, ஏதும் விசேஷமா?
1: அதெல்லாம் இல்லைக்கா, பசங்களுக்கு பரீட்சை முடிஞ்சு பள்ளிக்கூடம் லீவு விட்டாச்சுல்ல, அவங்க மாமா வீட்டுக்கு போகணும்னு ஒரே அடம். அதுதான் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரட்டும்னு நேற்றுக்கு போய் விட்டுட்டு வந்தேன்.
0: ஓ, சரிதான் சரிதான், கோட விடுமுறைனாலே பசங்களுக்கு கொண்டாட்டம் தானே. போயிட்டு வரட்டும் போயிட்டு வரட்டும், அதுங்களும் 8 நாள் தான் வீட்டில் அடைஞ்சிருக்கங்க.
1: ஆமாக்கா, அங்கே போனாலே பசங்க குஷி ஆகிடுவாங்க. அண்ணனோட வயலில் பம்பு செட்டு வேற இருக்கும்ல, அங்கே தண்ணியில் நல்லா ஆட்டம் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் அண்ணன் பசங்களோட சேர்ந்து நாள் முழுக்க வயலில் சுற்றி சுற்றி வருவாங்க.
0: அந்த காலத்தில் அப்படி தான், கோடை லீவுக்கு ஊருக்கு போகிறதுன்னா அம்புட்டு ஆசையாக இருக்கும். இப்போ எங்க அப்படியா இருக்கு? லீவு விட்டாலே இந்த பசங்க டிவி ஃபோனு தான் உலகம்னு உட்காந்துக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது உன் பசங்க பரவாயில்ல.
1: ஆமாக்கா, என் பசங்களுக்கு அவங்க மாமானா அம்புட்டு உசுறு, என் அண்ணனுக்கு விவசாயம் ஆடு மாடுங்கன்னா ரொம்ப உசுறு. அதனால தான் இப்போவும் புது புது தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சு விவசாயத்தையும் கால்நடைகளையும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு வராரு.
0: முத்தழகு, எனக்கு ஒரு சந்தேகம், அது எப்படி புள்ள ஒரே நேரத்தில் விவசாயத்தையும் பண்ணிக்கிட்டு கால்நடைகளையும் பார்த்துக்கிட்டு கோழிகளையும் வளர்த்துக்கிட்டு எப்படி எல்லாத்தையும் அவரால் சமாளிக்க முடியுது?
1: அக்கா, அதுக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த பண்ணையும். இதால் நமக்கு வருஷம் முழுக்க நிலையான வருமானம் கிடைக்கும். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா?
0: ஆமாம் பிள்ளை, கொஞ்சம் சொல்ல.
1: கொஞ்சம் இருங்கக்கா, இவங்க சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடை மற்றும் கோழிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்குனர் முனைவர் டி சத்யமூர்த்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. நாம கவனமா கேட்போம்.
2: இன்றைக்கு கிராமப்புறத்தில் விவசாயம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. இந்த ஒரு நல்ல ஒரு விவசாயம் ஒரு செழிப்பாக வளரணும் அப்படின்னா அதனுடைய கால்நடைகளுடைய பங்கு மிக மிக முன்றியமையாதது. இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவசாயிகள்லாம் வந்து ஏதாவது ஒரு பயிரை வந்துட்டு அவங்க பயிர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நெல் பயிர் மட்டும் பண்ணுவாங்க, விவசாயமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த விவசாய பயிரோடு சேர்த்து கால்நடைகளையும் சேர்த்து வளர்க்குறது தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இப்போ நெல் பயிர் பண்ணுறாங்கன்னா அதோட கறவை மாடு சேர்த்து வளர்க்குறது, இல்லை ஆடுகள், இல்லை செம்மறியாடு வெள்ளாடுகள், கோழிகள், நாட்டுக்கோழி வளர்ப்பு, அது இல்லாமல் வெண்பன்றிகள் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, அது இல்லாமல் வேளாண் காடுகளையும் சேர்த்து வளர்க்குறது, அப்புறம் மண்புழு உர உற்பத்தி, இந்த மாதிரியான தொழில்களையும் சேர்த்து பண்ணும்போது அந்த மாதிரி விவசாய முறை தான் சிறந்ததுன்னு நம்மளுக்கு இப்போ தெரிய வருது. அப்படி வளர்க்கும் போது கேட்டிங்கன்னா அதனுடைய மகசூலும் அதிகமாகுது. இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து கண்டிப்பாக அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு

இயற்கை விவசாயத்துக்கு ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பமாக இது வந்து இருக்கிறது. அந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் இன்றைக்கி நம்ம கால்நடைகளையும் மற்றும் கோழிகளையும் சந்தைப்படுத்தும் போது அதில் தொழில்முனைகள் வாய்ப்புகளை நம்ம எப்படி ஏற்படுத்தலாம், எப்படி நம்ம பண்ணையை சிறப்பாக லாபகரமாக நடத்தலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஒருங்கிணைந்த பண்ணை ஏன் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஒரு விவசாயத்திலேருந்து படக்கூடிய கழிவுகள் வந்து கால்நடைகளுக்கு அது ஒரு பெரிய உள்ளீடாக மாறுது. இப்போ இந்த கழிவுகளில் வந்து நம்ம தேவையில்லாமல் கீழே போடுறத விட ஒரு கழிவை மற்ற ஒரு தொழிலுக்கு உள்ளீடாக மாக்கும்போது அதனுடைய உற்பத்தி செலவு ரொம்ப குறையுது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுக்கோழியினுடைய எச்சங்கள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா, இப்போ மீனுக்கு வந்து அது அதுதான் வந்து ஒரு உணவாக இருக்குது. இப்போ நம்ம மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, மாடுகளுடைய சாணங்கள்லாம் வந்து மண்புழு உர உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மண்புழு உர உற்பத்தின்றது இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப மின்றியமையாதது. இப்படி ஒரு கழிவு வந்து மற்றதுக்கு வந்து ஒரு உள்ளீடாக இருக்கிறதுனால அதனுடைய செலவு குறையுது. அது மட்டும் இல்லாமல் மகசூல் அதிகரித்து ஆண்டுதோறும் ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இது வந்து இருக்கிறதுனால தான் நம்ம அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றது சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் இப்போ அதனுடைய கால்நடைகளை சேர்த்து நம்ம வளர்க்குறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஒரு விவசாயத்தில் வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன், ஒரு நெல் பயிர் பண்ணுறாங்க, அவன் ஒரு 5 ஏக்கர் நிலம் வந்து ஒரு விவசாயிகிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கண்டிப்பாக ஒரு 10 கறவை மாடு வந்து நம்ம அவங்க வச்சு வளர்க்கலாம். இப்போ இந்த 10 கறவை மாடு வளர்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000-2500 சதுர அடியில் தான் தேவைப்படும். அவர் ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்காருன்னா, மற்ற இடத்துல எல்லாம் அவங்க வந்து நெல் பயிர் பண்ணலாம். ஒரு 1/2 ஏக்கரில் தீவன பயிர் உற்பத்திக்காக அவங்க வந்து ஒதுக்கிடலாம். அந்த 1/2 ஏக்கரில் தீவன பயிர்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோ 5 கோ 3 இந்த மாதிரி இருக்குது. இப்போ கோ 5 தான் ரொம்ப ரீசண்டாக உள்ளது, மகசூல் அதிகமாக தரக்கூடியது. அப்போ 1/2 ஏக்கரில் தீவன பயிர் போட்டோம்னா அந்த 10 மாடுகளுக்கு அது போதுமானதாக இருக்கும். அப்புறம் தேவையான வைக்கோல் வந்து நம்ம நெல் பயிர் பண்ணுறதுனால அதுலேயே அவங்களுக்கு தேவையான சொந்தமாக அதில் கிடச்சிருது. இது இல்லாமல் ஒரு அடர்த்தீவனம் மட்டும் அந்த மாடுகளுக்கு நம்ம வந்து வெளியில் வாங்க வேண்டியது இருக்கும். மற்ற ரெண்டுமே நம்மகிட்ட நம்ம அந்த பண்ணையிலே இருக்குது. இப்போ அடர்த்தீவனம் பார்த்திங்கன்னா, ஒரு 8-10 லிட்டர் கறக்குது ஒரு மாடு ஒரு நாளைக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு 4 கிலோ அடர்த்தீவனம் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ பால் விற்பனை அப்படின்னும்போது டெய்லியாக நம்ம பால் வந்து அவங்களுக்கு ஒரு வியாபாரமாக பண்ணுறதுனால டெய்லி வருமானம் கிடைக்குது, ஆண்டுதோறும் பிரச்சனை இல்லாமல் அது போயிட்டுருக்கும். இப்போ இந்த பால் விற்பனை முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாலில் வந்து நம்ம நேரடியாக வந்து அந்தந்த எங்கே அவங்க பண்ண வச்சுருக்காங்களோ அந்த ஊர்லேயே லூஸாக விற்கிறது. வந்து அப்பப்போ ஒரு 2 நேரம் 2 மணி கறந்த உடனே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே விற்றுறது, அது ஒன்று. அது இல்லாமல் விற்பனை வாய்ப்புகள் நல்லா பெருகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அப்பையே விற்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ரொம்ப பால் வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக ஒரு கெட்டு போகிறப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலாம் அதை வச்சுருக்க முடியாது, கிட்டுரும். சரி, அப்போ அதுக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை வந்து ஒரு சில் பண்ணணும். சில் பண்ணி பாக்கெட் பண்ணி அப்படி நம்ம அதை வச்சிட்டோம்னா, கொஞ்சம் அன்னைக்குள்ளே கூட இல்லை அடுத்த நாள் கூட நம்ம அதை விற்பனைக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கறவை மாடு வளர்ப்பு பார்த்திங்கன்னா, அதனுடைய சாணத்தை சேகரித்து வச்சு இன்றைக்கி மண்புழு உர உற்பத்தியை நம்ம ரொம்ப ரொம்ப அதை முக்கியமாக பண்ணலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 10 மாடு வச்சுருக்கிறோம்னா, அதிலேருந்து வரக்கூடிய சாணமெல்லாம் நம்ம சேகரித்து அப்படியே வச்சுட்டு வந்தோம்னா, நம்ம அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் மண்புழு உற்பத்திக்கு பெருசாக இடம்லாம் தேவையில்லை. சரி, ஒரு சின்ன ஒரு நேரடியாக மழை இல்லை வெயில் படாத அளவுக்கு ஒரு கொட்டகை மாதிரி சின்னது லெவலில் போட்டுக்கிட்டு, இப்போ இந்த மண்புழு உர உற்பத்திக்கு அந்த பாலித்தீன் பேக் மாதிரி பெரிய பேக் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து 1 டன்னு வந்து அந்த பேக்கில் நம்ம வந்து 1 டன்னு வரைக்கும் அந்த சாணத்தை அதில் கொட்டலாம். இப்போ பண்ணிவிட்டு ஒரு 5-6 நாளைக்கு அது சாணத்தை மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம விவசாயத்தில் நம்ம பனையில் கிடைக்கக்கூடிய வேறு நம்ம கீழே போடக்கூடிய இலத்தலைகள் இல்லை சாப்பிட்ற மாடுகள் சாப்பிட்ற அந்த வேஸ்ட்டு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதாவது இதை கூட சேர்த்து அதை நம்ம அந்த பையில் போட்டு மக்க வச்சோம்னா, ஒரு 5-6 நாள் கழித்து அந்த சூடெல்லாம் மேலே உள்ள சூடெல்லாம் போயிடும். அதுக்கு பின்னால் நம்ம மண்புழு வாங்கிட்டு வந்து விடணும். இப்போ வந்து ஒரு 1 கிலோ மண்புழு அந்த மண் புழுக்களை வாங்கிட்டு வந்து விட்டோம்னா, நம்ம அப்பப்போ தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கணும், வேறு ஒன்றும் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 45 நாளில் வந்து அது வந்து மண்புழு உர உற்பத்தி வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலாக நம்ம வந்து சாணத்தை அப்படியே இது பண்ணாமல் இந்த மாதிரி உர உற்பத்தியாக பண்ணும்போது அதில் வந்து லாபமாக கிடைக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 15-20 ரூபாய்க்கு கூட ஒரு 1 கிலோ மண்புழு உர வந்து உற்பத்திக்கு நல்லா விலை பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது.
அதை ஒரு கண்டிப்பாக இந்த மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு இப்போ நேரடியாக பாலை வந்து பால் வியாபாரம் பண்ணுறது ஒன்று, அப்படியே பண்ணாமல் பால் பொருட்களை மாற்றி விற்கிறத பற்றி

நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ தயிர், வெண்ணெய், நெய் இந்த மாதிரி போட்டு விற்கலாம். சரி, இதுக்கெல்லாம் எங்கே பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, நம்ம பல்கலைக்கழகத்தில் இதுக்கு வந்து எல்லா மாவட்டத்துலேயும் இதுக்கு ஒரு பயிற்சி மையங்கள் இருக்குது. நம்ம இந்த பயிற்சி மையங்களில் இந்த பால் பொருட்கள் உற்பத்தி அப்படின்ற ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம பால் வள கல்லூரி வந்து நம்ம கொடுவழியில் இருக்குது. இங்கே இதுக்கு ஸ்பெஷலாக இதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. சார், தேவைப்படக்கூடிய விவசாயிகள் வந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி பால் பொருட்கள் தயாரித்து பால் பொருளாகவும் நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு அதிலேருந்து அதிகப்படியான ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ இந்த முக்கியமாக நம்ம பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே தயார் பண்ணுறாங்க. விவசாயிகள் வந்து நிறைய பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இல்லை ஆடும் வச்சுருக்காங்க, கோழி, இல்லை வேறு முயல், இந்த மாதிரி நிறைய விலங்குகள் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு சந்தை வாய்ப்பை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக நம்ம பல்கலைக்கழக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஒரு புது ஒரு மேகசின் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு இதழ், கால்நடை வணிக இதழ் அப்படின்னு. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரசு பண்ணைகளில் உள்ள கால்நடைகள் என்னென்ன வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கறதுக்கானது பொருள்லாம் இருக்குது, இடுபொருட்கள் என்னென்ன இருக்குது அரசு பண்ணைகளையும் சரி, நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த பண்ணைகளையும் சரி உள்ள பொருட்கள் இருக்குது அப்படின்றது அதில் வந்துடும். இது அதனுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் வந்து நேரடியாக வந்து விவசாயிகள் வந்து அந்த இதை ஆஃபீஸத்தை நமக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய உங்களுக்கு கிடைச்சிட்டு அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பக்கத்தில் உள்ளவங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து கரவைமாடு பார்த்தோம், அடுத்து வந்து கோழி. இப்போ புறக்கடை கோழி வளர்ப்புன்றது இப்போ ஏற்கனவே நெல் உற்பத்தி பண்ணுறாங்க, அங்கே சில வந்து கரவை மாடும் வச்சுருக்காரு அப்படின்னா, இந்த புறக்கடை கோழியும் கண்டிப்பாக ஒரு வைக்கும்போது இது ஒரு அந்த ஒருங்கிணைப்பண்ணையத்துக்கு ஒரு இன்னொரு ஒரு அடிஷ்னல் இது கொடுக்கும். இப்போ கோழி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நிறையா நாட்டு கோழிகள்லாம் இருக்குது, அசீல் இருக்குது, இப்போ சிறுவிடை பெருவிடை அப்படின்ற மாதிரி இனங்கள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து புறக்கடை கோழி வளர்ப்பில் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த கோழி வளர்ப்புங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய முதலீட்டெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புக்கலாம், அதுக்கு சும்மா அதை நம்ம அதை ஒரு நைட்டில் அதை பாதுகாத்துக்க ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் போதும். அதே நேரத்தில் நம்ம பண்ணையிலே அதை திறந்து காலில் விட்டோம்னா அது பேசாமல், இப்போ எங்கெல்லாம் மாடு இருக்கிற மாட்டு பண்ணையிலனால அந்த ஷெட்டுக்குள்ளேயே அது ஈஸியாக, அதுக்கு தேவையான புழுக்கள் இல்லை அது தேவையான தானியங்கள்லாம் அங்கேயே இருக்கும், அது வந்து நம்ம ஈஸியாக அது வந்து அதுக்கு உணவாக பயன்படுத்திக்கிறோம். அப்படின்னும்போது இதனுடைய செலவு ரொம்ப குறைவு, நம்ம தனியாக இதுக்காக தனியாக தீவனம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு நமக்கு வந்து அதுக்கு வந்து தடுப்பூசிகள், அதுக்குரிய குடற்புழு நீக்க மருந்து, இதை மட்டும் நம்ம பார்த்துட்டிங்கன்னா 3-4 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு 1.5 கிலோ அந்த அளவுக்கு ஒரு வெயிட் வந்துடுது, நம்ம வியாபாரத்துக்கு போயிடலாம். அது நம்ம நாட்டுக்கோழி வளவினுடைய டிமாண்ட் வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல டிமாண்டாக இருக்குது. சரி, அந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு தனியாக ஒரு ஆள் தேவையில்லை, தனியாக பெருசாக ஒரு இடம் தேவையில்லை, இருக்கிற இதையே வச்சு நம்ம வந்து இந்த புறக்கடை கோழி வளர்ப்பனை வந்து நம்ம நல்லா நடத்த முடியும். இதிலேருந்து ஒரு உபரியான ஒரு லாபம் பார்க்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே ஒரு குஞ்சு, அதாவது நாட்டுக்கோழி குஞ்சு, ஒரு குஞ்சுலேருந்தே கிட்டத்தட்ட 300-400 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னோம், அந்த ஒருங்கிணைப் பண்ணை முறையத்தில் எங்கெல்லாம் கோழி கழிவுகள் வந்து இருக்கிறதுனால அதனுடைய எச்சம் கண்டிப்பாக மீன் ஏதாவது பண்ண இருந்தது இல்லை மீன் பண்ண ஏற்கனவே வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு சிறந்த, அந்த மீனுக்கு வந்து ஒரு சிறந்த உணவு நம்ம கோழியினுடைய கழிவு. அப்போ அது வந்து அங்கே இடுபொருளாக மாறுது, அங்கே அதனுடைய மீன் உற்பத்தியினுடைய செலவு கண்டிப்பாக குறையுது. கோழி இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து நம்ம வெள்ளாடும் கூட நம்ம ஒரு அதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வெள்ளாடுங்கன்னா ஒன்று நம்மளுக்கு சாதாரணமாக நம்ம நாட்டினங்கள் வந்து இப்போ கொடியாடு, கன்னியாடு, ஜமுனப்பாரி, தலைச்சேரி இந்த மாதிரியான இனங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இனங்களில் ஒரு 10 ஆடுகள் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற நீங்கள் ஒரு பெரிய செலவு இல்லாமல் சில கொட்டைகளை நீங்கள் போட்டுக்கிட்டோம்னா அதில் இது ஒரு இந்த ஒருங்கிணைப் பண்ணையத்தில் இது ஒரு ஆடு வளர்ப்புன்றது ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு முக்கிய ஒரு லாபம் தரக்கூடிய தெளிவு. இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஆடுன்றது கை மேலே காசு கையில் மேலே இருக்கிறத மாதிரி, இப்போ மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மூவபிள் பேங்க் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. அதனால் என்னென்னா மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாத ஹை டிமாண்ட் உள்ள ஒரு இறைச்சி வெள்ளாடு. இப்போ இந்த வெள்ளாடு வளர்க்குறதுக்கு மெயினானது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு தென்னந்தோப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, இல்லை அந்த இடம்னா அந்த தோப்புக்கு இடையிலேயே நம்மளுக்கு இதுக்கு தீவனம் சம்மந்தப்பட்ட மரங்கள் வந்து நம்ம பயிர் பண்ணலாம். இப்போ சூவாப்புல், அகத்தி, கிளரிசீடியா, இப்போ வேப்ப மரம், இப்போ இந்த மாதிரியான மரங்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய இதுவே தான் முக்கியமான ஒரு உணவு இந்த வெள்ளாடுகளுக்கு. இதை போடலாம், அப்புறம் அது மேய்ச்சலும் கொடுக்கும். சரி, இதை பண்ணவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதத்துக்குள்ளே அது விற்பனைக்கு வந்துடும். இப்போ இந்த பராமரிப்பு முறைகள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய

0: தடுப்பூசிகள் இருக்குது, அதை போடணும். ரெண்டாவது குடற்புழு நீக்கம் மருந்து பண்ணணும். அப்புறம் குட்டி வந்து கொஞ்சம் இந்த தேவைப்படுற பட்சத்தில் கொஞ்சம் கலப்பு தீவனமும் கொடுத்தோம்னா அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரியான ஆடு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்புக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உள்ள பயிற்சி மையங்கள் மூலியமாக எப்போயுமே ட்ரைனிங் வந்து பயிற்சி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா முறையான ஒரு பயிற்சி அதை எடுத்துக்கிட்டு பயிற்சி முடித்துக்கிட்டு அதை பின்னால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணைகளை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு உங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இப்போ அந்த ஆடுகள்லன்னா பார்த்திங்கன்னா ஆடுகள்லன்னா வெறும் இப்போ 6-8 மாதம்னு சொன்னால் 8 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது தாராளமாக ஒரு 10-15 கிலோ ஒரு 8 வரைக்கும் வந்துடுது. இதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8000-10000 வரைக்கும் இன்றைக்கி அந்த விற்பனை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இறைச்சி மட்டும் இல்லை, அந்த ஆட்டினுடைய உரங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக அந்த வெள்ளாட்டு உரம்ன்றது ஒரு இது. இப்போ இந்த 10 ஆடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 1 டன் உரம் வந்து நம்ம அதிலிருந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மற்ற வேளாண் இதுக்கு இது பொருளாக யூஸ் பண்ணி மண் வளத்தை பெருக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெள்ளாடு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அடுத்து வந்து இந்த ஒரு இன்னொரு லாபம் தரக்கூடிய ஒரு கால்நடை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெண்பன்றி. இப்போ இந்த வெண்பன்றி இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இட வசதி இருக்குது நம்ம பண்ணையில், ஏற்கனவே நம்ம வேறு விவசாயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், இட வசதி ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வெண்பன்றி வளர்ப்பை பற்றி நீங்கள் முயற்சி பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய வயசுலேயே குறுகிய காலத்திலேயே அதிகமான இட வரக்கூடிய இனங்கள்லாம் இருக்குது. இப்போ லார்ஜ் ஒரு ஒயிட் ஆக்ஷயர் இருக்குது, லேண்ட் ரேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இனங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறையா பண்ணைகளில் அந்த மாதிரி இனங்களை வச்சு தான் வளர்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இனிஷியலாக நீங்கள் ஒரு 10 பெட்டைகள் 1 ஆண் அப்படின்ற வெண்பன்றி வளர்ப்பில் அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 மாதம் குட்டி அந்த பருவத்திலேருந்து நீ அதை வாங்க வேண்டியது இருக்கும், அதுக்கு தேவையான கொட்டைகள்லாம் பண்ணிடணும். இப்போ இந்த வெண்பன்றி வளர்ப்பில் முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது வந்து குடியிருப்புகளுக்கு பக்கத்தில் இல்லாமல் அளவுக்கு பார்த்துக்கிறணும். ஏன்னா அதில் வரக்கூடிய சுமல் வருதுன்னா அதனால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் குடியிருப்பு பக்கத்தில் இருந்தாலும் வரும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது இந்த மாதிரி சுமல் வர்றதுக்கு தடுக்கணும்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். ரெண்டாவது தரையை வந்து எப்பவுமே ஈரம் இல்லாமல் ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டால் நல்ல ஒரு காற்றோட்ட வசதி இருக்குன்னா அந்த சுமலும் கூட வராது. ஸோ அப்படி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு மெயினான உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெருசாலாம் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை. இதில் கிச்சன் வேஸ்ட்டு தான் அதுக்கு நம்முடைய முக்கியமான ஒரே உணவே. இப்போ வந்து 8 மாதம் வயசில் கிட்டத்தட்ட 100 கிலோ எடை வந்துடுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான ஒரு உடல் எடையை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வந்து வெண்பன்றியில் இருக்குது. கண்டிப்பாக 2 மாதத்துக்கு குடற்புழு நீக்கம் இருக்கணும். அதுக்குரிய தடுப்பூசிகள்னு அப்படின்னு இருக்குது, சில தடுப்பூசிகள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் கால்நடை மருத்துவரை. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பயிற்சி முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு தகுந்த உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நல்லா பண்ணலாம், நல்லா ஒரு லாபமாக செய்ய முடியும். இப்போ வெண்பன்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ரேட் இன்றைக்கி உடல் எடையில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரைக்கும் இதாகுது. கறின்னு பார்த்தா இன்றைக்கி 300 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வெண்பன்றி வளர்ப்பையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இன்னொரு அடிஷ்னல் வருமாய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம விவசாயத்தோடு நம்ம கறவை மாடு கோழி இல்லை வெள்ளாடு செம்மறி ஆடுகள் இல்லை வெண்பன்றி இதெல்லாம் சேர்த்து வளர்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் மண்புழு உர உற்பத்தி அப்படின்றதெல்லாம் சேர்த்து வளர்க்கும்போது கண்டிப்பாக அதனுடைய லாபம் அதிகமாகும். இந்த லாபம் வந்து வருடந்தோறும் இருக்கும், அதுதான் அதில் முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு தொழில்நுட்பம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பண்ணையாளர்கள் வந்து தனியாக பயிர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது பயிர் பண்ணுறதோட சேர்த்து கால்நடைகளை சேர்த்து வளர்த்து ஒருங்கிணைந்த முறை பண்ணை முறையை பயன்பற்றி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன மருதானியக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடை மற்றும் கோழிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்குனர் முனைவர் டி சத்தியமூர்த்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமாம் முத்தழகு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுறதால ஒன்றுத்தோட கழிவு இன்னொன்றுக்கு உரமா இல்லை பயன்படுது. அப்போ நமக்கு செலவும் குறைவு, வருமானமும் அதிகம்.
1: ஆமாக்கா, அது மட்டும் இல்லை, வருஷம் முழுக்க வேலை வாய்ப்புகள் இருக்கும். இதில் சந்தைப்படுத்துதல் பற்றியும் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றியும் ரொம்ப அழகாகவே

0: புரிய வச்சிட்டாருல.
1: ஆமா முத்தழகு, நானும் இந்த தகவலை என் மச்சான் கிட்ட சொல்லி ஒருங்கிணைந்த பணியத்தை பண்ண போறேன்.
0: ரொம்ப நல்லது மருதானிக்கா. அப்புறம் என்னங்க, ஊர்லேருந்து கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டைங்களும் தர்பூசணி பழமெல்லாம் கொண்டு வந்தேன். நீங்கள் போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க.
1: முத்தழகு, இது எதுவுமே அடுத்த தடவை நீ கொண்டு வர தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே நாமளே ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் உற்பத்தி பண்ணிக்கலாம். என்ன நான் சொல்கிறது?
0: அடடே அக்கா, உங்கள் விவேகத்தை பார்த்து நான் வியந்து போய் நிற்கிறேன்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தட்டை பயிறு ரகங்களின் சிறப்பியல்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள். தட்டைப்பயிறு நூற்றாண்டு பழமையான பயிர் வகை பயிராகும். வளரும் நாடுகளில் தட்டைப்பயிரிலிருந்து கிடைக்கும் புரதச்சத்து மற்றும் பிற சத்துக்கள் சத்துக்குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை குறைக்கும் முக்கிய பயிராக விளங்குகிறது. இப்பயிர் சமவெளி பகுதிகளில் 25 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 750 முதல் 1100 மில்லிமீட்டர் மழை பொழிவில் மணல் சார்ந்த மண்ணில் வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்ட பயிராகும். வளரும் நாடுகளில் தட்டைப்பயிறு உணவு தானிய உற்பத்தியிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இலைகள் முதிராத மற்றும் முதிர்ந்த தானியங்கள் மற்றும் உடைத்த பருப்பு ஆகியவற்றிலிருந்து பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கின்றது. இப்பயிர் மனிதனுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் குறைந்த செலவில் அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து அளிக்கும் வல்லமை கொண்ட பயிராகும். இப்பயிர் குறைந்த வயதில் வளர்ச்சியடைந்து விளைச்சலை கொடுப்பதால் வளரும் நாடுகளில் தானியங்கள் பயிர் வகை பயிர்களின் பயிர் சுழற்சி முறையில் தானிய பயிர்களின் அறுவடைக்கு முன்னரே அறுவடை செய்வதால் அப்பருவத்தில் மக்களுக்கு ஏற்படும் பசியை தீர்க்கும் பயிராக இருப்பதால் இப்பயிர் பசியை தீர்க்கும் பருவத்தைய பயிர் என்று அழைக்கப்படுகிறது. Co7, Vamban 3, Vamban 4 போன்றவை இதன் ரகங்களாகும். வெண்மை கலந்த பழுப்பு நிறமுடைய சதுர வடிவ விதை கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது இந்த Co7 ரகம். அடுத்ததாக Vamban 3. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை உடையது. வெளிர் பழுப்பு நிறமுடைய கிட்னி வடிவ விதை கொண்டது. மஞ்சள் தேமல்

0: துரு மற்றும் ஆந்த்ராக்னோஸ் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. பெரிய விதைகளுடன் 25.22% புரதச்சத்து கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. அடுத்ததாக வம்பன் 4. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சியடையும் தன்மை கொண்டது. புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டது. மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை மற்றும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. முதிர்ந்த, முதிராத மற்றும் உடைந்த தானிய பருப்புகளில் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் ஆகியவை மனிதனுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கிறது. இவ்வாறு அதிக அளவு சத்துக்கள் தட்டைப்பயிரின் மூலம் மனிதனுக்கு ஒவ்வாத சத்து குறைபாட்டினை போக்கினாலும், அதிலுள்ள மனிதனுக்கு ஒவ்வாத காரணிகளான லெக்டின், ட்ரிப்சின், டேனின், பைட்ரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் போன்றவையும் உள்ளது. இவை மனிதனின் உணவு செரிமானத்தை தடுக்கும் வகையில் செயல்படுகிறது. இவற்றின் அளவை நீரில் ஊற வைத்தல், நொதித்தல் மற்றும் வேக வைத்தல் மூலம் குறைக்கலாம். தட்டைப்பயிரிலிருந்து கால்நடைகளுக்கு கிடைக்கும் சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அசைபோடும் விலங்குகளுக்கு தட்டைப்பயிறு செடி நல்ல தீவனமாக செயல்படுகிறது. ஊடு பயிராக தட்டைப்பயிறு பயிரிடும் போது கிடைக்கும் சத்து தனித்தனியாக பயிரிடும் போது கிடைக்கும் சத்தை விட பல மடங்கு அதிகமாக கிடைத்து விலங்குகளின் புரத சத்து, செரிமானம், கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் அளவை அதிகரிக்கிறது. ஆடு வளர்ப்பில் கடலை புண்ணாக்கிற்கு பதிலாக தட்டைப்பயிரின் இலை மற்றும் தாவரத்தில் உள்ள மீதி பயிரின் பாகங்கள் ஆடுகளுக்கு நல்ல சத்தாக உள்ளது. அசைபோடும் விலங்கிற்கு மட்டுமல்லாமல் அசைபோடா விலங்குகளான கோழி வளர்ப்பிலும் தட்டைப்பயிறு பல சத்துக்களை கொடுத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தட்டைப்பயிரில் 20% அளவிற்கு கோழி தீவனமாக பயன்படுத்தலாம். தட்டைப்பயிரின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் தட்டைப்பயிரின் கரையும் நார்ச்சத்துக்கள் மற்றும் புரதச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. கேன்சர் செல்களின் வறட்சியை தடை செய்வதில் தட்டைப்பயிரின் ஆன்டி ஆக்சிடென்ட் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிப்பதில் முக்கிய பங்காக செயல்படுகிறது. தலைமுடிகளின் உதிர்வை குறைத்து முடிகளின் வளர்ச்சிக்கும் மிருது தன்மைக்கும் பளபளப்பிற்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சிறுநீரக கல்லை கரைப்பதில் தட்டைப்பயிறு மற்றும் இலையின் சாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. குறைந்த கொலஸ்ட்ரால் அளவிற்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைப்பதிலும் தட்டைப்பயிரில் உள்ள ஃபினாலிக் பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் செயல் மூலம் மனிதனின் உடல் நலத்திற்கும் நுண்ணுயிர், வைரஸ் மற்றும் பூஞ்சாணம் ஆகியவற்றிற்கும் எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் செயல்படுகிறது. தட்டைப்பயிரில் உள்ள ஒமேகா-3 மற்றும் ஒமேகா-6 கொழுப்பு அமிலங்கள் மூலம் இதய நோய்கள் உருவாகாமல் தடுக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவல்
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
7: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
8: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
9: இதுவரை விவசாய அரங்கம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:30.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்

ஒரு சிறிய கண்டுபிடிப்பு உலகையே மாற்றிவிடுமா? மனிதர்கள் கைகளால் செய்த வேலைகளை இயந்திரங்கள் செய்ய தொடங்கிய தருணம் எது தெரியுமா? அதுதான் தொழில் புரட்சி. இங்கிலாந்தில் தொடங்கிய இந்த மாற்றத்தின் பின்னால் இருந்த முக்கியமான பெயர் ஜேம்ஸ் வாட். அவர் கண்டுபிடித்த நீராவி இயந்திரம் தொழிற்சாலைகளையும் ரயில்களையும் உலகின் வளர்ச்சியையும் வேகமாக முன்னேற்றியது. அப்படிப்பட்ட உலகத்தை மாற்றிய அந்த அதிசய கண்டுபிடிப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஜேம்ஸ் வாட்டும் வாட் நீராவி இயந்திரமும் கலந்துரையாடல் கேட்கலாம்.

0: மஞ்சு மஞ்சு அப்படியே அங்க இருக்க அந்த ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு பர் சட்னிக்கு எல்லாம் ஜார்ல போட்டு வச்சிருக்கேன், அதை அரைச்சிட்டு வந்து உக்காந்துக்கோ மஞ்சு.
1: அப்படியா, நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணுமாக்கா? சே, நல்ல வேலை இந்த காலத்துல கரண்ட்னு ஒன்னு கண்டுபிடிச்சி சுவிட்சு போடுறதோட வேலை முடிஞ்சு. இல்லனா நம்மளே எல்லாத்தையும் செய்ய வச்சிருப்பாங்க, நாமளும் இவங்களுக்கு வேலை செஞ்சிருக்க வேண்டியதா இருக்கும்.
0: என்ன மஞ்சு ஏதோ புலம்புற மாதிரி கேக்குது.
1: இல்ல இல்லக்கா, உங்களை புகழ்ந்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான்.
0: என்ன புகழ்வன் எனக்கு தெரியாதா? சரி சரி, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், வா கேக்குவ.
1: என்ன அக்கறையா ஏதோ விஷயம் சொல்றேன்னு கூப்பிடுறீங்க? நல்ல விஷயமா இருக்குமோ?
0: நல்ல விஷயம்தான், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ நம்ம இயந்திர உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படி தெரியுமா? நம்ம வீட்லயே பாரு, எல்லாத்துக்குமே ஸ்விட்ச் வச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே மிஷின் வச்சிருக்கோம், இல்லையா?
1: அது இல்லனா நம்ம பாடு திண்டாட்டமா இல்ல இருக்கும்.
0: இந்த நிலைமை எப்படி வந்துச்சு? இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இயந்திரங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கான ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரியுமா?
1: எனக்கு இத பத்தி நான் அதிக விவரம் தெரியாது, ஆனா நானும் சிலதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: உன்ன மாதிரிதான் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம இத பத்தி பேச போறோம், நிறைய தகவல்கள் கொடுக்க போறோம்.
1: சரிங்கக்கா, வாங்க அந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுப்போம்.
0: இப்போ ஒவ்வொருத்தர் வீட்லயும் இயந்திரங்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இதற்கு முக்கியமான காரணம் இங்கிலாந்துல நடந்த ஒரு தொழில் புரட்சி தான். அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
1: இங்கிலாந்துல நடந்த தொழில் புரட்சியா? இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேக்கா.
0: இந்த ஐரோப்பிய கண்டம் பார்த்தனா அதிகமா குளிர் இருக்கக்கூடிய பகுதி, சரியா?
1: ஆமா, ஐரோப்பிய கண்டத்துல அதிகமா குளிர் இருக்குமே.
0: அதனாலதான் வீடுகள்ல வெப்பம் ஊற்றத்துக்காக அதிகமா விறகுகள் தேவைப்படும் இல்லையா?
1: அட ஆமாக்கா, நான் கூட கேள்விப்பட்டேன், 17ஆம் நூற்றாண்டுல விறகுக்காக இங்கிலாந்துல இருக்கிற பெரும்பாலான காடுகள் அழிச்சிட்டாங்களாமே.
0: காடுகள் அழிக்கப்பட்டா மழை வளம் குறையும், மண் அரிப்பு ஏற்படும் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: நிறைய பெரும்பாலான காடுகள் அழிக்கப்பட்டதுனால வெளிநாடுகள்ல இருந்து மரங்களை இறக்குமதி செய்யும் நிலைக்கே வந்துட்டாங்க. அந்த நேரத்துலதான் விறகுக்கு மாற்றா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு கிடைச்சது நிலக்கரி.
1: விறகுக்கு மாற்றா நம்ம நிலக்கரியை எரிக்கலாம். ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க, அதையும் யூஸ் பண்ணாங்களா அவங்க?
0: ஆமா, பல்வேறு இடங்கள்ல நிலக்கரி கிடைச்சது, அதையும் தோண்டி எடுத்து விற்பனை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா நிலக்கரிய தோண்ட தோண்ட நிலத்தடி நீர் சுரங்கத்துக்குள்ள புகுந்து வேலை செய்யறது ரொம்ப கடினமாயிடுச்சு, அது தெரியுமா உனக்கு?
1: ஆமா, இல்ல அந்த மாதிரி பண்ண

0: நிலத்தடியில இருக்க நீர் எல்லாமே அந்த சுரங்கத்துக்குள்ள தானே வரும். அப்படி இருக்கும்போது அந்த சுரங்கத்துக்குள்ள இருக்கிற தண்ணி எடுக்க அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்களே, நிறைய வாளி எல்லாம் கட்டி கட்டி எடுத்திருப்பாங்கல்ல, நிறைய ஆட்கள் தேவைப்பட்டிருக்குல்ல அதுக்கு.
1: ஆமா, இப்போ கிணத்துல இருந்து தண்ணி சேர்ந்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாளியில கயிறு கட்டி உள்ள விட்டு ஒரு ஒரு பக்கெட்டா எடுப்போம் இல்லையா?
0: ஆமா
1: அந்த மாதிரி அந்த சுரங்கத்துல இருக்க தண்ணிய ஃபுல்லா கயிறு கட்டி வாளியில வந்து இறைச்சி எடுத்திருக்காங்க. இதுக்காக இழுக்கும் மாடுகளையும் பயன்படுத்தினுங்கிறாங்க. ஆனா அது சுரங்கத்துல இருக்க நீரை போதுமான அளவு வெளியெடுக்கிறதுக்கு உதவியே செய்யல. அப்போதான் இவ்வளவு தூரம் தண்ணி இருக்கு, இத நம்மளால அப்புறப்படுத்த முடியல, அப்படியே அப்புறப்படுத்தினாலும் ஒரு ஒரு பக்கெட்டா எவ்வளவு நேரம் செய்ய முடியும், இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி இவர் தான் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு, தாமஸ் சேவரி அப்படின்றவர்.
0: அக்கா இயந்திரமா? எந்த இயந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி செயல்படும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இதோ இப்ப அந்த விவரத்தை தான் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோ. சுரங்கத்துக்குள்ள இருக்க நீரெல்லாம் வெளியெடுக்கிறதுக்காக நீராவியோட விசையால் இயங்கக்கூடிய இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. அந்த இயந்திரம் எப்படி இயங்கும் தெரியுமா?
0: எப்படி சொல்லுங்க கேப்போம்.
1: பாய்லர்ல நீர் வந்து சூடாகிட்டே இருக்கும், அப்போ அதுல இருந்து வரக்கூடிய நீராவி பாய்லர் கூடயே பொருந்தி இருக்கக்கூடிய சிலிண்டருக்குள்ள போயிட்டு அதுல இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிஸ்டனை தள்ளும். சரியா, அந்த பிஸ்டன் மேல வரும்போது கயிறுல கட்டி இருக்கக்கூடிய வாளி சுரங்கத்துக்குள்ள போயிட்டு நீரை எடுத்துட்டு வரும். அதுக்கப்புறம் சிலிண்டர்ல குளிர்ந்த நீரை ஊத்தணும், அப்போ நீராவி வெப்பம் இழந்து நீரா மறுபடியும் மாறும். அப்போ அழுத்தம் குறையறதுனால பிஸ்டன் இழுக்கப்பட்டு அதோட கட்டப்பட்டிருக்கும் வாளியும் மேல வந்துரும். இதுதான் அந்த இயந்திரம் இயங்குற விதம். சரியா?
0: அப்படியாக்கா, எல்லாம் சரிதான்க்கா, அந்த இயந்திரம் இயங்கும் விதத்தெல்லாம் சொல்லிட்டீங்க சரி, ஆனா இதுலயும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே. ஒவ்வொரு முறையும் பிஸ்டன் இயங்குறதுக்கு குளிர்ந்த நீரை ஆட்கள் கொண்டு போய் ஊத்தணும் இல்லையா, அதுவும் ஒரு பெரிய இக்கட்டான வேலை தானே அதை கவனிச்சு ஊத்துறது.
1: கண்டிப்பா, ஆனா இந்த இயந்திரம் அப்போதைக்கு ஓரளவுக்கு வேலை கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லி இதையுமே நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தினாங்க. அப்போ
0: அப்படிங்களா?
1: ஆமா, அப்போ நிறைய பேர் இதுக்கு உரிமம் பெற்று இந்த இயந்திரத்தை விற்கவும் செஞ்சாங்க. அதுல ஒருத்தர் தான் தாமஸ் நியூகோமன். சரியா, அவரு விற்பனை மட்டும் செய்யாம அந்த இயந்திரத்தை சீர்படுத்தவும் செஞ்சாரு.
0: அப்படி என்ன சீர்படுத்த செஞ்சாரு, அதுல என்ன மாற்றத்தை உருவாக்குனார் அவரு?
1: அதையும் சொல்றேன் கேளு. பிஸ்டன் இயங்கும் விதத்துல சில மாறுதல்கள் செய்து மனிதர்கள் உதவி இல்லாம தானாவே குளிர்ந்த நீரை கொண்டு நீராவியின் இயக்கம் மாறும்படி செஞ்சாரு. இது சாவேரியின் இயந்திரத்தை விட பெரிய வெற்றி பெற்றதுன்னு தான் சொல்லணும்.
0: இந்த இயந்திரத்திலாவது எந்த பிரச்சனையும் இல்லாம செயல்படுச்சே, பரவாயில்லையே.
1: அதுதான் இல்ல, இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கிறத ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு.
0: இதுலயும் பிரச்சனையா, எனக்கு ஏதோ அப்படி தென்படலையேக்கா.
1: இதுலயும் பிரச்சனை இருக்க போய் தான் அதை சீர் செய்து புதிய இயந்திரமா மாட்டினாங்க. அந்த புதிய இயந்திரம் இங்கிலாந்தோட தொழில் புரட்சிக்கு வித்துட்டது. அதை செஞ்சது யார் தெரியுமா?
0: யாரு சொல்லுங்க, இங்கிலாந்தோட தொழில் புரட்சிக்கே காரணமா இருக்குன்னா அவர் பேரை தெரிஞ்சுக்கலனா எப்படி?
1: இந்த தொழில் புரட்சிக்கு காரணமா இருந்தவர் ஜேம்ஸ் வாட் அப்படின்றவர் தான்.
0: நான் கூட அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்காட்லாந்துல பிறந்தவராச்சு.
1: ஆமா, கரெக்டா சொல்லிட்ட. அவரை பத்தி வேற என்ன தெரியும் சொல்லு.
0: வேற என்னன்னா அவர் 18 வயசுலயே லண்டனுக்கு போயிட்டு சின்ன சின்ன கணித இயந்திரங்கள் உருவாக்குறதுக்கும் பழுது பார்ப்பதற்கும் கத்துக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இயந்திரத்தோட ஆற்றல் அழகுக்கு இவரோட பேர் தான் வச்சிருக்காங்க அப்படின்றதும் கேள்விப்பட்டேன்.
1: பரவாயில்லையே, உனக்கும் நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கே மஞ்சு.
0: ஏதோ உங்க அளவுக்கு இல்லைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் எட்டி பாக்குது, அவ்வளவுதான்.
1: சரி, இன்னும் இருக்க தகவல் எல்லாம் சொல்றேன் கேளு. நியூகோமனோட இயந்திரத்தை பழுது பார்க்கும் போது அந்த இயந்திரம் நீராவிய சூடாக்குவதன் மூலம் குளிர்விப்பதன் மூலமும் இயங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அது ரெண்டுமே ஒரே சிலிண்டர்ல நடைபெறதுனால ஒவ்வொரு முறையும் நீரை குளிமைப்படுத்தி மீண்டும் சூடாக்க அதிக எரிபொருள் வீணாகுது அப்படின்றதையும் அவர் உணர்ந்தாரு. இதை
0: ஆமா இல்லக்கா, எனக்கும் இப்பதான் புரியுது. ஆமா, அப்படி பண்றதாலயும் நிறைய எரிபொருள் வீணாகும் இல்லையா?
1: கண்டிப்பா, அதை எப்படி சரி செய்யலான்னு அவர் யோசிச்ச போதுதான் ஜேம்ஸ் வாட் அவர்களுக்கு ஜோசப் பிளாக் அப்படின்றவரோட அறிமுகம் கிடைச்சது. அவரு தான் கண்டுபிடிச்ச மறை வெப்பம் எனும் கருத்தை வாட்

0: டாக்டரிடம் கூற இயந்திரத்தை சரி செய்ய வாட் தேடிட்டு இருந்த வழியும் கிடைச்சிருச்சு.
1: அப்படியா? அது என்ன வழி? அந்த இயந்திரத்தை எப்படிதான் சரி செஞ்சாங்க?
0: ஒரு பொருளை அதன் நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுவதற்கு வேண்டிய வெப்பத்தை தான் மறை வெப்பம்னு சொல்லுவோம். தண்ணீரை சுட வைக்கிறோம், அது 100 டிகிரி செல்சியஸ எட்டியதும் உடனே நீராவியா மாறாது. அதை நீராவியா மாற்றத்துக்கு கூடுதல் வெப்பம் தேவைப்படும். ஆமா இல்லையா? இந்த கூடுதல் ஆற்றலுக்கு பேர் தான் மறை வெப்பம். மறை வெப்பம்னா என்னன்னு இப்ப புரிஞ்சதா உனக்கு?
1: புரிஞ்சதுக்கா?
0: சொல்றேன் கேளு. இப்போ ஒவ்வொரு முறையும் நீராவிய குளிர்விக்கும் போதும் சிலிண்டர் குளிருது. அதனால வெளியில இருந்து புதுசா நீராவி செலுத்தப்படும் போது குளிர்ந்த சிலிண்டரால அந்த நீராவியின் மறை வெப்பமும் குறையுது. அதனால அதை சூடாக்குறதுக்கு மேலும் எரிபொருள் தேவைப்படுது. இது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இதற்கு பதில் நீராவி செலுத்தப்படும் சிலிண்டரை குளுமைப்படுத்தாம அதற்குன்னு ஒரு தனி சிலிண்டரை வச்சிட்டோம்னு வச்சுக்கோ. நீராவி முதல் சிலிண்டர்ல நுழைஞ்சு இரண்டாவது சிலிண்டருக்கு சென்று குளிர்ந்துடும். அப்போ முதல் சிலிண்டர் எப்பவுமே சூடாவே இருக்கும். இதனால பெருமளவுல எரிபொருள் செலவு குறையும்.
1: அப்புறம் என்ன பிரச்சனை? தான் தீந்தாச்சு இல்ல?
0: இந்த மாற்றத்தை செஞ்சவர் தான் வாட். இதுதான் வாட் நீராவி இயந்திரம் அப்படின்னு அறியப்படுது. சரியா?
1: ஓ, அவரோட பேர்லயே அந்த நீராவி இயந்திரம் அழைக்கப்பட்டுச்சா?
0: ஆமா. அது மட்டும் இல்லாம 1775 தன்னோட இந்த கண்டுபிடிப்புக்கு 25 வருட காப்புரிமையை இவர் வாங்கினார்.
1: ரொம்ப பெருமை இல்லக்கா?
0: கண்டிப்பா மஞ்சு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து முழுவதும் இந்த நீராவி இயந்திரம் புழக்கத்துக்கு வந்தது.
1: எங்கெங்கெல்லாம் இந்த நீராவி இயந்திரம் புழக்கத்துக்கு வந்துச்சுக்கா?
0: இது மாவு அரைக்கும் ஆலைகள், காகித ஆலைகள், நெசவு ஆலைகள்னு பல ஆலைகள்லயும் வாட் இயந்திரத்திற்கு வரவேற்பு கிடைச்சது.
1: அக்கா, இத்தனை ஆலைகள்ல இதோட பயன்பாடு இருந்திருக்கே, இந்த இயந்திரம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி அவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க?
0: குதிரைகள் தான். ஆமா, குதிரைகள் வச்சுதான் இயந்திரங்களை இயக்கிட்டு வந்தாங்க. ஆலை அதிபர்களிடம் இயந்திரத்தின் ஆற்றல் 8 குதிரைக்கு சமம், 10 குதிரைக்கு சமம் அப்படின்னு ஜேம்ஸ் வாட் கூறினார். அதனாலதான் இத குதிரை சக்தி என்கிற அளவுகோலாக மாறியது.
1: சரிக்கா, இதனாலதான் அந்த இயந்திர ஆற்றலுக்கு வாட்ன்ற அலகு பயன்படுத்தினாங்களா?
0: ஆமாடா, இயந்திரத்தோட சக்தியின் அளவுக்கு வாட் என்ற பெயரை வந்து பிரிட்டன் அரசின் அறிவியல் கழகம் தான் அலகிட்டது.
1: ஓ, அதனாலதான் இந்த பேர் வந்துச்சா? இப்பதான் எனக்கு தெரியுது.
0: இந்த வாட் இயந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தொழிற்சாலை உற்பத்தி, போக்குவரத்து எல்லாத்தையுமே ஒரு கலக்கு கலக்கிடுச்சு. தெரியுமா?
1: தெரியுதுக்கா, நீங்க சொல்லும் போது நல்லாவே தெரியுது. ஒரு தொழில் புரட்சிக்கே காரணமா இருந்திருக்குன்னா இந்த ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்ச இயந்திரம் அப்படி.
0: அது மட்டும் இல்லாம பிரிட்டன் வந்து உலகின் வல்லரசாகவும் மாறுச்சு.
1: அப்படியா? பிரிட்டன் வல்லரசா மாறினதுக்கு இந்த தொழில் புரட்சி தான் காரணமா? அதுவும் ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்ச இந்த நீராவி இயந்திரம் தானா?
0: ஆமா, இந்த தொழில் புரட்சியும் காரணம். இதுதான் நம்ம ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்ச வாட் நீராவி இயந்திரம். சரியா? இதனாலதான் இங்கிலாந்துல ஒரு தொழில் புரட்சியே ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இத மையமா வச்சுதான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற நிறைய இயந்திரங்கள், நிறைய சாதனங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு. சரியா?
1: சரிங்கக்கா, ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க. ஃபேன் சுவிட்ச் போட சொன்னீங்க, அதுக்கே இவ்வளவு பெரிய பின்புலத்தை தந்துட்டீங்க. ரொம்ப தேவையுள்ள தகவல்களா இருந்துச்சு.

ஒரு மனிதனின் சிந்தனை ஒரு நாட்டை மட்டுமல்ல உலகையே மாற்ற முடியும் என்பதற்கு மிக பெரிய உதாரணம் ஜேம்ஸ் வாட் அவர்களின் நீராவி இயந்திரம். தொழில் புரட்சி மனித வாழ்க்கையை வேகப்படுத்தியது, புதிய தொழில்நுட்பங்களுக்கும் வழிகாட்டியது. இன்று நாம் பயன்படுத்தும் பல இயந்திரங்களின் ஆரம்ப குரல் அந்த நீராவி இயந்திரத்திலிருந்துதான் தொடங்கியது என்று சொன்னால் அது மிகையல்ல. இது போன்ற உலகையே மாற்றிய கண்டுபிடிப்புகளை பற்றி நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் அறிவியல் மலர் நிகழ்ச்சியில. மீண்டும் அடுத்த வாரம் இதே போல ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். நேயர்கள், இதுவரை கேட்டது ஜேம்ஸ் வாட்டும் வாட் நீராவி இயந்திரமும். கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

இனி கேட்கலாம் அரசியல் செய்திகள். இன்னைக்கு அறிவியல் செய்திகள்ல பொக்ரான் அணு சோதனைகள் மற்றும் ஆபரேஷன் ஸ்மைலிங் புக்தா இத பத்தின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். பிரதமர் இந்திரா காந்தியின் பதவி காலத்தில் 1974 மே 18 அன்று ராஜஸ்தானின் பொக்ரானில் புன்னகைக்கும் புத்தர் என்ற குறியீட்டு பெயரில் தனது முதல் வெற்றிகரமான அணு சோதனையை நடத்தியது. இந்த சோதனை அதிகாரப்பூர்வமாக ஒரு அமைதியான அணு வெடிப்பு என்று விவரிக்கப்பட்டதுடன் இந்தியாவை அணுசக்தி திறன் கொண்ட நாடாக மாற்றியது. பொக்ரான் என்பது ராஜஸ்தானின் தார் பாலைவனத்தில் அமைந்துள்ள ஒரு அணு சோதனை தளமாகும். 1974 நடத்தப்பட்ட இந்த சோதனையில் புளுட்டோனியம் பயன்படுத்தப்பட்டது. மேலும் இது பூமிக்கு அடியில் மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்கா, சோவியத் யூனியன், ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு பிறகு அணு சோதனை நடத்திய 6வது நாடாக இந்தியா ஆனது. இந்தியா ஆபரேஷன் சக்தி திட்டத்தின் கீழ் 1998 மே மாதம் பொக்ரான் 2 அணு சோதனைகளை நடத்தியது. 5 அணு வெடிப்புகளை உள்ளடக்கிய இந்த சோதனைகளை APJ அப்துல் கலாம், ஆர் சிதம்பரம் மற்றும் அனில் ககோட்கர் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் வழிநடத்தினர். 1998 சோதனைகளுக்கு பிறகு இந்தியா தன்னை ஒரு அணு ஆயுத நாடாக அறிவித்துக் கொண்டது. தேசிய தொழில்நுட்ப தினம் மற்றும் சிவில் அணுசக்தி துறை 1998 நடைபெற்ற பொக்ரான் 2 சோதனைகளை நினைவு கூறும் வகையில் இந்தியா மே 11 அன்று தேசிய தொழில்நுட்ப தினத்தை கடைபிடிக்கிறது. இந்த நாள் முதன் முதலில் 1999 கடைபிடிக்கப்பட்டதுடன் இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சாதனைகளுடன் தொடர்புடையதாகவும் விளங்குகிறது. சாந்தி சட்டம் இயற்றப்பட்ட பிறகு சிவில் அணுசக்தி துறையில் ஒத்துழைப்பை ஆராய்வதற்காக அமெரிக்க அணுசக்தி துறையின் மூத்த நிர்வாகிகள் அடங்கிய அமெரிக்க குழு ஒன்று 2026 மே 18 முதல் 21 வரை இந்தியாவிற்கு வருகை தருகிறது. 2026 இந்தியாவின் அணுசக்தி திறன் ஏறக்குறைய 9 GW உள்ளது. மேலும் 2047 100 GW எட்டுவதே இதன் இலக்காகும். தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் உள்ள முன் மாதிரி ஃபாஸ்ட் ஃப்ரீட்டர் அணு உலை 2026 ஏப்ரல் 6 அன்று முதல் நிலை ஆற்றலை அடைந்து இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் 2 கட்டத்திற்குள் நுழைந்தது. மேலும் 2070 நிகர ஜெட் கார்பன் வெளியேற்ற இலக்கையும் இந்தியா நிர்ணயித்துள்ளது. இன்னைக்கு அறிவியல் செய்திகள்ல பொக்ரான் அணு சோதனைகள் மற்றும் ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: நிறைவு பெற்றது அறிவியல் மலர்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் காண்டாக்ட் 9025400159.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: என்ன மீனாட்சி, சோகமா உட்காந்துருக்க?
6: அதை ஏன்னா கேக்குற, மாசம் மாசம் இந்த கரண்ட் பில்லு மலை மாதிரி ஏறிட்டே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல.
5: அதுவும் தப்புமா, எப்ப பார்த்தாலும் உன் வீட்டுல டிவி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏசிய போடுற, ஜன்னல் கதவு எதையுமே மூடுறதுல திறந்து விட்டுட்டு போயிடுற, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, லைட்டு பகல்ல கூட எரிஞ்சுகிட்டே இருக்கு, எப்படிமா கரண்ட் பில்லு வராம போகும்?
6: என்னென்ன பண்றது, இந்த பசங்க கேட்கவே மாட்டேங்கறாங்க.
5: சூரிய ஒளி மூலம் நீர் சூடேற்றும் கருவியை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, புதுசா வீடு கட்டுறப்பயே நல்ல வெளிச்சம் வர மாதிரி காற்றோட்டமா கட்டணும்மா. இதெல்லாம் செஞ்சாலே நம்ம மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம்.
6: ஓ, அப்போ நாங்க கட்டுற புது வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிடுறோம்.
7: சோலார் கருவிகளை பயன்படுத்துவோம், மின் கட்டணத்தை குறைப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 3 மணி. அனில் பாஸ்தாவின் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் என்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்ப பாடல் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து 04342244030 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஓமலூர் பகுதியிலிருந்து பாரதி சீனிவாசன் கேட்டிருக்கும் பாடல் பிரியமுடன் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
5: கட்சேவியில் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் அக்ரஹாரம் பகுதியிலிருந்து ஜீவா கேட்டிருக்கும் பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் என்னும் திரைப்படத்தில் இருந்து.

0: அனில் பாஸ்தாவின் கச்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் கச்சவியில் கலகல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
4: போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள்

0: சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் எடப்பாடி பூலம்பட்டி தங்கவல் கேட்டிருக்கும் பாடல் பிரியாத வரமேண்டும் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நம்ம தருமபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் நல்லவழி பகுதியிலிருந்து கணபதி கேட்டிருக்கும் பாடல் யூத் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: அனில் பாஸ்தாவின் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் பகல் 3:30. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தருமபுரி பகுதியிலிருந்து மோகனா கேட்டிருக்கும் பாடல் திருடா திருடா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05

0: நடுமற்றம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: கட்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து மாணிக்கம் கேட்டிருக்கும் பாடல் பூந்தோட்ட காவல்காரன் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஹலோ, யார் பேசுறது?
5: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
4: சொல்லுங்க, என்ன விஷயம்?
5: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
5: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
4: என்ன வேலை சார்?
5: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
4: ஓ அப்படியா சார், 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
5: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
4: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
5: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
4: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
6: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: கர்ப்பக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.

நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: 2345 or visit www.mahindra.org.
1: கட்சவியில் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கொடமாட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெயசிலன் கேட்டிருக்கும் பாடல் பிரியமான தோழி எனும் திரைப்படத்திலிருந்து.

0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
1: அப்பா,
0: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: புதுசோ
6: என்ன
5: சொல்றீங்க, புரியலையே.
6: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
5: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
6: டீ எப்படி?
5: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
6: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
5: என்ன விஷயம்னா?
6: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க?
5: ஆமாம். ஏன் அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
6: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்கிறத கவனிங்க.
5: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறதில்ல.
6: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா. அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
5: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டால் கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
6: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
5: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.
7: ஒசூர் சிப்காட் ரோட்டரி சங்கம் சார்பாக இலவச செயற்கை கால் மற்றும் செயற்கை கை முகாம் சேலத்தில் இம்மாதம் கடைசி வாரத்தில் நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயமாகும். முகம் மற்றும் துண்டிக்கப்பட்ட கை கால்கள் தெளிவாக தெரியும் வண்ணம் புகைப்படம், ஆதார் அட்டையின் புகைப்படம் இருபுறமும், பயனாளியின் அலைபேசி ஆகியவற்றை வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7603-95-02-50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப வேண்டும். பதிவு செய்த பயனாளிகளுக்கு அவர்களின் அலைபேசியில் கூடுதல் தகவல்கள் வழங்கப்படும். இந்த இலவச முகாம்களில் பங்கு பெற்று பயன்பெறலாம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
10: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்த நேரம் மாலை 4 மணி.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாலையை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: வணக்கம் பார்த்த சாரதி.
12: வணக்கம் மாரிமுத்து.
10: நம்ம ஒவ்வொரு நாளும் விடை தேர்வு நாட்கள் நிகழ்ச்சியில்

0: குறிப்புகளோடு வந்து இணைவோம். இன்றைக்கி அந்த மாதிரி வகையினா ஒரு கிட்டத்தட்ட நான்கு வினாக்களோட நிகழ்ச்சி வந்து வந்திருக்கோம்.
1: கண்டிப்பாக
0: இந்த நிகழ்ச்சியை நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்
1: புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-81-10-25 மற்ற நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-31 மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களில் கொஞ்சம் தருமபுரியில் அங்கங்கே பரவாயில்ல அந்த சாயந்தர டைம்னு சொல்லல நைட் டைமில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. நேற்று கூட மழை பெய்யும்போது ஒரு காட்சி நம்ம பார்க்க முடியுது. பார்த்திங்கன்னா நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு, அப்பவும் கூட நிறைய பேர் அந்த டூலரில் தார் ரோடில் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு நம்ம பார்க்க முடியும். பட் இதுமாதிரி மழைக்காலங்களில் இருசக்கர வாகனம் போகும்போது ரொம்ப வேகமாக நம்ம போன வச்சது நமக்கு பிரேக் பிடிச்சா நமக்கு கண்ட்ரோல் வராது.
1: ஆமாம்.
0: ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் டூலரில் போகும்போது இல்லை காரில் போகும்போதுமே கொஞ்சம் வேகத்தை குறைச்சி போனீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. அதுவும் டூரில் போகிறவங்க மழை நின்று பிறகு போனால் இன்னும் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும்.
1: நல்லா இருக்கும்
0: அப்படின்றது இனிப்போட ஒரு இனிப்பள்ளி நேயர்கள் வந்துட்டாங்க. இனிப்பள்ளி இனிக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: வணக்கம்
1: ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம்மா. இனிப்பள்ளி இருக்கீங்க, சொல்லுங்கள். ஐயா, இனிப்பள்ளி இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: ஹலோ.
0: சரி, அவருடைய இணைப்பு சரியில்லைப்பா. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. இணைப்பு வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்டை. வணக்கங்க, சொல்லுங்க. சரிங்க, ஓகேங்க. துரை, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? பொதுவாக எல்லாருக்கும் மிக மிக ரொம்ப பிடிச்சமான ஒரு துறை அப்படின்னா சினிமா துறை. சினிமா நல்லது, ரொம்ப சோகமாக தானே இப்போ சினிமா பார்ப்போம், ரொம்ப சந்தோஷமாக தானே இப்போ சினிமா பார்ப்போம். பாடலாம் அப்படி தான், ரொம்ப நமக்கு பிடித்த அந்த நமக்கு எப்படி நமக்கு அந்த மனதிற்கு தகுந்த மாதிரி பாடல் கேட்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது. இது ஒரு தமிழ் திரைப்படங்க, ஒரு படத்தோட பேர் தான் நீங்கள் சொல்லணும்.
2: நாடோடி மன்னன்.
0: இல்லைங்க, அது குறிப்பு ஒன்றும் குடி சொல்லி முடிக்கல. சரி, பரவாயில்லைங்க, நல்லது. வாங்க, இனிப்பள்ளி நீங்கள் அடுத்த நேயர்.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? குறிப்பு சொல்லாமா? இது ஒரு தமிழ் திரைப்படம், 1970 அதாவது வெளிவந்த ஒரு திரைப்படம்.
0: அந்த காலகட்டம் 70, 80 நம்ம 2K கிட்ஸ் சொல்ற ஜென்சி கிட்ஸ் சொல்ற அந்த மாதிரி 70 காலகட்டத்தில் வந்த திரைப்படங்க.
1: ஆமாங்க ஐயா, 70
0: காலகட்டம்.
1: அந்த திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிரபலமானது. அந்த திரைப்படத்தோட பேர் என்னன்னு
0: தான் கேட்கணும். என்ன
3: திரைப்படம்
0: இல்ல, அது என்ன படம் சொல்லுங்க.
3: பாசமலர்,
0: மலர்ந்து மலர்ந்தார். இப்பவும் கூட ரொம்ப அண்ணன் தங்க சென்டிமெண்ட் அந்த பாட்டு வந்து ரிங்டோன் வச்சிருப்போம் பாட்டு படம். அப்புறமா வந்து இன்னொரு மணமகளே மணமகளே வா வலது கால எழுபது கல்யாணம் ஊர்ல கல்யாணம் அந்த மாதிரி போடுவாங்க. அந்த அந்த பாட்டு அதுல இல்லைங்க, சூப்பர். வாராய தோழி சம சூப்பர் படங்க, நல்லா நினைவுபடுத்துறீங்க. அது இல்லைங்க ஐயா. இனிப்படி இன்னைக்கு அடுத்த நேரம் வருக்கு. வணக்கம்
2: ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க. வெளிநாடுகள்ல நம்ம பார்த்த என்ன பாட்டு சொல்லுங்க. என்ன படம்? முத்து என்னங்க பாட்டு? முத்துச்சரம். சார் சொல்லுங்க, சமையல் பாடுங்க. ரொம்ப அற்புதமாக வெளிநாட்டில் அந்த திரைப்படம் தான் முத முதலாக வெளிநாட்டில் நிறைய ஷூட் பண்ண திரைப்படம் தான் உலக சுற்று வாலிபன். அப்படி நம்ம புரட்சி தலைவர் நடித்த படம், எம்ஜிஆர் நடித்த படம், செம படங்க. இனிப்பில் இங்கே அடுத்த நேர் வருக. வணக்கம். சொல்லுங்க கோவிந்தசாமி. ஒரு திரைப்படத்தை பற்றி நாங்கள் கேட்டுட்ருக்கங்க, ஒரு படம், அதோட படத்தோட பேர். சரி, உங்களுக்கான குறிப்பு அப்படின்னா இந்த திரைப்படத்தோட பாடல்கள் எல்லாமே வந்து பஞ்சு அருணாசலம் எழுதிய பாடல்கள். அது திரைக்கதையும் அவர் எழுதினார். தெரியல இருக்கும் பஞ்சு அருணாசலம் அப்படின்றவரு. அவருடைய பாடல்கள் தன் திரைக்கதையை அவர் எழுதினார் இந்த திரைப்படத்திற்கு. தங்கப்பதக்கம் இல்லைங்களே, அது இல்லைங்க. இனிப்பள்ளி நீ அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவங்க.

0: அற்புதமா சொல்றீங்க. சூப்பருங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான சொல்றீங்க. சந்திரசேகர் காட்பாடு நினைக்கிறேன், அன்னக்லி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி நம்ம கேட்டோம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்காக எதுக்காக இந்த திரைப்படத்தை கேட்டோம் அப்படின்னா, இந்த திரைப்படம் வந்து 50 ஆண்டுகள் ஆகிறது. ஸோ அதனை முன்னிட்டு நம்ம இந்த பாடல் வந்து கேட்டோம், திரைப்படத்தை கேட்டோம். பொதுவாக தமிழ் திரைப்பட உலகத்தை வந்து ரெண்டு வே பிரிக்கலாம், நம்ம எப்படி கிமு கிப்புன்னு சொல்லலாம், அந்த மாதிரி அன்னக்கிளைக்கு பின்பு தமிழ் திரையுலகம், அன்னக்கிளைக்கு பின்பு தமிழ் திரையுலகம் அப்படின்னு சொல்லுவான்,
1: இரண்டாக பிரிக்கும்.
0: ஆமாம், ஏன்னா அதுக்கு பிறகு வந்து தமிழ் இசை ரசிகர்கள் ஒரு அளவுகோலாக பார்த்தீங்கன்னா நம்ம இசை இளையராஜா இருக்காரு. அவரோட காலகட்டத்தில் கே வி மகாதேவன், எஸ் எம் எஸ் விஸ்வநாத் போன்ற ஜாம்பவன்கள் இருந்த காலகட்டத்தில் அவர் திரைப்படத்தில் அறிமுகமானார். முத முத திரைப்படம் அவரது அன்னக்கிளி அப்படின்ற திரைப்படம் தான். 50 ஆண்டுகள் ஆயும் கூட இன்னும் கூட அந்த கிராமப்புறங்களில் திருவிழாக்கள், கல்யாணம், காது குத்து, கச்சேரினா அன்னக்கிளியே உன்னை தேடுது அந்த பாட்டை வந்து நம்ம
1: போட்டுருவோம்.
0: பார்த்தீங்களா டனா டனான்னா அந்த மாதிரி பாடலாம், ரொம்ப பிரபலமான பாடு. இப்போ கூட நம்ம ரசிக்கிறோம், 50 ஆண்டுகள் ஆகி கூட ரசிக்கிறோம். இன்னும் இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா முத முதல் அவர் இசையமைக்கிறாரு. இசையமைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்கில் போகும்போதும் 1, 2, 3 அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா மின்சாரம் கட் ஆகிடுச்சான்.
1: ஆமாம்,
0: ஸோ அது ஒரு அபசகுணமாக வந்து நினைப்பாங்க. அவர் அங்கே இருந்தோரத்தை சொன்னாராம் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த இசைஞானி அவருடைய காதில் விழுந்தும் கூட ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணார். ஸோ அதை தாண்டி மறுபடியும் ரெக்கார்டிங் பண்ணுறாங்க. ரெக்கார்டிங் பண்ணும்போதும் ரெக்கார்டிங் பண்ணிட்டு அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளே பார்க்குறாங்க. ப்ளே பண்ணி ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போதும் அதுலேருந்து அந்த இசையோ பாடல வந்து ஒழிக்கவே இல்லை. என்ன அப்படின்னா அந்த ரோலில் வந்து ரெக்கார்டிங் ஆகலையா.
1: ஆமாம்,
0: அது பெரிய அவருக்கு எவ்வளோ சோதனைகள் கடந்து அதுக்கப்புறமா ரெக்கார்டிங் பண்ணி தான் அந்த பாடல் வந்து வெளியே,
1: பல சிக்கல்களுக்கு
0: கடந்து அந்த படத்துக்கு பிறகு நமக்கெல்லாம் தெரியும். இன்றும் கூட கிராமப்புறங்களில் அவருடைய இசை ஒழிக்காத
1: இடமே,
0: டீ கடைகளும் கிடையாது, வீடுகளும் கிடையாது, கல்யாண வீடுகள், கச்சை எதுவுமே இல்லை. ஸோ அவருடைய பாடல்கள் சோகமா இசைநானி பாட்டு போடு, சந்தோஷமா இசைநானி பாடு, லவமா இசைநானி பாட்டை போடு, என்ன என்னமோ குழந்தைங்க அழலே தூங்குதுங்களா அவங்களுக்கு அழகான பாட்டு போடு. ஸோ இவ்வளோ அற்புதமான பாடல்கள் சொந்தக்கார நம்ம இசைநானி இளையராஜா அவங்க திரையுலகில் அடியெடுத்து வைத்து 50 ஆண்டுகள் நிறைவு, அதோடைய நினைவாக கேட்கின்றதுக்காக தான் இந்த பாடல் கிட்டம். சூப்பர், அருமையாக வந்து சொன்னார், வாழ்த்துக்கள். அவருக்காக அந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல பாடலை கேட்போம். அதுக்கு முன்பாக விளம்பர இடைவேளை, அதுக்கடுத்து அதே திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்போம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்,
6: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
7: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
8: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தருமபுரி.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்
1: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
2: ஸ்ரீனி சார், நீங்களா?
1: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
3: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
1: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி.

0: சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
1: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
2: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர், அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.

0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி பெண்ணகரம் மெயின் ரோடு தருமபுரி.
1: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
1: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
0: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
1: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், Mechanical, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, M.E. Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
5: வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட
6: நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
11: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
12: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ்.
11: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
13: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
11: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள்,

0: ₹9,99 மட்டுமே. மேலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?

0: புள்ளி ஏழில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
4: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
3: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
4: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
3: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
5: நாலு மணி 22 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விட தேடும் நாட்கள் நிகழ்ச்சியில் ஒரு திரைப்படத்தை பற்றி நம்ம கேட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் இந்த மழைக்காலங்களில் சூடாக ஒரு காப்பி இல்லை டீ சாப்பிட்டா செம்மையாக இருக்கலாம்.
6: சூப்பர் சூப்பர்.
5: தூக்கலன்னா டீ குடிப்போம். சுவாகத்தில் இருந்தாலையா
6: டீ குடிப்போம்.
5: சந்தோஷமாக இருந்தாலையா
6: டீ குடிப்போம்.
5: ஏதாவது சண்டை போட்டாலையா
6: டீ குடிப்போம்.
5: எழுந்தா
6: டீ குடி,
5: படுத்தா அவ்வளோதான். இந்த இது எதுக்குமே என்ன வேணும், இந்த மாதிரி டீ குடிக்கிறது மட்டுமே இல்லாமல் ஸோ இந்த மாதிரி மழைக்காலங்களில் வந்து கொஞ்சம் சூடாக நமக்கு இந்த சிக்கன் இல்லைன்னா மீன் அப்படி சாப்பிட்டு எல்லாம் ரொம்ப சரம். அதுவும் குறிப்பாக நம்ம பகுதியில் அந்த கல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க.
6: ஆமாம்,
5: அப்படியே மீன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மேலே அந்த மசாலா அப்படியே கொஞ்சம் தடவி அப்படியே கல்லுமலை போட்டு கடகமாகமாகனு அப்படியே வேக வச்சு கொடுத்தாங்கன்னா அது பிச்சு சாப்பிட்றத ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆஹா,
6: மழைக்காலங்கள்ல
5: அது முள்ளு மட்டும்தான் இருக்கும், அப்படி அவனை சேப் அப்படியே கொண்டு வருவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டோடு இருக்கக்கூடியது ஒரு மீன். அதனால மீன் எல்லாமே குழந்தைங்க முதல் பெரியவங்க வந்து
6: விரும்பி சாப்பிடுவாங்க,
5: ஏன்னா எந்த சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய லீடு யாங் கொடுக்குறோம் அப்படின்னா
6: மீனை பற்றி தான்
5: கேட்க போகிறோம். அவங்களாம் நேர்கள் பாதி குறிப்பு நம்ம கொடுத்துருமே தான் ஒரு மீன் வகையை பற்றி தான் குறிக்க போகிறோம். இனிப்பில் இன்னைக்குடைய நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
7: அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் கூறுவது மலையினொரு கண்ணப்ப நாகர், கண்ணாடிக்கார தங்கராஜ்.
5: கண்ணாடிக்கார தங்கராஜ், கண்ணா என்ன கடை வச்சிருக்கீங்களா? அப்படி கண்ணாடி கடை ஏதாவது
6: இது ஒரு சமீபத்தில் கண்டறியப்பட்ட ஒரு மீன் வகை. ஆமாங்கய்யா. அதே போல அது நல்ல தண்ணியில தான் வாழக்கூடியவை.
5: குளங்கள், ஆறுகள், ஏரிகள் அந்த மாதிரி வகையான இடங்கள்ல வளரக்கூடிய மீன்கள் வந்து நன்னீர்ல வளரக்கூடிய மீன் சொல்லுவோம். நம்ம கடல்ல இருக்கிற மீனை கொண்டு வந்து நன்னீர்ல போட்டா வளராது, நன்னீர்ல கொண்டு போய் கடல்ல போட்டாலும் வளராது. சோ அதாவது எங்கெங்க இருக்குமோ அது அங்கங்கிறது தான் அழகா வளருங்க, சரியா? சோ வந்து நன்னீர்ல வளரக்கூடிய ஒரு மீன் வகை.
6: இந்த மீன் வந்து கருப்பு நிறத்திலும் பழுப்பு நிறத்திலும் காணக்கூடியவை. என்னோட மீன் பேர் என்னன்னு தான்
7: கேக்குறேங்க. நன்றி.
5: சரிங்க, வாங்க. நன்றி. இனி பிள்ளை கூட அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
8: மாலை இனி வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்க.
8: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சால்பட்டி கோபால். முன்ன கேள்வி அறிமறிச்சு ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடலாம்னு பார்த்தேன்.
5: வர வேண்டியது என்னங்க, நான் எதிர்பார்த்து கிடந்தேங்க.
8: சாமல்பட்டி
5: கோபாலா? சரி சரிங்க. நம்ம அந்த பக்கம் நிறைய இதெல்லாம் கிடைக்கும். தென்பனி ஆறு இருக்கிறது. சரிங்க ஐயா, மீன் வகையை பத்தி நான் கேக்குறேங்க, உங்களுக்கு குறிப்பு கொடுக்கட்டுமா? சரிங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த கர்நாடகா மாநிலம் காவிரி நீர் ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய சிவசமுத்திர அப்படின்னு ஒரு அணை இருக்கு, அந்த அணையெல்லாம் கண்டறிக்கப்பட்டது ஒரு வகையான மீன் அந்த பகுதியில். செம்மீன் இல்லைங்க, செம்மீன் இல்லைங்க. இணைப்பில் இனி அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யாருங்க பேசுறீங்க?
9: நல்ல மில்லி ஒன்றே நார்த்தமுத்து.
5: சரிங்க முத்து, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
9: கொடுங்க ஐயா.
6: ஐயா, இந்த மீன் வந்து ஒரு அடி தான் நீளம் உடையது. இந்த மீனினுடைய நீளம் ஒரு அடி தான்.
5: கிலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ
9: இருக்கும்.
5: ஆமாம் ஆமாம், சமீபத்தில் நம்ம கர்நாடகா மாநிலம் இருக்குது இல்லைங்களா?
6: பெங்களூர்னு சொல்லிட்டாரு.
5: சிவசமுத்திர நதி படிக்கன்னு சொல்லி இருக்கு, ஒரு டேம் இருக்கு, காவிரி ஆற்றுப்படி. நமக்கு எல்லாம் தெரியும் குடகமலையில் உற்பத்தியான நேரம் அப்படியே காவேரி ஒகேனக்கல் மேட்டூர் அப்படியே இது வந்து போதும் இல்லைங்களா? இப்போ சமயத்தில் இந்த வகையை சார்ந்த ஒரு வகை மீன் கூட 2022 மேட்டூர் அணையில் வந்து புது வகையான மீன் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த ஃபேமிலி வகையை சார்ந்ததாக இது. இப்போ நமக்குலாம் ஒரு குறிப்பு இருக்குது, என்னங்க புது மீன் புதுசாக கண்டுபிடிச்சா? இல்லை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மீன் வகைகள், அதை நம்ம வந்து நார்மல் மீன் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் அது ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி வகை.

0: சார்ந்த மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிப்பாங்க.
1: சார் வாய்ப்பு
0: சரி வாங்க வாங்க நல்லதுங்க. இனிப்பில் இனி மாத்தினே வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. இனிப்பில் இருக்கீங்க. சரி இனிப்பில் வந்து விடுபட்டாங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடைத்தேடி வினாக்கள் நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500-84820.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மலைகள் வழங்கிய விடத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதரவு தள்ளுபடி.
13: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
14: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
13: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: आरके जी नहीं।
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
7: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே. வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
12: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடைத்தேடு வினாக்கள். நமக்கு சாப்பிட்றது யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு
13: அது மீன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாரும்.

0: ஆமாம், மீன் வந்து மீன் குழம்பவும் பிடிக்கும், ஃப்ரை பண்ணதாகவும் பிடிக்கும். அப்புறம் என்ன வேறு என்ன பண்ணுவாங்க
1: சார்? அதுதான்
0: சில்லி சில்லி மீன் சொல்லுவாங்களே, அதுவும் நம்ம எங்கேயோ எவ்வளோ மீன் சாப்பிடுங்க, ஆனால் அந்த ஒகேனக்கல் சாப்பிடுமா, அது மசாலா அப்படியே அம்மிக்கல்ல ஆட்டி குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி சோறு ஆக்கி கொடுத்தாங்கன்னா, அப்படியே அந்த உக்காந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டோன்னா வர மாறிங்க, அது வேற மாதிரி ஃபீலாக இருக்கு நமக்கு.
1: பல முறை போயிருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டும் சரி அந்த இடமும் சரி. சார், ஒரு மீன் வகையை பற்றி குறிப்பு நம்ம கேட்டுருக்கோம். இனிப்பில் வந்து இணையக்கூடிய நேர் யார், கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. இப்போ வணக்கங்க
2: இருவருக்கும். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா இலத்தகிரி அண்ணா நகரில் இருந்து கட்டிட பொறியாளர் சுரேஷ் பாபு.
0: சரிங்க சுரேஷ் பாபு, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: பதில் சொல்றேன் பாருங்க.
0: சொல்லுங்க. சூப்பருங்க.
2: லாபியோ காகே.
0: என்னங்க?
2: லாபியோ காகே.
0: லாபியோ காகே, அது என்ன அப்படின்னா, அந்த லாபியோ ரோகிட்டோ அல்லது ரோகோ இனத்தை சார்ந்த ஒரு வகை மீன் வகை தான் அது. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வகை. நான் இப்போ சொன்னது 2026, இப்போ இந்த வருஷம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், இல்லை நீங்கள் சொன்னது லாபியோ ரோகிட்டோ வகை, ரோகோ இன சார்ந்த மீன் வகை அது. இதுவும் அந்த வகை சார்ந்தது தான். இப்போ புதிய மீன் ஒன்று உங்களுக்கு சரியாக உங்களுக்கு இன்னும் ஒரு குறிப்பு அப்படின்னு, காகத்தின் நிறத்தை போல இருக்கும் அல்லது கருப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மீன் இது.
2: அதான்.
0: சரி வாங்க, பரவாயில்ல, நல்லதுங்க. இனிப்பில் இனிமேல் வருக. வணக்கம்.
3: அதாவது
1: இந்த மீன் வகை வந்து இரண்டு அமைப்புகள் வெளியிடப்பட்டது, இதனோட பேரை.
0: ஆமா
3: ஐயா, இது வந்து காட் மீனும்.
0: என்னங்க? கரெக்டா என்ன சொல்ல வரீங்க? கரெக்டா,
3: காட் காட் மீனும் ஒரு பேர் இருக்கு.
0: கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு வகையான மீன் இது. வந்து 2019 முதல் 2022 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதிரிகள் மட்டுமே கண்டறியப்பட்டது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, காவிரி ஆற்றுப்படையின்னு சொல்லக்கூடிய அந்த குடுகமலையில் ஆரம்பித்து நம்ம மேட்டூர் டேமா, ஸோ அந்த சைடுலாம் நம்ம பார்க்கக்கூடிய மீன் முழுக்க முழுக்க கருப்பாக இருக்கும். அதனால தான் இது காக்கா. கிராமப்புறங்களில் அந்த லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லுவாங்களே, அந்த வட்டார வழக்கில் காக்கா மீன், காக்கா மீன் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு கருப்பாக இருக்கும், அதில் பழுப்பு
3: இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர். இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் இது வந்து இந்த ஐசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய NBFCR சொல்லக்கூடிய கொச்சி தேச மீன் மரபணு வள அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அங்கே ஆராய்ச்சி செஞ்சு தான் அந்த பேரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. சரி, எப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் உடல் அமைப்பு ஆய்வுக்கு உட்பட்டு தான் மீனினம் புதிய மீனினம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியமாக இருக்கும்.
3: ஆமாம்,
0: எல்லா மீனும் சாப்பிட்லாம், மீனாவே சாப்பிட்லாம் தானே. சரி, என்ன பால்
3: கேட்க
0: வித்தியாசமா இருக்க, ஒருவேளை இது வந்து சாப்பிடக்கூடாதோ அப்படின்னு
1: நினைச்சீங்களா? இது வந்து மீன் உண்ணக்கூடிய உணவு.
0: மீன் எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம் நாங்களாம், சுட்டு கூட சாப்பிடுவோம். சுட்டு சாப்பிடுறீங்களே நீங்க? நாங்க கிராமங்கள்ல அந்த என்ன பாட்டு சொல்லலாம் சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: ஐயா, இந்த மீன் பத்தி கேட்டதுனால கரும்பு வில் படத்துல இருந்து,
0: கரும்
3: மீன் கோடி தேரில் கரும்பு வில் படத்துல இருந்து.
0: கரும்பு வில் யார் நடிச்சதுங்க? அது
3: அவங்க
0: உங்க
1: பேர் சொல்லுங்க.
3: மதுரையில இருந்து புஷ்பலதா.
0: புஷ்பலதாமா, அவங்க அருமையாக சொல்லிக்கிறாங்க. மீன் காகி மீன் அப்படின்றதான் அருமையானது. இது இந்த மீன் வகை வந்து ஆல்ரெடி பழங்காலத்தை தொட்டு நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம். அது என்னென்னா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, புது இனங்கள் நிறைய மனு இனங்கள் நிறைய, இந்த பறவைகள் ஊர்வன பரப்பெல்லாம் நிறைய வகையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதே ஒன் ஆஃப் த ஒரு வகை மீன் தான் இது. நன்னீரில் மட்டும்தான் வாழக்கூடிய மீன்,
1: உப்புத்தண்ணியில் வளராது.
0: அடுத்தது கருப்பாக இருக்கும், அதனால் இது வந்து காக்கா மீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வகையை சார்ந்தது வந்து லாபியோ ரோகிட்டோ, அந்த ரோகுனம் பார்த்துருக்கீங்களா? ரோகு கட்லா ரோகு, நம்ம கிராமங்கள் அதிகமாக நம்ம பகுதியில் அதை நம்ம கட்லா
1: ரோகு
0: ரோகு தான் அதிகமாக நம்ம

0: ஜிலேபி
1: விடுவோம்.
0: இந்த மாதிரி
1: ஜிலேபி
0: மீன்கள் தான் வந்து இங்க.
1: அது சைஸ் பெருசாக இருக்கும், ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால நல்லா நமக்கு சாப்பிட்றதுக்கு. மீன் கூட மேக்ஸிமம் ஒரு சில பேர் மீன் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, மீன்லாம் ரொம்ப பழைய மீனை தான் சூப்பராக இருக்கணுவாங்க. பழைய குழம்பு நைட்டு மீன் குழம்பு வச்சுட்டு சட்டில் அப்படியே காலையில் அந்த சோறை சூடாக செஞ்சு அந்த பழைய மீன் குழம்பு சாப்பிட்டு அடரா அருமையாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதான் நாங்கள் கேட்கணும் ஆசைப்பட்டோம். காகே மீன் அதுதான் வந்து சரியானது. சமீபத்தில் ஒரு தேசிய ஜார்னல்ஸ் சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில் வந்து வெளியிடப்பட்ட ஒரு செய்தி மீன்களை பற்றி, அதை தான் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமாக சொன்ன அந்த நேயருக்காக ஒரு பாடல் கேட்போம். அதே பாடல் கரும்பு வில்லு என்ற திரைப்படத்துக்காக.

0: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
6: அப்பா,
5: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திர கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திர கல்வி நிறுவனங்கள்.
10: உங்க பொண்ண காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
11: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி. இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
10: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்க பதக்கமும், பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
11: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நலம்பள்ளி. போன் 9944532060.
12: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
13: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
14: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
13: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
15: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
16: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
15: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
16: பர்னிச்சருக்கு
15: மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
17: நான்கு மணி 45 நிமிடம், தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடைத்தேடு வினாக்கள். நம்ம இந்த பாடலுக்கு முன்பாக ஒரு மீன் வகையை பற்றி கேட்டோம்.
18: அற்புதமாக நீங்களும் சொன்னீங்க.
17: இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே சம்மர் ஹாலிடேல இருக்கோம்.
18: ஆமாம்,
17: விடுமுறையில் இருக்கோம். எல்லாருமே வந்து கோடை விடுமுறையில் இருக்கோம். நிறைய பேருக்கு பொதுவாக நமக்கு பாரத பிரதமரை கூட சொன்னாங்க, உலகத்தில் இந்தியாவில் பார்க்கக்கூடிய நிறங்கள் நிறைய இருக்குது, வெளிநாடு பயணத்தை நம்ம தவிர்ப்போம், இந்தியாவில் நிறைய இடத்துல சுற்றி பார்ப்போம்.
18: கண்டிப்பாக.
17: எவ்வளோ இந்த வெளிநாட்டிற்கு இணையான இடங்கள், ஸ்காட்லாந்தாக இருக்கட்டும், என்ன சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், அதை தாண்டி அமெரிக்கா, ஐரோப்பா, இங்கிலாந்து, இப்படி பல்வேறு வகையான நாடுகளுக்கு இணையான, மாலத்தீவுக்கு இருக்கட்டும், இப்படி பல்வேறு இதற்கு பொதுவாக குறிப்பாக நம்ம சொன்ன இந்த லட்சத்தீவு பதிவு நம்ம பிரதமர் அவங்க போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. அங்கே போகும்போது அந்த பிரமிப்பாக இருந்துச்சு. நம்ம மாலத்தீவில் என்ன அழகாக நம்ம கடற்கரை பார்ப்போம், ஸோ அந்த மாதிரி இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை தாண்டி காஷ்மீர் இருக்கட்டும், இல்லை அருணாச்சல பிரதேசம், இப்படி எவ்வளோ உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அழகும் இங்கே இருக்குது,
18: இந்தியாவில் இருக்குது.
17: ஆமாம், இருக்குது. சமவெளி பிரதேசங்கள் இருக்கட்டும், பனிப்படர்ந்த பிரதேசங்கள், உயரமான மலைகள், குகைகள், கோவில்கள், ஆறுகள், கடல்கள், இப்படி என்னென்ற அழகு கொண்ட ஒரு பிரமிப்பு வைக்க பாரத
18: இந்தியாவில் இருக்கும் வளங்களே
17: எதுவுமே இல்லை. உலகத்தில் இல்லாத வளங்கள் கூட இந்தியாவில்
18: இருக்குது.
17: உலகத்தில் பார்க்க முடியாத இடங்கள் நம்ம இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது டூர் போகணும், இல்லை செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நிறைய விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுப்போம். அதுதாக ஒரு மாநிலத்தை பற்றி தான்
18: கேட்க போகிறோம்.
17: ஏன்னா நம்முடைய கலாச்சார பண்பாடு விளிமயங்கள் ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இதுவும் ஒன்று. இன்றளவும் கூட தன்னுடைய பழமையான பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காத ஒரு மாநிலத்தை பற்றி தான்.
18: அதே போல்

0: இயற்கை, இயற்கை அழகம்,
1: ஆமாம்
0: இயற்கை விவசாயம்,
1: ஆமாம்
0: மக்கள் வந்து அதாவது சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை பற்றி
1: அவ்வளோ
0: தான்.
1: இயற்கை, அவ்வளோ அற்புதமான இயற்கை வளங்கள், மலைகளாக இருக்கட்டும், அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்களாக இருக்கட்டும், ஸோ அவ்வளோ இயற்கை இருந்தக்கூடிய, அதுவும் அந்த மாநிலத்திற்குரிய ஒரு ஹார்க்கிட் மலர் அப்படின்னு, அந்த மலர்லாம் அவ்வளோ அட்டகாசமான விஷயங்கள் நிறைந்த ஹார்க்கிட் மலரில் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம் நிறைந்த ஒரு மாநிலத்தை பற்றி தான் நம்ம
0: ஆமாம்,
1: குறிப்புகள் வந்து கொடுக்க போகிறோம். நேர்கள் இணைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லா குறிப்பும் கொடுத்துருவோம்,
0: சொல்லியாச்சு.
1: வந்தால் என்ன குறிப்பு கொடுக்குறதுன்னு தெரியல. பதிலை சொல்லுங்கள், பதிலை சொல்லுங்கள் அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 043 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றும் எனக்கு 94 86 81 10 25 எண்ணில் அறிமுக நேர்களும்,
0: மற்ற நேயர்களாக இருந்தால் 043 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31, மற்றொரு இணைப்பு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைக்க.
1: அழைத்து உங்களுக்கான குறிப்புகள் கேட்கலாம். குறிப்புகள் கொடுக்கறதுக்கு நானும் பார்த்தசாரதியும் தயாராக இருக்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய நதிகள் சூழ்ந்த ஒரு பகுதி பார்த்திங்கன்னா, நமக்கு சமதள பகுதியில் நதிகள் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய கலாச்சார பண்பாடு வாழ்க்கை முறை வந்து இருக்கக்கூடியது.
0: வேற வேறா இருக்கும்.
1: ஆமாம், நதிகள் வந்து கலாச்சார அல்லது வாழ்க்கையோட வேறு முறை. எங்கெல்லாம் நதிகள் ஓடுது, நம்ம இப்போ குறிப்பாக நம்ம சொல்லணும்னா தருமபுரி நகர் பார்த்திங்கன்னா சனத்குமாரா நதி
0: ஆமாம்,
1: அப்படிங்கிற நதியின் கீழ் நம்ம தான் அந்த பக்கம் தான் அமைந்துள்ளது. அது வந்து மத்தல் மலை உருவாகி அப்படியே போய் நம்ம தென்பெண்ணை ஆற்றுல வந்து கலக்குது. நம்ம கூட இணைப்பு நம்மோடு கலக்கிறது ஒரு நேயர் வந்துட்டார். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம். எல்லாரும் ரங்கசாமிங்க ஐயா.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் பார்சதி கொடுக்குறாரு பாருங்க.
0: ஐயா உங்களுக்கு
2: பதில் சொல்றேங்க ஐயா, நீ குறிப்பு சொல்லிட்டீங்க.
1: நான் சொல்ல பார்த்தாரு, எல்லா குறிப்பும் கொடுத்துட்டோம், இனி பதிலாக வருவாங்க. சொல்லுங்க.
2: அருணாச்சல பிரதேசம்.
1: அச்சா, என்னங்க இதுக்குள்ள ஆசைப்பட்டீங்களே நீங்க, இந்த மாநிலம் இல்லைங்க அருணாச்சல பிரதேசம் இல்லைங்களே.
2: சரிங்க ஐயா,
1: சரிங்க,
2: நன்றிங்க.
1: வாங்க வாங்க, பரவாயில்லைங்க. அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லுங்க, பட் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்
0: இருக்கலாம்.
1: தான் கேட்குறோம். நம்ம இவர் வந்து ஒரு லீட் பிரைஸ் கொடுத்துட்டு போயிட்டார், அற்புதமான இது ஐயா கொடுத்த மாதிரி. வணக்கம் அடுத்த நேயர்.
3: சார் வணக்கம்.
1: சொல்லுங்க வாங்க
3: சார், உங்களுக்கு வணக்கம் சார்.
0: ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சார் போச்சம்பள்ளியிலேருந்து பிரகாஷம் சார்.
0: ஐயா மறுபடியும் சொல்லுங்கள்.
1: போச்சம்பள்ளி பிரகாஷம், பிரகாஷம், பிரகாஷம் அப்படிதானே
0: ஐயா? குறிப்புகள் சொல்லாமல் இல்லை விடைய சொல்கிறீங்களா?
3: சார் விடையோடு வந்துட்டேங்க சார்.
1: ஆ சொல்லுங்கள்
3: சார். நம்ம அழகான நம்ம தமிழ்நாடுங்க சார்.
1: தமிழ்நாடு இல்லைங்க, இது வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ங்க.
3: சரிங்க சார், சரிங்க.
1: சரி வாங்க, நல்லதுங்க. நம்ம தமிழ்நாடு அப்படி தான், மூன்று பக்கங்கள் நமக்கு. எத்தனை பக்கங்கள் கடலால் சூழப்பட்டது திடீர்னு கேட்டால் என்ன சொல்லுறது?
0: மூன்று பக்கங்களும் கடலால்
1: சூழப்பட்டது இந்தியா, சரிங்களா?
0: இந்தியாவும்
1: தமிழ்நாடு எத்தனை பக்கங்கள் சூழப்பட்டது என்று கேட்டால் திடீர்னு கேட்டால் என்னத்த சொல்லியதுன்னு தெரியல. நாங்கள் அடுத்து சொல்லுவோம். வணக்கம், அடுத்த நேரம் யாருங்க?
3: பெருமாள்.
1: சொல்லுங்க பெருமாள் ஐயா, உங்களுக்கு அந்த குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: இந்த மாநிலத்தின் தலைநகரம் காங்டாக்கா.
1: என்னங்க
3: காங்டாக்கா? இந்த மாநிலத்தின் தலைநகரம்,
1: மாநிலத்தோட தலைநகரம் என்னன்னு கேக்குறீங்க அப்படிங்களே? சூப்பருங்க பெருமாள், அற்புதமா வந்து பதில் சொல்றீங்க. காங்டாங், அதுதான் அதோட. இது ஏன் கேட்டேன், ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்ப நாங்க ஏன் கேட்டிருக்கோம் இதை பத்தி? ஐம்பதாவது
0: ஆண்டு விழாவை
1: கொண்டாடிய மாநிலம், கிட்டத்தட்ட 1975 ஆண்டு. இது வந்து என்ன பண்ண, இது இந்த மாநிலத்தை எப்படி திரும்ப சொல்லுவாங்க, அதாவது சிக்னிக் அப்படின்னு, அதாவது கோழியோட இதுன்னு சொல்லுவாங்க, கழுத்து பயன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட பகுதியும் வடகிழக்கு மாநிலமும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, சின்னதாக ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா கோழியோட தலை மாதிரி இருக்கும்.
0: ஆமாங்க ஐயா,
1: அதுதான் வந்து சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க, கோழி அந்த தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது அந்த வழியை தான் நம்ம வந்து போயிடணும் வடகிழக்கு மாநிலங்கள்லாம். ஸோ அது சமீபத்தில் தான் வந்து 1975
0: முதல் முதலில் 22வது மாநிலமாக சிக்கிம் வந்து நம்ம இந்தியாவில் முழுமையாக இணைத்து கொண்டது. அதன் அடிப்படையில் தான் இப்போ கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அதனோட மாநிலங்களாக கொண்டாடப்பட்டு இம்மாதம் தான் கொண்டாடப்பட்டது.
1: ஆமாம், ஏன்னா அது 1975 உருவாக்கப்பட்டது, மே மாதம் 16ஆம் தேதி. ஸோ இந்த மே 16ஆம் தேதி, இந்த வருஷம் மே 16, 50 ஆண்டுகள் நிறைவடைந்தது.
0: கிட்டத்தட்ட 10 நாட்களாக இந்த விழா கொண்டாடப்படுதான். இந்த விழாக்கள் வந்து சர்வதேச கலாச்சார நிகழ்வுகள், அப்புறம் பட்டாம்பூச்சி, அந்த அந்த பட்டர்தான் என்ற போட்டிகள்லாம் நடக்குமா சார்?

0: அந்த இடத்துல அன்னைக்கு அந்த திருவிழாக்கில் இந்த கொண்டாடப்படும் விழாக்களில் வந்து இந்த மாதிரி போட்டிகள்லாம் வந்து நடைபெற்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
1: நம்முடைய கிழக்கின் சொர்க்கம் சிக்கிம் அப்படின்னு நம்ம வாரத பிரதமர் அவங்க வந்து அது அந்த மாநிலத்தை வந்து புகழ்ந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க பெருமாள்.
2: இட்லி கடையிலிருந்து ஒரு பாட்டு கொடுங்க.
1: இட்லி கடை மாரிங்களா? நீங்க தான் கடை வச்சிருக்கீங்களா? சரிங்க சரிங்க. நம்ம இட்லி கடையிலும் கேட்டிருக்காரு. நம்ம வாழ்த்துக்கலையா, அவன் நல்ல ஒரு பாடல் கேட்போம். ஸோ அதுக்கு முன்பாக அதுக்கு ஒரு சிறிய விளம்பரம் 102.5 தர்ம் ஏற்காடு 103.7 தொடர்ந்து பயணிப்போம்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: ஆர்கேஜி நெய்.
1: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்,

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு.

0: விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்திருக்கோம். நிகழ்ச்சியில முதல் என்ன வேணாம் கேட்டோம்,
2: அன்னக்கிளி உன்னை தேடுது என்ற திரைப்படத்தை பத்தி.
1: அன்னக்கிளி இந்த படத்தை சூப்பரா சமய படங்களோட பார் சார், பயங்கர ஒரு சிங்கர்
2: அளவுக்கு இல்ல.
1: என்னால நான் பார்த்த பார்த்து நாலு பேர் ரேடியோல ஆப் பண்ணிட்டு போயிட்டு. சரி, நிகழ்ச்சியோட முதல் கேள்வி அன்னக்கிளி திரைப்படம் கேட்டோம். சோ ரெண்டாவதா
2: அதான் சுவையான மீன் வகை கேட்டோம்,
1: காக்கை மீன் அப்படின்னு கேட்கும் இல்ல, கக்கா மீன் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவதாக
2: 50 ஆண்டுகளை நிறைவு செய்த ஒரு சிக்கிம் மாநிலத்தை பத்தி கேட்டோம்.
1: சரிங்க, மூணு விழாக்கள் சூப்பர் பதில் சொன்னாங்க. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்து தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 விடைத்திறனாக்கள் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை உங்கள் அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து,
2: ஜே பார்த்தசாரதி.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
4: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் பாண்டியதுரை எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் மனோ சொர்ணலதா குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: The Kaveri Engineering College Autonomous
3: Biomedical Civil and Computer Science Engineering Electrical and Electronics Engineering Electronics and Communication Engineering Mechanical Engineering BTech Artificial Intelligence and Data Science Information Technology Chemical Engineering and Agricultural Engineering PhD Electrical and Electronics Engineering MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College Autonomous Mecheri Salem. Call 9524936156.
4: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் உத்தமராசா எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

0: ஹே தெரியுமா, நேற்று சுந்தர் சூயிசைட் அட்டம் பண்ணிட்டான்.
1: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
0: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
2: கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
0: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், வாருங்கள் எங்களிடம்.
2: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
8: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: சரி சரி, நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
13: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
12: நீங்க எங்க படிச்சீங்க?
14: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
15: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடிட்டட், NBA அக்ரிடிட்டட், Apple ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
16: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
17: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
16: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
18: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல் நிகழ்ச்சி.

இடம்பெறும் அடுத்த பாடல் எங்க ஊர் பாட்டுக்காரன் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் மனோ சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜெயன் மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில் தருமபுரி.
6: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, பிபிடி, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
7: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
8: ஸ்ரீனி சார், நீங்களா?
7: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
9: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
7: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த விரைட்டேன்.
10: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500 8482.

0: வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
1: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
6: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
7: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகாப்பாடி, சேலம்.
8: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
9: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
10: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

0: அனில் பாஸ்தாவின் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் பம்ப்
3: மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. Visit Stervit.in.
0: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மாலைத்தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மென்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிடல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலைத்தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் ராசா மகன் எனும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: காப்பிரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட் JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் அதிசய பிறவி எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பிரேசோடனின் வரிகளில் மலேசி வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: அனில் பாஸ்தாவின் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மாலித்தெண்டல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ

0: சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
5: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் நா காமராசனின் வரிகளில் KJ யேசுதாஸ், KH சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் நிறைவு பாடல் எங்க தம்பி எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் புலமின் வரிகளில் மனோ மின்மினி குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கப் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: அனில் பாஸ்தாவின் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
4: வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தினம் ஒரு திருக்கோயில். இன்றைய தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில நாம தரிசிக்க இருக்கக்கூடிய தெய்வம் மன நிம்மதி அருளும் கடம்பாடி திருவகதீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பழம் பெருமை வாய்ந்த கிராமம் கடம்பாடி. சரித்திர புகழ்பெற்ற மாமல்லபுரத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் பல்லவர் காலத்தைச் சேர்ந்த மனோன்மணி உடனுறை திருவகதீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இதனுடைய தல வரலாறு, கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டதாக தெரிகிறது. பிற்காலத்தில் வழிபாடுகள் குறைந்து பொலிவை இழந்த இத்தலம் நாளடைவில் பூமிக்கிடையில் புதைந்து போனது. கோவில் இருந்த பகுதியில் சில கற்கள் மட்டுமே ஆங்காங்கு இருந்துள்ளது. 2013ஆம் ஆண்டில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சிவன் கோயிலை மீட்டெடுத்து புனரமைக்க முடிவு செய்தனர். அதன்படி திருப்பணிகளுக்காக கோவில் வளாகத்தை தோண்டிய போது பூமிக்கடியில் 2 உயரமுள்ள சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகிய சமய குரவர்களின் சிலைகள் கிடைத்தன. தற்போது பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்த வண்ணம் ஈசனையும் அம்பாளையும் வழிபட்டு செல்லின்

மேற்கு பகுதியில் உள்ள ஒரு சிறிய நுழைவாசல் வழியாக பக்தர்கள் கோவிலுக்கு வருகிறார்கள். மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்ற அமைப்போடு திகழும் இத்தலத்தில் மகா மண்டபத்தின் தொடக்கத்தில் பாலிபீடமும் நந்தியம் பெருமான் சன்னதியும் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தில் உள்ள கருவறையின் வெளிப்புறத்தில் ஒரு புறம் பாள விநாயகர் சன்னதியும் மற்றொரு புறம் பாளமுருகன் சன்னதியும் காணப்படுகின்றன. கருவறையில் ஈசன் திருவகதீஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி லிங்க ரூபமாக கிழக்கு நோக்கி எழுந்தருளி காட்சி தருகிறார். அம்பாள் மனோன்மணி தெற்கு திசை நோக்கி ஒரு தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் சதுர்பூஜ நாயகியாக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார்.

0: இத்தலத்தில் ஐயப்பனுக்கு தனிச்சந்நிதியும் உள்ளது. தைப்பூசம், மகாசிவராத்திரி, பங்குனி மாதத்தில் திருக்கல்யாணம், சித்ரா பௌர்ணமி, ஆருத்ரா தரிசனம், ஆடிப்பூரம், ஐப்பசி அன்னாபிஷேகம், மாத பிரதோஷங்கள் முதலான பல உற்சவங்கள் இத்தலத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்றன. வாழ்க்கையில் தொடர் தோல்விகளை சந்திப்பவர்கள், மன அமைதியை இழந்து தவிப்பவர்கள் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டால் திருவகதீஸ்வரர் தொடர் வெற்றிகளையும் மன நிம்மதியும் வழங்கி அருள்வார் என்பது இன்றளவும் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். தினமும் ஒரு கால பூஜை நடைபெறும். இத்தலமானது காலை 6:30 முதல் இரவு 7:30 வரை பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கிறது. இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குதுன்னா, மாமல்லபுரம் கல்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கத்தில், மாமல்லபுரத்தில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும், கல்பாக்கத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் கடம்பாடி அமைந்துள்ளது.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். Prime Minister Narendra Modi held restricted and delegation-level talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre in Oslo today. The two leaders agreed to elevate India-Norway relations to a green strategic partnership, marking a significant milestone in enhancing cooperation in the fields of clean energy, blue economy and green transition. During the talks, the leaders reviewed the entire spectrum of bilateral relations and agreed to further strengthen cooperation in several areas. In a joint press statement, Prime Minister Modi said the India-EFTA Trade and Economic Partnership Agreement serves as a blueprint for shared progress and prosperity.
4: भारत और यूरोप अपने संबंधों के एक नए स्वर्णिम युग में प्रवेश कर रहे हैं. पिछले वर्ष भारत और यूरोपियन फ्री ट्रेड एसोसिएशन के एक ऐतिहासिक ट्रेड एंड इकोनॉमिक पार्टनरशिप एग्रीमेंट लागू किया. यह एग्रीमेंट भारत और नॉर्वे के बीच शेयर्ड प्रोग्रेस और प्रॉस्पेरिटी सुनिश्चित करने का ब्लूप्रिंट है. इस एग्रीमेंट में अगले 15 वर्ष में भारत में 100 बिलियन डॉलर इन्वेस्टमेंट और 1 मिलियन जॉब्स क्रिएट करने का लक्ष्य है.
3: The Prime Minister also welcomed Norway's decision to join the Indo-Pacific Oceans Initiative. Prime Minister Gahr Støre conveyed strong support for India's and the global fight against terrorism. The leaders also agreed to enhance cooperation in multilateral fora. Mr. Modi reached Norway this afternoon after concluding his visit to Sweden. The Prime Minister said in a social media post that his visit to Sweden was marked by several important outcomes that will add new momentum to bilateral relations. He said the discussions were highly productive, from elevating bilateral ties to a strategic partnership, launching of Joint Innovation Partnership 2.0 and the India-Sweden Technology and Artificial Intelligence Corridor. Our correspondent covering the Prime Minister's reports that a defining moment of the visit was the conferment of the Royal Order of the Polar Star upon the Prime Minister, Sweden's highest honour for foreign heads of government. From Norway, Prime Minister will visit Italy as part of his five-nation tour to

மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:10. இனி கேட்கலாம் பாட்டுத்தான் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பார்த்தாலே பரவசம் என்ற திரைப்படத்திலிருந்து

அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 6:18. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டுத்தான் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நந்தா என்ற திரைப்படத்திலிருந்து

0: మేచేరి ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: స్ట్రోక్ హెడ్ ఇంజరీ స్పైన్ ఇంజరీ మూలే మற்றும் முதுகெலும்பு கட்டிகள் முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா விம்ஸ் தான் சரியான வழி இப்போ நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில் நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி சேலம்
3: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸா அடைமன்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் L&T எஜுடெக் குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சங்ககிரி மெயின் ரோட் சேலம் கவுன்சிலிங் கோட் 2648 கால் 9500509984
4: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं
5: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த கல்வி கட்டணம் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ் அயோத்தியா பட்டினம் சேலம்
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர் யோகா கராத்தே செஸ் புளூட் வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம் அட்மிஷன் நடைபெறுகிறது
7: என்ன
8: சொல்றீங்க புரியலையே
7: இல்ல தம்பி இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான் உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன் அதான் இந்தாங்க டீ குடிங்க
8: என்னமோ சொல்றீங்க சரி குடுங்க
7: எப்படி
8: நல்லா இருக்கு நல்லா இருக்கு
7: சரி தம்பி நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்
8: என்ன விஷயம்னா
7: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க
8: ஆமா ஏன் அப்படி கேக்குறீங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ
7: என்ன தம்பி யோசிக்கிறீங்க சொல்றத கவனிங்க
8: அண்ணா சொல்லுங்கண்ணா பதறது இல்ல
7: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம் 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம் பார்த்து போங்க
8: ஹோபா இதான் விஷயமா அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது நான் வரேன்
7: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க வடையும் போட்டு வச்சிடுறேன்
8: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே
9: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் BCOM BCOM CA BCA BBA MCOM MSc மைக்ரோபயாலஜி BEd அண்ட் MEd நிறைய கோர்சஸ் இருக்கு
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது
9: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156
10: தீராத இடுப்பு வலி கை கால் வலி முதுகு வலியா அட இனி கவலையை விடுங்க நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி
11: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்
12: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
13: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
14: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
15: அனில் சோயா சங்க்ஸ்
16: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம் ஆனா அப்பா அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க சின்ன வடுல குறைந்த வலி விரைவான ரெக்கவரி டைம் அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு
17: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்
18: அறிவியலின் துல்லியம் அக்கறையின் கரம்

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
1: இதுவரை பாட்டுத்தான் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
0: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். ஏற்பாடு ஆயிடுச்சு.
4: எதுக்கு?
3: குட்டியோட ஃபீஸுக்கு.
4: காட்டு.
3: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
4: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
3: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்க. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார்.

0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும் எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிம கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் 100க்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயனுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய

0: அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 தேதியும், இரண்டாவது போட்டி 27 தேதியும், மூன்றாவது போட்டி 29 தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 தேதியும் பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21 தேதி தொடங்கி 27 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
3: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
6: ஆர்பிஐ சொல்கிறது
4: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடாமுயற்சிகளாக வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற வேலை இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்க நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, கொச்சியில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 40 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ முடித்தவர்கள், 18 முதல் 23 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான பயிற்சி காலம் ஓராண்டாகும். எழுத்துத் தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி கொச்சின் சிப்ஸ் யாட்.இன் என்ற இணையதள முகவரியில் வருகின்ற 30 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். வேலை காத்திருக்கும் விஷயம் அடுத்த அறிவிப்பாக, நிலக்கரி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பிரிவில் எலக்ட்ரிக்கல்ஸ், சிவில், மெக்கானிக்கல், சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரி, புவியியல் என பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 221 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிடெக் முடித்தவர்கள், 18 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி வாய்ந்த நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 1180 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 11 தேதி. மேலும் இது தொடர்பான தகவல்கள் மற்றும் விவரங்கள் தெரிந்து கொள்ள COAL India.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, துணை இராணுவமான எஸ்எஸ்பியில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான அறிவிப்பாகும். மொத்தம் 404 கான்ஸ்டபிள் பிரிவு இடங்கள் உள்ளன. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் 18 முதல் 25

15 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். தேசிய பல்கலைக்கழக இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் உடல் தகுதி தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவிற்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு ppylysp.co.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கின்ற இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, 6:44 அடுத்த அறிவிப்பாக. மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பினை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. மொத்த காலி பணியிடமாக 45 காலி பணியிடங்கள். நிர்வாக அதிகாரி, உதவி பேராசிரியர், மைனிங் என்ஜினியர், அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், ரிசர்ச் ஆஃபீஸர், மொழிபெயர்ப்பாளர் என பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு அல்லது பி அல்லது பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 12 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கின்ற அந்த இணையதள முகவரி www.upsc.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற 29ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. வேலை காத்திருக்கின்ற அடுத்ததாக, இந்திய இராணுவத்தில் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் பிரிவில் மொத்தம் 15 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ அல்லது எம்எஸ்சி அல்லது எம்சிஏ முடித்தவர்கள் 18 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கின்ற இணையதள முகவரி joinindianavy.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற 1ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். வேலை காத்திருக்கின்ற நிறைவு அறிவிப்பாக, சிஎஸ்ஐஆர் கீழ் செயல்படும் கட்டமைப்பு இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் என பல்வேறு பிரிவில் 64 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்குள் டிப்ளமோ அல்லது பி அல்லது பிடெக் அல்லது எம்எஸ்சி முடித்தவர்கள் 18 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வாக் இன் இன்டர்வியூ முறையில் இதற்கு தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இது சிஎஸ்ஐஆர் எஸ்சிஆர்சி தரமணி சென்னை என்ற இடத்தில் இதற்கான நேர்காணல் நடைபெறும். இதற்கு கடைசி நாள் 21ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு scrc.gov.in என்ற இணைய முறையில் பார்க்கலாம். நிறைவுக்கு வருகிறது. இன்றைய வேலை காத்திருக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பித்து பணிவைப்பெற தருமபுரி பண்பலை ஏற்கனவே 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. 6:45 இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக, தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் அய்யலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் தலா 9 சென்டிமீட்டர் மழையளவும், வையம்பட்டி 7 சென்டிமீட்டர் மழையளவும், பொன்னையார் அணை ஆகிய பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், ஏற்காடு, மஞ்சளாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, திருமங்கலம், குன்னூர், கடவுர், கெடார் மற்றும் ஆகிய பகுதியில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. ஒட்டன்சத்திரம், ஒகேனக்கல், செங்கம், கரியவேல் கோவில் அணை, போடிநாக்கினூர், அனந்தபுரம், இளையாங்குடி, பெரியகுளம், உப்பாறு அணை ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. வால்பாறை தாலுகா அலுவலகம், கோத்தகிரி, கரமக்குடி, மயிலாட்டம், சிவப்பாண்டி, சாம்ராஜ் எஸ்டேட், ஜம்புக்குட்டப்பட்டி, ஆலியார், கீழ்பென்னாத்தூர், குந்தாப்பாளம், டேனிஸ்பேட்டை, பாரூர், கெட்டி, திருவுத்துறைப்பூண்டி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. நெடுங்கல், கொடைக்கானல், மேட்டுப்பாளையம், போடிநாயக்கனூர், கரூர், சந்தியூர், கிருஷ்ணகிரி மாவட்டம், போச்சம்பள்ளி, முண்டியம்பாக்கம், நல்லத்தங்காள் நீர்த்தேக்கம், ஆனைமடவு அணை, சின்கோனா, கரூர் பரமத்திவேலூர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, மதுரை விமான நிலையம், பெருங்கலூர், பழனி, கொடைக்கானல், அரவக்குறிச்சி, திருப்பந்தலால், மூலார், மேட்டூர், கந்தரவக்கோட்டை, கோழியனூர், வட்டமலை நீர்த்தேக்கம், இழுப்பூர், மேட்டுப்பாளையம், மணிமுத்தாறு அணை, வெங்கூர், கொடநாடு, திருமூர்த்தி அணை, ஆலங்குடி, வால்பாறை, கீரனூர் மற்றும் பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலை பொறுத்தவரைக்கும், தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய தமிழகத்தில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிக

0: அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 39 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கரூர் பரமத்தியில் 23.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக வங்கக்கடல் பகுதிகளான அந்தமான் கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில், தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளிலும், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியிலான கேரளம், கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இப்போ இந்த கூறப்பட்ட இந்த நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானிலை அறிக்கை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உள்ளூர் உலா. உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதல் செய்தியாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பு பதிவு செய்து இலவச பிறப்புச் சான்றிதழை பெறலாம். குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ்களில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். ஓராண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்புச் சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எக்காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ளலாம். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதன் பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழின் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வரும் 26/9/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பெயரை பதிவு செய்து பிறப்பு சான்று பெற ஊராட்சிகளில் கிராம நிர்வாக அலுவலரையும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் துப்புரவு ஆய்வாளர், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சுகாதார ஆய்வாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பிறப்புச் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். பிறப்புச் சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த செய்தியாக, ஒசூர் சிப்காட் ரோட்டரி சங்கம் சார்பாக இலவச செயற்கைக்கால் மற்றும் செயற்கைக்கை முகாம் சேலத்தில் இம்மாதம் கடைசி வாரத்தில் நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயமாகும். முகம் மற்றும் துண்டிக்கப்பட்ட கை கால்கள் தெளிவாக தெரியும் வண்ணம் புகைப்படம், ஆதார் அட்டையின் புகைப்படம் இருபுறமும், பயனாளியின் அலைபேசி எண் ஆகியவற்றை வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 76-03-95-02-50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப வேண்டும். பதிவு செய்த பயனாளிகளுக்கு அவர்களின் அலைபேசியில் கூடுதல் தகவல்கள் வழங்கப்படும். இந்த இலவச முகாம்களில் பங்கு பெற்று பயன்பெறலாம். அடுத்த செய்தியாக, இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11,127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 வயது முதல் 30 வயது வரையும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹400, SC/ST பிரிவினருக்கு ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிகளுக்கு கணினி அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் இம்மாதம் 15ஆம் தேதி. விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினான்கு

0: 4/6/2026 விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in. அடுத்த செய்தியாக, ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை இம்மாதம் 7ஆம் தேதி முதல் இம்மாதம் 29ஆம் தேதி வரை www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப பதிவு செய்து கொள்ளலாம். எனவே மாணவர்கள் பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இக்கல்லூரியில் குறியீட்டு எண் 10/31/022 என்ற எண்ணை பயன்படுத்தி BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM, BSc கணிதம், BSc கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய இக்கல்லூரியில் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம். தொடர்புகளுக்கு 91-76-50-17-76 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 95-66-49-24-22 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இத்தகவலை ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டீர்கள் உள்ளூர் உலா.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: திருநெல்வேலியில நான் திருஞான சம்பந்தரை பத்தி பேசுறேன். பொதுக்கூட்டம் மாதிரி 3 தெரு சந்திக்கிற இடத்த வச்சிருக்காங்க. அப்ப ஏத்தால ஒரு 5000 பேர் கூட்டம். அதுல திருஞான சம்பந்தரை பற்றி மூவரில் முதல்வர், இதுதான் தலைப்பு. மூவரில் முதல்வர்னா முதல் ஆள் திருஞான சம்பந்தர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரு 3 வயசு 3.5 வயசுல ஞானப்பால் சாப்பிட்டாரு. அம்பிகை வந்து பொற்கிண்ணத்துல கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன அடங்கு தெரியுமா? கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னாது. என்ன அப்படின்னு, உலகத்துல எல்லா பிள்ளையும் அழுதுகிட்டு இருக்கப்ப, பால் இல்ல பசியில அழுகிறப்ப, இந்த அம்மா ஏன் திருஞான சம்பந்தருக்கு மாத்திரம் பால் குடிச்சு? எல்லாரும் கொடுக்க வேண்டியதானே. கீழே இருந்து கேக்குறாருங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ நம்ம பேச போனோம், ரூபாய் வாங்கி நம்ம ஓடி கிளம்பி போடணும்னு இருப்போம்மா. நான் அப்புறம் அவர்கிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படின்னு. இப்ப சொல்லுங்க, விழா குழுவினர் போய் சொல்றாங்க, அப்புறம் சொல்லுவாரியான்னு. ஞான சம்பந்தருக்கு மட்டும் ஏன் குடிச்சு, மற்ற பிள்ளைக்கு பசிக்காதா? இந்த கேள்விக்கு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் சொன்னங்க, நான் முதல்ல அந்த பாட்டு சொன்னேன், அப்ப நீங்க வந்தீங்களான்னு கேட்டேன். திருஞான சம்பந்தர் பாடின பாட்டை சொன்னனே வந்தீங்களான்னு கேட்டேன். நான் அதெல்லாம் வரல, ஆனா எனக்கு பதில் வேணும். இல்லையா, நீங்க வந்தா முன்கதை தெரிஞ்சா தானே பின்கதை சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, தண்ணிக்குள்ள போயிட்டு குளிக்கிறாரு உங்க அப்பா, இந்த பிள்ளை நிக்கிறாரு, 3.5 வயசு பிள்ளை நிக்கிறாரு. அப்பா தண்ணிக்குள்ள போயிட்டாராக்குன்னு பயந்து அந்த பிள்ளை அழுகுது. அழுகிற சத்தம் அப்பாவுக்கு கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளை அழுகிற சத்தம் கேட்கல, இவருக்கு பயமா போச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துட்டானோன்னு சொல்லி படக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா பிள்ளை வாயில பால் ஒழுகுது. ஒரு குச்சியை எடுத்தாரு அப்பா, எடுத்தாரு குச்சிய, யாத்த பால் வாங்கி குடிச்ச அப்படின்னு ஓங்குறாரு. நீங்க இன்னைக்கு போனாலும் சீர்காழியில அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த தெப்பம் இருக்கு, அந்த கைய ஓங்கின அப்பா இருப்பாரு, அதுக்கு மேல சிவபெருமான் வந்து விடை வாகனத்துல வந்து நிப்பாரு. இப்படி இப்படி ஓங்கிருக்காரு. அந்த குழந்தை உடனே அடையாளம் சொல்லுதுங்க, இன்னைக்கு நம்ம கேக்குறோம்ல, யாருக்கடா பிஸ்கட் வாங்கி தந்தா? யாருக்கா? உடனே அந்த குழந்தை, சுருட்ட முடியா இருந்தாரு, அவர் வந்து போடு போட்ட சட்டை போட்டு இருந்தாரு, மோட்டர் பைக்ல வந்தாரு சொல்லுவோம்ல, இப்படியே சொல்றாருங்க திருஞான சம்பந்தர். எப்படி தெரியுமா? தோடுடைய செவியன், தோடுடைய செவியன், விடை ஏறி கால வாகனம், ஒரு தூவன் மதி சூடி விபூதி, காடுடைய சுடலை பொடி பூசி, என் உள்ளம் கவர்கள்வன்.

0: இதுவரைக்கும் இந்த பாட்டு இருக்குல்ல, இதுக்கு அடுத்ததுதான் முக்கியம். ஏடுடைய மலரால் உன்னை நாட்பணிந்து ஏத்து அருள் செய்ய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டை நான் அந்த என்னை கேள்வி கேட்டவர் என்ன கேட்கிறாரு, ஏன் திருஞான சம்பந்தருக்கு பத்திரம் ஞானப்பாள் திருஞான சம்பந்தரே சொல்றாருங்க, என்ன எனக்கு பால் தந்தது அந்த அம்மாதான், அத கூட வந்தவரு அவர் தான், ஏன் கொடுத்தாங்க தெரியுமா, நான் முன்னைய ஜென்மங்களில் மலரிட்டு எம்பெருமானை எம்பெருமாட்டியை வணங்கிய காரணத்தால் எனக்கு அம்பிகை அந்த எம்பெருமானோடு வந்து எனக்கு பால் தந்தார். மலரிட்டு வணங்கினவனுக்கு பால் கிடைக்குது, ஞாபகம் வச்சுக்கங்க, உட்கார்ந்து பீடி குடிச்சுட்டு இருந்தா பால் வருமா? நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் எனக்கு இந்த ஜென்மத்துல வந்து விளைஞ்சிருக்குது, நான் விதைச்ச விதை இன்னைக்கு விளைஞ்சிருக்குது. புண்ணியம் என்னங்க, பாவ புண்ணியத்தை நான் சொல்லுங்க, நீங்க நல்லது செஞ்சிருந்தா வேண்டாம், இனிமேல் நல்லது செய்தால், ஒருவேளை பிறவி என்று இருந்தால் அந்த பிறவியில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், உங்கள் குடும்பம் நன்றாக வாழும். இதைத்தான் திருஞான சம்பந்தர் சொல்லி இருக்கிறார். வந்த அடையாளத்தை சொல்றப்ப அப்பனுடைய அடையாளத்தை தான் அந்த இடத்துல சொல்றதை நம்ம பாக்குறோம். தூடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் படி நாட்பணிந்து ஏத்தாருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானவன் என்றேன் சொன்னா பாலை கொடுத்து ஆட்கொண்டாருங்கிறத பாக்குறோங்க.
1: நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சி. நம்ம இணைகின்றோம் நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அடி இமானோட இசையில் வைரமுத்துவின் பாடல்களை பாடியிருக்காங்க கார்த்திக் மற்றும் பவ்யா பண்டிட், ஜீவா என்ற திரைப்படத்திற்காக.
5: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம்.
4: திரைச நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அனிருத் ரவிச்சந்திரோட இசையமைத்து விஷால் டத்லினியோட இணைந்து பாடியிருக்கிறாரு கத்தி என்ற திரைப்படத்திற்காக.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய திரையசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நீ தொடர்ந்து கேட்கலாம். மாவட்ட செய்திமலர் இன்று திருவாரூர் மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் ஆர் விஜயகுமார். அதனை தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஆர் விஜயகுமார் அவர்கள்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட திரு கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் மீண்டும் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு மாரிமுத்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். மன்னார்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்ட திரு எஸ் காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது கோடை பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முற்றிலும் ஆழ்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படும் கோடை நெல் சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த வாரத்தில் 4 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்த கோடை நெல் சாகுபடிக்கு உறுதுணையாக இருந்ததாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடத்தப்பட்டது. இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள கமலாலயம் தெப்ப குளத்தில் நடைபெற்ற இந்த தெப்பத் திருவிழா தினமும் இரவு 7 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெற்று வந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் பக்தர்களும் அமர்ந்து தெப்பத்தில் உலா வந்தனர். தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார்குடியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நகரின் மேற்கு பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளும் அமைக்கப்பட்டது. தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கிழக்கு பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கு குழிகள் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி பகுதியில் நரிக்குறவர் காலனியில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு மு கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தையல் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறும் போது குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறினார். பழங்குடியின பெண்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் அவசியமானது எனவும், இத்தகைய முயற்சிகளை இளம் வயதிலேயே சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் பயிற்சியாளர்கள் வழங்குவது சிறப்பாகும் என்றும் துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் பேசினார்.

0: வந்து இந்த பதவியில இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள்லாம் ரெண்டு பல்கலைக்கழகத்திலையும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலையும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலையும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பெருமை பட்டம் வாங்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிராமத்துக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அதுதான் முக்கியம்.
1: கோடைக்கால விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்தி காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்துள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் சென்று ரசிக்கும்படியாக இக்காடுகள் அமைந்துள்ளது சிறப்பாகும். தமிழகத்தில் சிதம்பரம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை மற்றும் தனியார் படகுகளை வாடகைக்கு பெற்று படகுகளில் குழுவினராக அமர்ந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இருபுறமும் வளர்ந்துள்ள அலையாத்தி செடிகளை பார்த்து ரசித்தபடி பயணம் மேற்கொண்டு கடலின் முகத்துவாரம் சென்று மீண்டும் திரும்புகின்றனர். முத்துப்பேட்டை நகரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முத்துப்பேட்டைக்கு வர முடியும். அதேபோல திருவாரூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் காலையில் வந்து இங்குள்ள வனத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து படகுகளில் சென்று மகிழலாம்.
2: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கை

0: பணிகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஆங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம்

டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை சபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும், மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இரவு வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இரவு 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ஒர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
6: ராமசாமி, ஏப்பா ராமசாமி
7: சொல்லுண்ண.
6: அட, எங்கே ராமசாமி, உன்னை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆளே கண்ணில் படம் மாட்டிக்கிற. எங்கே வெளியூர் எங்கன்னா போயிட்டியா?
7: வெளியூர் எல்லாம் போகலண்ணே, தோட்டத்தில் வேலை இருந்துச்சுண்ணே, அதனால தான் பார்க்க முடியல.
6: அது சரி, தோட்டத்தில் என்ன பயிரை போட்டிருக்க?
7: என்ன மாட்டுக்கு தட்டு தான், தீவன பயிர் தான் வச்சுருக்கேன்.
6: அப்புறம்
7: வேறு என்ன, அவ்வளோதானே?
6: அட, என்ன ராமசாமி, நிறைய நிலம் வச்சுருக்க, மாட்டுக்கு தீவன புல்லோடு நிறுத்திட்டியா நீ? இப்போ நீ மாடுன்னு சொன்ன பின்னாடி தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது.
7: என்னென்ன ஞாபகம் வருது?
6: இப்போ வெயில் காலம் வேற வந்துச்சு இல்லையா?
7: ம்,
6: இப்போ இந்த வெயில் காலத்தில் இந்த மாடை எப்படி பராமரிக்கிறது என்னன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா கோமாரின்றாங்க, சப்ப நோயின்றாங்க. இப்போ நீ வச்சுங்கிற பண்ணையில் இருக்கிற மாட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி நோயெல்லாம் வருதா என்ன?
7: நோய் எல்லாத்துக்குமே வருதுண்ணே, அதுக்கு தடுப்பூசி தடுப்பு மருந்துனாலாம் இருக்குல்ல, நீங்களாம் போடுறீங்களா இல்லையா?
6: அது என்ன ராமசாமி சாதாரணமாக சொல்லிட்டு, தடுப்பூசின்னு மனுஷனுக்கு தடுப்பூசி போடுவாங்க, மாட்டுக்கும் தடுப்பூசிக்கு தான். இப்போ நம்ம இத்தனை மாடு வச்சுங்கிறங்க பண்ணையா, அத்தனை மாட்டுக்கு தடுப்பூசி போடனா நிறைய செலவாகும். அது இல்லாமல் எப்போ ஊசி போடுறாங்க, எங்கே போடுறாங்கன்ற விவரமும் நமக்கு தெரியறதில்ல. உனக்கெல்லாம் எப்படி தெரியுது, நீ எல்லாம் எப்படி போடுற?
7: அதுவாண்ணே, நீங்கள் வழக்கமாக ரேடியோ கேட்டிங்கன்னா கால்நடைக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி தடுப்பூசி போடணும்னு தெளிவாக சொல்கிறாங்கண்ணே. அதுவும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கோமாரி தடுப்பூசியெல்லாம் 6 மாத கண்ணிலிருந்து பருவத்தில் இருக்கிற அனைத்து வகை கால்நடைகளுக்கும் போடலாண்ணே.
6: அது சரி ராமசாமி, ஒரு சில

0: தடுப்பூசி எல்லாம் வருஷத்துக்கு ரெண்டுன்றாங்க, வருஷத்துக்கு ஒன்றுன்றாங்க, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்க போய் கேட்டா தெரியும்?
1: இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? இப்ப சொல்ல போறேன் கேளுங்க. இன்னைக்கு வயல்வெளி நிகழ்ச்சியில கால்நடை வளர்ப்பில் தடுப்பூசியின் பங்கு குறித்து சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி இளையராஜா அவர்களை நிறைய தகவல் சொல்ல போறாங்கண்ணே, அதை கேளுங்க.
0: இப்போ அதை கேட்டா தடுப்பூசி எப்போ போடணும், எதுக்கு போடணும், ஏன் போடணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுவாங்களா?
1: தெளிவா சொல்லுவாருண்ணே.
0: அட அப்படியா ராமசாமி, இதோ இப்பவே கேட்டுறேன். வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக கால்நடை வளர்ப்பில் தடுப்பூசியின் பங்கு சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி இளையராஜா அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: அன்பார்ந்த கால்நடை பண்ணையாளர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என்னன்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விவசாயி அப்படிங்கிறவர் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து முதுகெலும்பா இருக்கிறாரு அப்படிங்கறது ஜென்ரலா எல்லாரும் சொல்றது தான். அதுல என்னன்னா, விவசாயிக்கே ஒரு முதுகெலும்பா இருக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு கால்நடை பண்ணை தொழில், சரிங்களா? சோ அந்த வகையில நாம இன்னைக்கு பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்நடை வளர்ப்பில தடுப்பூசியினோட பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். சோ முதல்ல தடுப்பூசினா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ தடுப்பூசினா என்ன? அதாவது ஒரு மாட்டுக்கோ அல்லது ஒரு ஆட்டுக்கோ, ஒரு கோழி நாய் எந்த விலங்கினத்துக்காக இருந்தாலும் பின்னாடி வரப்போகிற ஒரு நோய், அந்த நோய் கிருமியை நம்ம ஆய்வகத்தில் வளர்த்து அதை வலுவிழக்க செய்யணும் அல்லது செயலிழக்க செய்யணும். அதாவது அந்த கிருமியினால் எந்த நோய் தாக்கம் வரக்கூடாது, ஆனால் அதன் மூலமாக நம்ம எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அதை வலுவிழக்க செஞ்சு இல்லைனா செயலிழக்க செஞ்சு நம்ம மாட்டுக்கு கொடுத்து அந்த கிருமிக்கு எதிராக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம மாட்டுலேயோ ஆட்டுலேயோ உற்பத்தி செய்யறதுக்கு பேர் தான் தடுப்பூசி அப்படின்னு பேர். இன்னும் சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோய் தாக்கத்தை ஏற்படுத்த போகிற கிருமியை முன்கூட்டியே நம்ம வந்து நம்ம மாட்டுக்கோ ஆட்டுக்கோ தெரியப்படுத்திடுறோம், இதுதான் வந்து உன்னை தாக்கும். ஸோ இதை தாக்கிறதுக்கு தேவையான அந்த எதிர்ப்பு சக்தியை நீ வந்து தயார் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நம்ம தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம தடுப்பூசினா என்னன்னு சொல்லிட்டேன். தடுப்பூசி போடலைன்னா என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, தடுப்பூசி போடலைன்னா நோய் வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நோய் வந்துச்சு அப்படின்னா, இப்போ கறவை மாடாக இருக்குது அப்படின்னா நோய் வந்துருச்சு, அதால் தீனி தீங்க முடியாது, தண்ணி சரியாக குடிக்காது, சரியாக ஜீரணமாகாது, மோஷன் போகாது, யூரின் விடாது, சாணி போடாது. அப்போ என்ன ஆகும், கறவு மாடாக இருக்குன்னா கரெக்டாக 10 லிட்டர் பால் கறந்துக்கிட்டு இருந்தது திடீர்னு 2 லிட்டர் குறைஞ்சிருச்சு, 3 லிட்டர் குறைஞ்சிருச்சுங்க. இதோட இல்லாமல் சப்போஸ் வந்து அந்த மாடு வந்து நம்ம செனை பிடிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நோய் தாக்கம் வந்ததுன்னா சரியாக பருவத்துக்கு வராது, சரியாக பருவத்துக்கு வரலன்னா நம்ம செனை ஊசி கரெக்டாக போட முடியாது, அப்போ சரியாக செனை பிடிக்காது, அது தேவையில்லாமல் தள்ளிக்கிட்டே தான் போகும். இதோட இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, செனமாடாக இருக்குது, செனமாட்டுக்கு வர பிரச்சனைகள் இருக்குது. செனமாட்டுக்கு இந்த மாதிரி நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஒன்றா கரு செதைஞ்சு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லையா கண்ணுக்குட்டி செதைய கரு நல்லா தான் இருக்குது, கண்ணுக்குட்டி போட்டுருச்சு, ஆனால் கண்ணுக்குட்டி போட்ட கண்ணுக்குட்டி வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லையா கர்ப்பப்பையில் வர பிரச்சனை, கர்ப்பப்பையில் நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மடிநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் முறையாக தடுப்பூசி போடலை அப்படின்னா. இதுக்கு மேலே இன்னும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ சப்போஸ் நம்ம நோய் வந்துருச்சு, வேற வழி இல்லை, நம்ம தடுப்பூசி போடலை, அதனால நோய் வந்துருச்சு, நம்ம டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போடுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் இதனால் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு முறையும் அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருளை திரும்ப திரும்ப கொடுத்து கொடுத்து நம்ம வைத்தியம் பார்க்கும்போது அந்த பாக்டீரியாவோ வைரஸோ இருக்குது இல்லை, அதுக்கு தெரிஞ்சுக்கும், ஓ நம்மளை இதை வச்சு தான் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முறையில் அது உஷாராகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் நம்ம அந்த மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு மருந்து நம்ம கொடுத்தோம்னா கூட அது வேலை செய்யாத மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம டாக்டரை கூப்பிட்டு வைத்தியமும் பார்க்குறோம், இருந்தாலும் நம்மளால காப்பாற்ற முடியாத ஒரு சில நோய்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நாயில் வந்து வெறி நாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வெறி நாய் நோய் அப்படின்னு, அது வந்ததுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது அனிமல் இறக்கத்தான் செய்யும். அதோட இல்லாமல் அதே மாதிரி நீங்கள் மாட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடைப்பான் நோய் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது, இதை ஆட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டுக்கொல்லி நோய், துள்ளுமாரி நோய், இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நோயெல்லாம் அந்த ஆட்டுக்கோ அல்லது மாட்டுக்கோ நாய்க்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு நோய் இருக்குது அப்படின்னா அந்த ஆடு மாடு நாய் மூலமா மனிதர்களுக்கும் பரவக்கூடிய நோய்கள் இருக்குது. இந்த மாதிரி நோய்கள்லாம் நான் சொல்ற மாதிரி வெறி நாய், அடைப்பான் நோய்,

கருச்சிதைவு நோய் ஏற்படுத்துறது, இது புருசல்லோசிஸ் அப்படிங்கிற கருச்சிதைவு நோய், இதெல்லாம் நம்ம மனிதர்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம முறையா தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா அதை தடுத்துட முடியும். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து சரி அனிமல் இறந்துருச்சு, நம்ம தடுப்பூசி போடல, சரியா வைத்தியமும் பார்க்கல, அனிமல் இறக்குது, இறக்க போற ஸ்டேஜ்ல இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே கறிக்கடைக்காரனை கூப்பிட்டு ஆட்டை எடுத்துக்க மாட்டை எடுத்துக்க அப்படின்னு நம்ம வித்துறோம். ஆனா என்ன பிரச்சனைனா அது ஏற்கனவே நோய் தாக்கம் இருக்குது, அது அனிமல் ஏற்கனவே சுகாதாரமற்று அதோட கறியோ பாலோ முட்டையோ எல்லாமே சுகாதாரமற்றதா இருக்குது. நம்ம அதை திரும்ப கறி கடைக்கு போய் அதே தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம், அதே சுகாதாரமற்ற கறியை வாங்கி சாப்பிடுறோம், சுகாதாரம் இல்லாத ஒரு பாலை வாங்கி சாப்பிடுறோம், பாலை வாங்கி குடிக்கிறோம், சுகாதாரம் இல்லாத முட்டையை வாங்கி சாப்பிடுறோம். இப்படி தேவையில்லாம மாட்டுக்கும் பிரச்சனை, அதை சாப்பிடுற நமக்கும் பிரச்சனை, மறுபடியும் நமக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு மறுபடியும் டாக்டர்கிட்ட தான் போகணும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால முக்கியமா என்ன அப்படின்னா தடுப்பூசி போடுறது அப்படிங்கறத ஒரே வழி. சரிங்களா, இப்ப நம்மளே வந்து கொரோனா காலத்துல என்ன பண்ணிக்கிட்டோம், எல்லாரும் முறையா தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். பயம், சப்போஸ் நம்ம தடுப்பூசி போடலைனா என்ன ஆகும், நமக்கு நோய் வரும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்கே போய் அவங்க வந்து நம்மளை வந்து பெட்டில் படுக்க சொல்லி ரெண்டு மூணு நாள் கஷ்டப்படுத்துவாங்க, இத்தனை பிரச்சனைகள் எதுக்கு. தடுப்பூசி போட்டால் நம்ம அதிலிருந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். அதே தான் இப்போ நமக்கு தெரியுது நமக்கு பிரச்சனை என்னங்கிறத நம்மளால் பேசிக்கிறோம், அதனால் வந்து நம்ம சொல்லிடுறோம் அப்படின்னு. பட் இந்த மாடு நம்மகிட்ட நான் கேட்க போகுது, ஆடோ மாடோ நம்மகிட்ட வந்து எனக்கு தடுப்பூசி போடுங்க எனக்கு பிரச்சனை இருக்குன்னு. நம்ம தான் முறையாக நமக்கு ஒரு தொழிலை ஒரு பண்ணையை வச்சுருக்கோம், அதை லாபகரமாக வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான தடுப்பூசியை நம்ம முறையாக போட்டால் மட்டும்தான் ஒரே தீர்வு, அதை நோயிலிருந்து பாதுகாத்து நம்மளால லாபகரமான ஒரு பண்ணையை வச்சிருக்க முடியும். சரி, அடுத்ததா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன நோயெல்லாம் வரலாம் ஆட்டுக்கோ அல்லது மாட்டுக்கோ அல்லது கோழிக்கோ நாய்க்கோ, அதுக்கு எந்த மாதிரி தடுப்பூசிலாம் நம்ம போடணும் அப்படிங்கிறத பத்தி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். சரிங்களா, இப்ப மாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஐந்து நோய் தாங்க ரொம்ப முக்கியமா இருக்குது, ரொம்ப ரொம்ப நிறைய ரொம்பலாம் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து வாய்க்கால் புண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். வாயிலையும் காலில் இருக்க குழம்புல புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும், வாயை சுற்றி புண்ணு புண்ணாக கொப்பளமாக இருக்கும், ஜல்லு ஒழுக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது வருஷத்துக்கு 2 முறை அந்த தடுப்பூசி போடணும். கவர்மெண்ட் இலவசமாக போடுது, இந்தியன் கவர்மெண்ட்டு. ஆனால் நம்ம முறையாக தடுப்பூசி போட்டுக்கணும், அதுதான். இது வந்து 6வது மாதத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு 2 டைம் வந்து நம்ம போடணும். அதுக்கடுத்ததாக இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா கருச்சிதைவு நோய், அதாவது புருசுல்லோசிஸ் அப்படிங்கிற நோய், இதுக்கும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தடுப்பூசி போடணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4வது மாதம் 5வது மாதம் இது வந்து நம்ம கெடா குட்டிக்கு நம்ம போடுறதில்ல, பொட்டைக்குட்டிக்கு மட்டும்தான் அந்த தடுப்பூசி நம்ம போடுவோம். 4வது மாதம் இல்லை 5வது மாதம் முதல் தடுப்பூசி போட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் திரும்ப இந்த தடுப்பூசியை நம்ம போட்டுக்கணும். அதுக்கடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பை நோயின்னு சொல்லுவாங்க, நீ ஏதாவது மாட்டுக்கு வந்து கம்பி குத்துருச்சு எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அதிலிருந்து அந்த சதையே வீணாக அழுகி உழுகுற மாதிரி ஒரு சில டைமில் வரும். ஸோ அந்த மாதிரி நோய்க்கு நம்ம தடுப்பூசி வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம போட்டுக்கிட்டால் 3 மாதம் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த தடுப்பூசியை நம்ம முறையாக போட்டுக்கணும். அதுக்கடுத்தது அடைப்பான் நோய், தொண்டை அடைப்பான் நோயின்னு இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம அந்த மழை காலத்துக்கு முன்னாடி செப்டம்பர் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் தடுப்பூசி போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 நோய் மட்டும்தான் பெரும்பாலும் மாடை பாதிக்கக்கூடிய நோய்கள். திரும்ப சொல்லிடுறோம், ஒன்று வாய்க்கால் புண் நோய், இன்னொன்று கருச்சிதைவு நோய், இன்னொன்று அடைப்பான் நோய், தொண்டை அடைப்பான் நோய், கருச்சிதைவு நோய், இவ்வளோதான். நீங்கள் மாடு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த 5 நோய்க்கு முறையாக ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் தடுப்பூசி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த நோய் தாக்கப்பட்டு அதெல்லாம் ஏற்பட போகிற ஒரு பொருளாதார இழப்பை கண்டிப்பாக தடுத்துட முடியும். சரி, அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலான்னா வெள்ளாட்டுக்கு என்னென்ன நோய்லாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். வெள்ளாடோ அல்லது செம்மறியாடோ அதுக்கு என்ன நோய் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கும் ரொம்ப நிறையாலாம் இல்லை, ஒரு 4 நோய்க்கு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஆட்டுக்கொல்லி நோய், பிபிஆர்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கொல்லி நோய். இன்னொன்று துள்ளுமாறி நோய், அது வந்து ஒரு என்டிரோடாக்சிமேன்னு சொல்லுவாங்க, துள்ளுமாறி நோய். அதுக்கடுத்தது ஆட்டு அம்மை, அப்புறம் நீலநாக்கு நோய், ப்ளூ டங்க். இந்த ஒரு 4 நோய்க்கு மட்டும்தான். இதுக்கும் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து முறையாக, நீங்கள் ஆடு வச்சிருக்கிறீங்க அல்லது செம்மறி ஆடு வச்சிருக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போட்டுக்கோங்க. எல்லா தடுப்பூசியுமே நம்ம 3வது மாதம் அல்லது 4வது மாதம், குட்டி 3வது மாதம்4வது மாதம் வயசில் இருக்கும்போது மொதல் தடுப்பூசி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷமும் இந்த தடுப்பூசியை திரும்ப நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கடுத்தது நாய், நாய்க்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேக்சின் வந்து, அதாவது தடுப்பூசி வந்து ஒரு 5-6 நோய்க்கு எதிரான இருக்கிற அந்த தடுப்பூசியை ஒரே தடுப்பூசியாக கொடுத்துட்டாங்க. இன்னும் நமக்கு கஷ்டம் இல்லாத பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு தடுப்பூசியாக போடுறதுக்கு பதிலாக ஒரே டைமில் 6 நோய்க்கு தடுப்பூசி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா டிஸ்டம்பர் நோய்க்கு, ஹெப்படைட்டிஸுக்கு, பார்வோ வைரஸுக்கு, பேரா இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு, லெப்டோஸ்பைரோசிஸ், இந்த மாதிரி ஒரு 5-6 நோய்க்கு தேவையான தடுப்பூசியை ஒரே தடுப்பூசியாக கொடுத்து நீங்கள் ஒரு டைம் போட்டுக்கோங்க போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வெறி நாய்க்கு தேவையான தடுப்பூசியை நம்ம தனிப்பட்ட முறையில் போட்டுக்கணும். எல்லாமே ஒரு 3 மாதம் குட்டி நாய்க்குட்டி இருக்கும்போது அதுக்கப்புறம் 3வது மாதம் ஒரு ஊசி, 4வது மாதம் ஒரு ஊசி போட்டுக்கிட்டிங்கன்னா திரும்ப இது ரெண்டுமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை

0: வந்து திரும்ப திரும்ப போட்டுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்தது நம்ம வந்து கோழிங்களை தாக்கக்கூடிய நோய்களை பற்றி பார்ப்போம் நம்ம. ஸோ கோழிங்களுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் நோய் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோய், அது வந்து நம்ம பரவலாக தாக்கப்பட்டிருக்க நோய். அதுக்கடுத்தது ஐபிடி நோய்னு சொல்லுவாங்க, அதாவது அதோட இனப்பெருக்க உறுப்பை தாக்கக்கூடிய நோய். அதே மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் பிராங்கைட்டிஸ், அதோட மூச்சுக்குழலை அல்லது மூச்சு விடுற அந்த நுரையீரலை தாக்கக்கூடிய நோய் மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நோய்க்குமே இப்போ என்டிவி அப்படின்னா முதல் வந்து 7வது நாள் போடுவாங்க, அதுக்கடுத்தது வந்து 14வது நாள் இல்லைன்னா 21வது நாள் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம லேயராக இருக்குது, நம்ம முட்டை போடுற கோழியாக இருக்குது அப்படின்னா திரும்ப அதோட எப்போ வந்து அதோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போ திரும்ப மறுபடியும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது கோழி அம்மை அந்த மாதிரி அந்த நோய்க்கு நம்ம வந்து கோழிங்களுக்கு வந்து தடுப்பூசி போடணும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம தடுப்பூசி போடுறோம், அதை தாண்டி வேற என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது? நம்ம தடுப்பூசி சரி, நம்ம வந்து முறையாக தடுப்பூசிலாம் போட்டுடுறோம், நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை அப்படின்னு பார்க்குறோம். பட் ஆனால் தடுப்பூசி போடுறதுக்கு தாண்டி என்ன பராமரிக்கணும்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு பூச்சி மருந்து கொடுத்து அந்த உடம்புல இருக்கிற உள்ளே இருக்கிற பூச்சிங்களை நம்ம குறைச்சிடணும். ஏன்னா பூச்சி இருக்குது அப்படின்னா நம்ம தடுப்பூசி போடுறது அந்த பூச்சியே நம்மளோட எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் நம்ம தடுப்பூசி போட்டாலும் அதை அந்த அளவுக்கு வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி பூச்சி மருந்து கொடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தடுப்பூசி போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் தடுப்பூசி போட்டதுக்கோட தடுப்பூசியை நம்ம முறையாக பதிவேட்டில் குறித்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்போ தடுப்பூசி போட்டிருக்கிறோம், எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த தடுப்பூசி போட்டிருக்கிறோம், எப்போ திரும்ப போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே நம்ம மறந்துடுவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளே மறந்துடுவோம் எப்போ போட்டிருக்கோம். நம்ம வந்து நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கரெக்டாக தடுப்பூசி போட்டுறோம், ஆனால் இப்போ மாட்டுக்குன்னு வந்தபோது சரி இப்போ டாக்டரே வராரு, எப்போ தடுப்பூசி போட்டிருக்கிறீங்க அல்லது எப்போ பூச்சி மருந்து கொடுத்தீங்க அல்லது எப்போ உன்னிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு தெரியாது, ஒரு 6 மாதம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முறையாக நீங்கள் தடுப்பூசி போட்டதை ஒரு பதிவேட்டில், நீங்கள் தடுப்பூசிக்குன்னு ஒரு பதிவேடு இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் முறையாக எப்போ நம்ம கண்ணு போட்டது, எப்போ செனவூசி போட்டோம், திரும்ப மறுபடியும் எப்போ பருவத்துக்கு வந்துச்சு, எத்தனை தடவை செனவூசி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு பதிவேடாக போட்டு பராமரிச்சிங்கன்னா மட்டும்தான் நமக்கே தெரியும் நம்ம பண்ணையில் இந்த அளவுக்கு ஒரு லாபகரமான ஒரு பண்ணையை நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஒரு தடுப்பூசியினுடைய முக்கியத்துவம். ஒரு இப்போ ஒரு கால்நடை பண்ணையில் ஒரு தடுப்பூசி எந்த அளவுக்கு ஒரு முக்கியம், அது எப்படி எந்தெந்த இதில் போடுறது, என்னென்ன நோயெலாம் வருங்கிறத பற்றி நான் உங்களுக்கு பேசியிருக்கேன் இன்றைக்கி. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம். என்னுடைய நேம் மருத்துவர் கோ இளையராஜா. என்னுடைய தொலைபேசி எண் 8072001491, அதாவது 8072001491. திரும்பவும் ஒரு டைம் சொல்லிடுறேன், 8072001491. இது என்னோட தொலைபேசி எண். ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமா, தடுப்பூசி சம்பந்தமா அல்லது நோய் சம்பந்தமா அல்லது அதோட தடுப்பு முறைகள் சம்பந்தமா, பண்ணையும் வந்து சுத்தமா பராமரிச்சுக்கணும். தடுப்பூசி போடுறோம், பண்ணையை சுத்தமா சுத்தம் பண்ணாம வெறும் தடுப்பூசி போட்டா மட்டும் நமக்கு பலன் நமக்கு முழுசா கிடைச்சிடாது. அதனால இது சம்பந்தமா எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட தொலைபேசி மூலமா என்னைய நீங்க அணுகலாம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக கால்நடை வளர்ப்பியல் தடுப்பூசியின் பங்கு சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி இளையராஜா அவர்களின் உரையினை கேட்டீர்கள். ராமசாமி, உன்னை பார்த்தது நல்லதா போச்சு. இப்போ கால்நடை வளர்க்குறவங்கெல்லாம் தடுப்பூசி ஏன் போடணும், எதுக்கு போடணும், எப்போ போடணும், எப்படி போடணும்னு இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நம்ம பேராசிரியர் டாக்டர் ஜி இளையராஜா அவங்க நிறைய தகவல் சொன்னாங்க. நல்ல பயனுள்ள தகவலாக இருந்தது, நானும் குறிப்பெடுத்திருக்கேன். இதுக்கு மேலே எங்கிட்ட இருக்கிற கால்நடைகளுக்கும் அதை நான் பின்பற்ற போகிறேன். நீயும் குறிப்பெடுத்தியா?
2: குறிப்பு எடுத்துட்டேன்னு எடுத்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: சரி ராமசாமி, உன்னை பார்த்தது நல்லதாக போச்சு. சரி, நான் கிளம்பட்டுமா?
2: அடடா, ஏன் கிளம்புறீங்க?
1: என்ன ராமசாமி, சாப்பாடு ஏதாவது போட போறியா?
2: இல்லைண்ணா, நீங்கள் குறிப்பு எடுத்ததோட போறீங்க, மேலும் ஒரு குறிப்பு எடுக்கிறதுக்கு வழி இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க.
1: அது என்ன ராமசாமி குறிப்பு? இப்போ கால்நடைகளுக்கு தடுப்பூசி எப்போ போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அடுத்தது என்ன தெரிஞ்சுக்க போறேன்?
2: அடுத்ததா, கோடை காலத்தில் கால்நடைகளில் தூய்மையான பால் உற்பத்தி பற்றி தெரிஞ்சுக்கலான்னு.
1: அது என்ன அது குறிப்பா? கோடை காலத்துல தூய்மையான பால் உற்பத்தினா பாலுனாவே தூய்மை தானப்பா?
2: பாலுனா தூய்மை தானே, அதை நம்ம கையால்

0: முறைகளில் வந்து சிறப்பாக இருந்தா சிறப்பான வந்து பாலை வந்து பெறலானே.
1: ஆமாம் ராமசாமி, கறந்த பாலை போல் தூய்மையானவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுலேயும் நோய் வருதுன்றது இப்போ தான் தெரியுது.
0: பால் வேணா தூய்மையாக இருக்கலானே, நம்ம அதை பயன்படுத்துகிற விதம் வந்து தூய்மையாக இருந்தா அதுபோல் நாமளும் தூய்மையாக இருக்கலானே.
1: இப்போ நீ என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம பாலை கறக்கும் போது எப்படி எப்படியெல்லாம் செஞ்சால் தூய்மையை பின்பற்றலாம், தூய்மையான பால் கிடைக்கும், நோய் வராமல் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, அதை தானே சொல்ல வர?
0: ஆமாண்ணே, அதே தான் இப்போ நிகழ்ச்சியில் சொல்ல போகிறாரு. கோடை காலத்தில் தூய்மையான பால் உற்பத்தி குறித்து சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சிவகுமார் அவர்கள் தெளிவாக சொல்கிறாருண்ணே. அதை கேளு ஃபஸ்ட்டு.
1: கேட்டுறேன் ராமசாமி, கேட்டுறேன். வயல்வெளி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கோடை காலத்தில் தூய்மையான பால் உற்பத்தி சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சிவகுமார் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சுத்தமான பால் உற்பத்தியை தெரிந்து கொள்வதற்கு முன்பு பால் என்றால் என்ன, அதை எப்படி சுத்தமாக உற்பத்தி செய்யணும்னு பார்ப்போம். பால் என்பது பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை இயற்கையில் சிறந்த மற்றும் முழுமையான சமச்சீர் உணவாகும். பாலில் அதிகமான ஊட்டச்சத்துக்களான புரதம், கொழுப்பு, மாவுச்சத்து, லாக்டோஸ், வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புகள் உள்ளன. அதனால் பால் விரைவாக கெட்டுப்போகும் தன்மை உடையது. மேலும் அதிக ஈரப்பதமும் இருப்பதால் நுண்ணுயிரிகள் வளர்வதற்கு இது ஒரு சிறந்த ஊடகமாக விளங்குகிறது. அதனால் பாலை பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் மற்றும் சத்தான பால் மற்றும் பால் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. பாலை சுத்தம் சுகாதாரமான முறையில் உற்பத்தி செய்யப்பட்டு கவனக்குறைவாக கையாளப்பட்டால் அது மிக எளிதாக மாசுபட்டு சீக்கிரமாக கெட்டு போய்விடும். எனவே பாலை சுத்தமான முறையில் உற்பத்தி செய்வது அவசியமாகும். இப்பொழுது சுத்தமான பால் என்றால் என்ன, அதன் நன்மைகளை பற்றி பார்ப்போம். சுத்தமான பால் என்பது ஆரோக்கியமான கறவை மாடுகளிலிருந்து பெறப்படும் பால். இயற்கையான சுவையுடனும் அசுத்தங்கள், கலப்படங்கள், தீங்கு விளைவிக்கும் நோய்க்கிருமிகள், நச்சுக்கள், மாசுபடுத்திகள் மற்றும் வளர்ச்சிதை மாற்றங்கள் இல்லாத பால் என வரையறுக்கப்படுகிறது. சுத்தமான பால் உற்பத்தியின் நன்மைகள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, பால் மாசுபடுவதை குறைத்து பாதுகாப்பான பால் உற்பத்தியை உறுதி செய்யலாம். பால் மூலமாக பரவும் நோய்கள் மற்றும் விலங்கு வழி நோய்கள் பரவுவதை தடுக்கலாம். சுத்தமான கறந்த பாலை நீண்ட காலம் கெடாமல் வைத்திருக்கலாம், நீண்ட தூரங்கள் கொண்டு செல்லலாம். சுத்தமான பால் உற்பத்தி செய்வதால் சந்தையில் அதிக விலைக்கு விற்று நம் பயனடையலாம். அடுத்ததாக சுத்தமான பால் உற்பத்திக்காக பண்ணை மட்டத்தில் பின்பற்றப்பட வேண்டிய சுகாதார நடைமுறைகள் என்னென்று பார்ப்போம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுத்தமான பால் உற்பத்தி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சுத்தமான பால் உற்பத்தி நடைமுறைகளை செயல்படுத்துவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பாலின் தரத்தை மேம்படுத்தலாம். சுத்தமான பால் உற்பத்தி முறையில் கவனம் செலுத்த வேண்டிய முக்கிய சுகாதார நடைமுறைகள் என்று பார்த்தோமானால், கறவை மாடுகள் சுகாதாரம், பால் கறப்பவரி சுகாதாரம், பால் பாத்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் சுகாதாரம், பால் கறக்கும் பொழுது பின்பற்றப்பட வேண்டிய சுகாதாரம், சுற்றுச்சூழல் சுகாதாரம், பால் சேமிப்பு மற்றும் போக்குவரத்து சுகாதாரம். தற்பொழுது இதை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் கறவை மாடுகள் சுகாதாரம் பற்றி பார்ப்போம். சுகாதாரமான பாலை உற்பத்தி செய்ய கறவை மாடுகளின் ஆரோக்கியம் மற்றும் தூய்மைக்கு உரிய கவனம் தேவை. அதுல பாத்தீங்கன்னா, கறவை மாடுகளின் ஆரோக்கியம் என்று பார்ப்போம். கறவை மாடுகள் பால் மாசுபாட்டின் மிக முக்கியமான ஆதாரங்களில் ஒன்றாகும். எனவே கறவை மாடுகளை அதன் ஆரோக்கியத்துடன் பராமரித்து சுத்தமான பால் உற்பத்திக்கு தொடக்க புள்ளியாகும். கறவை மாடுகளுக்கு மடிநோய் மற்றும் பிற நோய்கள் உள்ளதா என அவ்வப்போது பரிசோதிக்கப்பட வேண்டும். அவ்வாறு பரிசோதிக்கும் பொழுது கறவை மாடுகள் மடிநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பாலினை அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கறவை மாடுகளின் உடல் மற்றும் மடியின் தூய்மை. பால் கறப்பதற்கு முன் கறவை மாடுகளின் உடலையும் மடியையும் கழுவி சுத்தமான துணியினால் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். கறவை மாடுகளின் தோலில் சாணம் ஒட்டியிருக்கிறதுனால அது வந்து சில சமயம் வந்து பால் கறக்கும் போது பாலில் வந்து கலந்துரும். அதனால் வந்து சுத்தமான பால் உற்பத்தி வந்து தடைபடும். அதனால் வந்து கறவை மாடை வந்து நம்ம வந்து அடிக்கடி குளிப்பாட்டி சுத்தமாக சுகாதாரமாக நம்ம வந்து கறவை மாடை வந்து வச்சுக்கணும். மற்றும் கறவை மாடுகள் அவ்வப்போது தேய்த்து சாணம் உடலில் இருந்து அகற்றி குளிப்பாட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு முறை பால் கறப்பதற்கு முன்பும் மடியை கழுவி சுத்தமான துணி கொண்டு உலர்த்த வேண்டும். மடி மற்றும் காம்புகளை சுத்தம் செய்வது.

ஒரு சதவிகித பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பயன்படுத்துவது சிறந்தது. இரண்டாவதாக பால் கறப்பவரின் சுகாதாரம் பற்றி பார்ப்போம். பால் அசுத்தமடைவதை தவிர்க்க கறவை மாடுகளிலிருந்து பாலை கறக்கும் நபர்கள் பின்வரும் விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்று பார்த்தால், பால் கறப்பவர்கள் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. பால் கறப்பவர் அவ்வாறு தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது பால் கறப்பவர் இரும்பும் பொழுதும் தும்பும் பொழுதும் கிருமிகள் பாலில் மாசுபட வாய்ப்புள்ளது. இதனால் தொண்டைப்புண், டிப்தீரியா, காசநோய் போன்றவை பாலில் கலந்து மற்றவர்கள் அந்த பாலை வந்து சூடுபடுத்தாமல் நன்கு காய்ச்சாமல் குடிக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த கிருமிகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்றும் நகங்கள் நன்கு வெட்டப்பட்டிருக்க வேண்டும், தூய்மையான ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோமானால் பால் பாத்திரங்கள் மற்றும் உபகரணங்களின் சுகாதாரம் பற்றி பார்ப்போம். பண்ணை சூழலில் பால் கறப்பதற்கும் சேமிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் வாளிகள் மற்றும் பால் பாத்திரங்கள் பாலின் நுண்ணுயிரியல் தரத்தை நிர்ணயித்ததில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பால் உற்பத்தியாளர்கள் பால் கறப்பதற்கும் சேமிப்பதற்கும் பள்ளங்கள் மற்றும் இடுக்குகள் இல்லாத சுத்தமான பால் பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும். பால் பாத்திரத்தினை பால் கறக்க மட்டும் உபயோகப்படுத்த வேண்டும். பால் பாத்திரத்தினை வெதுவெதுப்பான தண்ணீரினால் கழுவி அதற்கப்புறம் பால் பாத்திரத்தினை சோப்புத்தூள் கொண்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும். அதற்கப்புறம் பால் பாத்திரத்தினை சுத்தம் செய்ய வாஷிங் சோடா, காசடிக் சோடா, ட்ரை சோடியம் பாஸ்பேட் போன்ற ரசாயன பொருட்களை உபயோகப்படுத்தலாம். இவை பாலில் உள்ள கொழுப்பு, புரதம், சர்க்கரை பொருட்கள் ஆகியவற்றை கரைத்து நீக்கும் தன்மை கொண்டது. பால் கறப்பதற்கு குறுகிய வாய் பகுதியுடைய பால் பாத்திரங்களையே பயன்படுத்த வேண்டும். ஏனென்று கேட்டால், அகன்ற வாய் கொண்ட பால் பாத்திரங்களை பயன்படுத்தும் பொழுது அதில் கிருமிகள் கலப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பால் கறக்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய சுகாதாரம். பால் கறக்கும் பொழுது மடிக்குள் பால் தங்காமல் முழுமையாக கறக்கப்பட வேண்டும். ஏனென்றால் முழுமையாக அவ்வாறு கறக்கப்படாவிட்டால் பால் மடியிலே தங்கி கிருமிகள் வளர்வதற்கு வழிவகை செய்கிறது. பால் கறக்கும் பொழுது முதல் பாலினை அகற்றப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் முதல் பாலில் கிருமிகள் அதிகமாக இருக்கும், எனவே அதை அகற்ற வேண்டும். அதுக்கப்புறம் பால் கறக்கும் பொழுது காம்பினில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய விளக்கெண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தி கறத்தல் சிறந்தது. ஏனென்றால் இந்த எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தும் பொழுது காம்பினில் காயத்தினை நம்ம தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விரல் நுனியால் கறப்பதை விட முழுக்கை முறையே பால் கறப்பதே சிறந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விரல் நுனியில் வந்து கறக்கும் போது மடிக்காம்புகள் வந்து காயங்கள் ஏற்பட்டு அதனால் வந்து கிருமிகள் வந்து வளர்ந்து நம்ம பாலில் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. பால் கறக்கும் நேரத்தில் வந்து நம்ம வந்து பண்ணையில் வந்து மாடுகளுக்கு வந்து வைக்கோல் வந்து கொடுக்கக்கூடாது, உலர் தீவனங்களை வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோல் வந்து கொடுக்கறதுனால அப்போ வந்து புழுதி படலம் ஏற்பட்டு அந்த புழுதி படத்தில் உள்ள கிருமிகள் வந்து பாலில் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. அடுத்ததாக கறவை மாட்டிலிருந்து பாலை வந்து 7 முதல் 10 நிமிடங்களுக்குள்ள வந்து நம்ம வந்து கறந்துடணும். அப்போதான் நம்ம வந்து மடியில் இருக்கிற பால் எல்லாத்தையுமே நம்ம வந்து கறக்க முடியும். அடுத்ததாக பால் கறந்த பிறகு காம்புகளை கிருமி நாசினி கொண்டு நனைக்க வேணும். ஏன்னா கிருமி காம்புல உள்ள துவாரங்கள் வந்து ஓப்பனாகவே இருக்கும், அதை வந்து மூடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிறதுனால அதனால கிருமி நாசினி கொண்டு நினைத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து பசுந்தீவனம் வந்து மாட்டுக்கு வந்து அளிக்கணும். அப்போ வந்து மாடுகள் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு பச்சை புல் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அந்த இடைப்பட்ட டைம்ல வந்து துவாரங்கள் வந்து மூடிடும். அடுத்ததாக சுற்றுப்புற சூழல் சுகாதாரம் பற்றி பார்ப்போம். கறவை மாடுகள் இருக்கும் இடமானது நன்கு காற்றோட்ட வசதியுடனும் குறைந்த ஈரப்பதத்துடனும் இருக்க வேண்டும். கொட்டகையானது மாசுபடுதலின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாகும். எனவே கொட்டையிலிருந்து சேறு, சாணம், சிறுநீர் மற்றும் தீவன எச்சங்கள் தவறாமல் அகற்றப்பட வேண்டும். கால்நடைகளின் மடி, தொடைப்பகுதி மற்றும் விழா பகுதியில் கழுவுவதற்கும், பாத்திரங்களை கழுவுவதற்கும், பால் கறப்பவர்களின் கைகளை கழுவுவதற்கும், பாதுகாப்பான மற்றும் குடிப்பதற்கு உகந்த நீர் போதுமான அளவில் கிடைப்பதற்கான வசதிகளை செய்ய வேண்டும். கழுவிய நீர், சாணம் மற்றும் பிற கழுவிகளை திறம்பட அகற்றப்படுதல் வேண்டும். குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே கொட்டையினை கூட்டி சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்ததாக பால் சேமிப்பு மற்றும் போக்குவரத்து பற்றி பார்ப்போம். பால் சேமிப்பதற்கு முன் பாலில் கலந்திருக்கக்கூடிய பெரிய துகள்களை அகற்றுவதற்காக சுத்தமான துணியை கொண்டு பாலை வடிகட்டுவது சிறந்தது. வடிதுணியை பயன்படுத்திய பிறகு நன்கு சுத்தம் செய்து வெயிலில் காய வைக்க வேண்டும். வெப்பம், ஒளி மற்றும் வேகமாக அசைவுகள் ஆகிய பாலில் உள்ள சிறு கூறுகளை சிதைக்க காரணமாகலாம். எனவே பாலை முடிந்தவரை விரைவாக குளிரூட்ட வேண்டும். பாலை மூடியுடன் கூடிய சுத்தமான கொள்கலன்களில் சேமித்து மாசுபடும் அபாயம் மிக குறைவாக உள்ள குளிர்ச்சியான மற்றும் நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். பாலை சுத்தமான கொள்கலனில் கொண்டு செல்ல வேண்டும். பாலை கொண்டு செல்லும் நேரத்தை முடிந்தவரை குறைவாக வைத்திருக்க வேண்டும். பால் பார்த்தீங்கன்னா, பால் வந்து கறந்த பின்னாடி அதோட வந்து செல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம்,

0: நார்மலாக உள்ள நம்ம வந்து வெப்பநிலையில் வைக்கும்போது ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், அந்த வெப்பநிலையில் வைக்கக்குள்ளே அதோட கெட்டு போகாமல் வந்து 3 மணி நேரம் தான் வந்து இருக்கும். அதனால் வந்து நம்ம தரமான சுத்தமான பால் உற்பத்தி வந்து செய்கிறதுனால சுத்தமான பால் உற்பத்தி செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம அதை வந்து குளிரூட்டு நிலையங்களில் வந்து கொண்டு சேர்த்துறோமோ அவ்வளோ சீக்கிரம் அதனால் வந்து நமக்கு வந்து அந்த கிருமிகளை வந்து குறைச்சி தரமான பால் உற்பத்தி வந்து மக்களுக்கு வந்து கொண்டு சேர்ப்பதில் வந்து நமக்கு வந்து செய்யலாம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கோடைக்காலத்தில் தூய்மையான பால் உற்பத்தி சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சிவக்குமார் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். ராமசாமி, இன்னைக்கு நம்ம கால்நடைகளை எப்படி தடுப்பூசி போட்டு பாதுகாக்கலாம், அதே மாதிரி தூய்மையான பால் உற்பத்தி செஞ்சு நம்ம அடுத்த தலைமுறையை எப்படி நோய் இல்லாமல் பாதுகாக்கலாம்னு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் உன்னால். ரொம்ப நன்றி ராமசாமி.
2: நன்றியெல்லாம் இருக்கட்டும்ண்ணா. இதே போல பால் கறந்து எனக்கும் 2 லிட்டர் கொடுத்துட்டு போங்க.
1: அடடா, உனக்கு இல்லாத பாலா மாடியே எடுத்துக்க ராமசாமி.
2: மாடி என்கிட்டயே இருக்குண்ணே, எனக்கு பால் மட்டும் தான் வேணும்.
1: கொடுத்துட்டா போச்சு.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் ந படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்குட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: தினம் தினம் நலம் தரும்
1: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில் தோப்புக்கு போய் போனதை வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்கே வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாய்க்கா ஒன்னா ரெண்டா போ போ. ஒழுங்கா சொன்னதை கேளு சொன்னபடி கேளு. ஆ அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு. இடைஞ்சல் பண்ணாதே அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன். அகத்தி கீரை கட்டு அவக்காம நான்

என்ன வடிகேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே.

0: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மலை சரல் வீசக்கூடிய இந்த இரவு வேளையில் நாம் இணைகின்றோம். இளம் தென்றல் நிகழ்ச்சி, இன்னைக்கு இளம் தென்றல் சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் வளம் இருக்குது. சரியான பதிலை சொல்லுங்க, பரிசு பாடல வெல்லுங்க. இன்னைக்கு வந்து சொல்லுங்க வெல்லுங்க திங்கக்கிழமை என்பதால் பொதுவறி வினாவை கேட்போம். இந்த ஜென்ரல் ஜிகே கொஸ்டின் தான் ஒரு 3 கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்போம். அந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான பரிசு பாடல் கொடுக்கப்படும். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மடனாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், மடனாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பினேர் வாங்க. வணக்கம். இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். இணைப்பில் இனி நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நாகலாபுரம் கண்ணியப்பன்.
0: சரிங்க கண்ணியப்பன், உங்களுக்கான வினா கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கான வினா பாருங்க, ரொம்ப எளிமையான வினாவே கேட்கறேங்க. கப்பலோட்டி

0: தமிழன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? கப்பலோட்டிய தமிழன் என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? ஆமா, அது யார் நீங்க அப்படி கரெக்டா
1: சொல்றீங்க?
0: சூப்பருங்க, வாவுசி என்பது சரி. பதில் வாவு சிதம்பரம். நிகழ்ச்சியோட உங்களுக்கு அடுத்த கேட்கட்டுமா?
1: சரிங்க.
0: தமிழ் தாத்தா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தாத்தா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் யார்?
1: ஐயா, மகாத்மா காந்தி?
0: இல்லைங்க, அது தேச தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளந்தன வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க? சரி வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க? ஐயா என்பது சரியான பதில். ஏன் தமிழ் தாத்தா சொல்றேன் தெரியுங்களா? அவர் ஏன் தமிழ் தாத்தான்னு சொல்றீங்க? தமிழ் தாத்தா அப்படின்னு ஏன் சொல்றீங்க? சூப்பர். அதாவது நிறைய தமிழ் இலக்கிய சுவடைகள்லாம் இருக்குல்ல, அது அங்கங்கே பல இடத்துல இருந்துச்சான். அதில் தேடி கண்டுபிடிச்சி அவர் தொகுத்தவர். அவர் ரொம்ப தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் தமிழுக்காக. அதனால் அவர் தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த வினா கேட்கலாமா? சரிங்க. உங்களுக்கான அடுத்த வினா ரொம்ப எளிமையான விடமும் கேட்குற பாருங்க. கிரிக்கெட்டின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருங்க? கிரிக்கெட்டின் தந்தை, த காட் ஆஃப் கிரிக்கெட். சரி வாங்க வாங்க, நல்லது. இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன் உங்களுக்கான வினா கேட்கலாமா?
2: புதுசா குடும்பம்.
0: சரிங்க. உங்களுக்கான வினா, கணித மேதை என்று யாரை நம்ம சொல்லுவோம்? கணித மேதை என்று நாம் யார் அழைப்போம்? கணித மேதை என்று யாரை நாம் அழைப்போம்? அதான் உங்களுக்கான வினா.
2: நன்றி சார்.
0: சரிங்க வாங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேர வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: சக்கரவர்த்தி.
0: சரி, என்னங்க சக்கரவர்த்தி ரொம்ப நாள் ஆளுக்கானா? எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? என்னங்க இப்படி சொல்றீங்க? கேஆர்பி அணை இப்படி சொல்றீங்களே, கிருஷ்ணகிரி டேமா? ஆ, என்னங்க தப்பு தப்பா சொல்றீங்களே. சரிங்க வாங்க, நல்லது, நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேர் வருக வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சரிங்க சண்முக சுந்தரம், உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
4: கேளுங்க.
0: சரிங்க. ரொம்ப மனித உடலில் அதிகமாக உள்ள திரவம் எது? லிக்யூடு. ஹியூமன் பாடியில எந்த லிக்யூடு அதிகமா இருக்கு?
4: ரத்தம்.
0: இல்ல, வாட்டர். நீர்.
4: ஓ, நீர்.
0: ஆமா, சரி, அதுவும் லிக்யூடு தானே.
4: ஆமா,
0: நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கங்க,
0: சொல்லுங்க.
5: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பழக்கட குருநாதன்.
0: சரிங்க குருநாதன், உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
5: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க, நலமா இருக்கு. எப்படி இருக்கீங்க?
5: இளமையா கேளுங்க.
0: இளமையா, நீங்க எந்த மாவட்டம் சொன்னீங்க?
5: சேலம் மாவட்டம்.
0: சூப்பருங்க, சேலம் மாவட்டம். சரிங்க,
5: குளத்தூர்.
0: சேலம், அதாவது நீங்க இது மேட்டூர் பக்கத்துல இருக்கீங்க, அமைத்தானே குளத்தூர். நீர்பிடிப்பு பகுதி அருமையா இருக்கு. நீர்பிடிப்பு பகுதி சொல்லுவாங்க, தண்ணி வரலன்னா விவசாயம் பண்ணுவாங்க போல இருக்கு. தண்ணி வந்தா விவசாயம் பண்ண முடியாது.

0: தண்ணி இல்லனா விவசாயம் பண்ணலாம், விவசாயம் போட்டாங்களா தண்ணி கீழே போயிடுச்சு.
1: சரிங்க,
0: நம்ம கலைக்கு அதுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும்.
1: சரி ஓகே, உங்களுக்கு நான் என்ன கேட்கலாமா?
0: கேளுங்கண்ணே.
1: சரி, ரொம்ப உங்களை ஒட்டியே கேட்கற மாதிரிங்க. மேட்டூர் அணை இருக்குதுங்களா? அது எந்த ஆண்டு கட்டப்பட்டது? அனைவரும் நீங்க அப்ப பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானே, இல்ல பிறந்த இல்லையே தெரியல எனக்கு. மேட்டூர் அணை எந்த ஆண்டு கட்டப்பட்டது?
2: 1934.
1: சொல்லுங்க.
2: தர்மபுரி மாவட்டம் கடத்தூரிலிருந்து உமர் ஃபாரூக் பேசுறீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க. உங்களுக்கான உமர் பார்க் உங்களை கேளுமா?
2: கேளுங்க.
1: சரிங்க, டார்ஜிலிங் அப்படின்ற ஒரு சுற்றுலா தலம் இருக்கு இந்தியாவில், அது எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குது உங்களுக்கான வேணா? டார்ஜிலிங் என்ற சுற்றுலா தலம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கிறது? ரொம்ப பிரபலமானது, அது
2: தேடி.
1: ஆஹா, சூப்பருங்க. மேற்கு வங்காளம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். சரிங்க, நல்லதுங்க. ஓகேவா, உங்களுக்கு நான் அடுத்து என்ன
2: கேட்கலாமா?
1: சரிங்க, உலகிலேயே மிக நீளமான அணை, த லார்ஜஸ்ட் டேம், அது எந்த அணைன்னு தெரியுங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா?
2: உலகிலேயே மிக நீளமான அணை, லார்ஜஸ்ட் டேம்.
1: ஆமா, உலகிலேயே மிக நீளமான அணை இது.
2: லார்ஜஸ்ட் டேம்.
1: அது என்ன பேர் சொல்லுங்க?
2: லார்ஜஸ்ட் டேம். த்ரீ கார்ஜஸ் டேம்ங்க.
1: ஆஹா, அது இல்லைங்க, ஹீராகுட் அணைனு ஒரு
2: ஹீராகுட் அணைங்க.
1: ஆ, அதுதாங்க நான் சொன்ன சொல்றீங்க திருப்பி. சரி, நல்லதுங்க. வாங்க, நல்லதுங்க. வாழ்த்து. இனி பிள்ளை நியமம் அடுத்த நேரம் இது தருமபுரி பண்பு 2.5 ஏற்காடு 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தென்றல், இன்றைய இளம் தென்றல், சொல்லுக வெல்லுக அப்படின்னு உங்களுக்கான புதறிவினை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த நேரம் சந்திப்போம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவெளி.
3: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
5: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக் கல்லூரி எதிரில் தர்மபுரி.
6: நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345
8: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
9: ஸ்ரீனி சார், நீங்களா?
8: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
9: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
8: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
10: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
11: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
12: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
13: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
14: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
14: அனில் சோயா சங்க்ஸ்.
12: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப், ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் ஸ்டெர்வெட்.இன்.
15: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
16: தொடர்புக்கு 9500848420.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை

0: தினம் தினம் நலம் தரும்
1: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
2: எட்டு மணி 20 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தண்டன் இன்னைக்கு சொல்லுக வெள்ளுக பலம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம புதறி வினா கேட்டுருக்கோம். நீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கான 3 புதறி வினாவுக்கு பதில் சொல்லினா பரிசு பாடல்கள் கொடுக்கப்படும். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரிங்க பெருமாள், உங்களுக்கான வினா கேட்கலாமா? இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர் யார்? இல்லைங்க, சரோஜினி நாயுடு. சரிங்க, இனிப்பில் இனிமே அடுத்த நேரம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: காரியமங்கலம் மட்டும் எம்ஜிடி கேமராஜ்.
2: சரிங்க, உங்களுக்கான வினா கேட்கலாமா?
3: கொடுங்க.
2: சரிங்க, உங்களுக்கான வினா, நல்லத்தங்கால் அணை தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இப்ப நம்ம வானிலை அறிக்கை கூட படிச்சோம்.
3: நல்லத்தங்கால் அணையா?
2: ஆமா.
3: திருநெல்வேலி?
2: திருநெல்வேலி, திருப்பூர். அவன் நாடகம் பார்த்துருக்கீங்களா, நல்லத்தங்கால் நாடகம்லாம்? சரிங்க, இதோட இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் இருக்கு. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? வணக்கம், இனிப்பில் இருக்கீங்களா? உங்க பேர்
4: என்னங்க?
2: அடுத்த நேரம் வணக்கம்.
5: சகோதரருக்கு வணக்கம்.
2: வணக்கங்க.
5: அரியலூர் மாவட்டம் வாரியல் என்ன?
2: சரிங்க, உங்களுக்கான வினை கேட்கலாமா? மாவட்டத்தில் அமைந்துள்ளது?
5: கோவை மாவட்டம்.
2: கோவை. வணக்கம்.
5: வணக்கம்,
2: சொல்லுங்க. வணக்கங்க. சரிங்க, மாறி உங்களுக்கு என்ன கேட்கலாமா? குற்றாலம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு, தெரியுங்களா? அது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? எங்க? சிவகாசியில? தென்காசி. சரிங்க, பரவாயில்ல, வாங்க, நல்லதுங்க, நன்றி. சரி, இனிப்பில் இனிமே அடுத்த நேரம். வணக்கம். வணக்கங்க.
6: ராஜா பேசுறேன், பாபர் பட்டியல.
2: ராஜா, நீங்க எதுவும் லால் இங்க போலையா?
6: இங்க போலீங்க.
2: சரிங்க, உங்களுக்கு என்ன
6: கேட்கலாமா?
2: அறபலீஸ்வரர் திருக்கோவில் ஒரு கோவில் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான கோவில். அது எந்த ஊர்ல இருக்குங்க? அறபலீஸ்வரர்
6: திருக்கோவில்.
2: அறபலீஸ்வரர் திருக்கோவில் பக்கத்துல அப்படிங்களா? சரிங்க, உங்களுக்கான அடுத்த வினா வந்து, பறவை

0: மனிதன் அல்லது பறவைகளின் தோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார்?
1: சலீம் அலி.
0: சலீம் அலி என்பது ரொம்ப அற்புதமான பதில். ரெண்டு வினாவுக்கு சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. சரிங்க, உங்களுக்கான அடுத்த வினா நம்ம கடைசி வினா கேக்குறேன் பாருங்க. T20 உலக கோப்பையை வென்ற முதல் இந்திய கேப்டன் யாருங்க? இந்திய கேப்டன், T20 உலக கோப்பை வென்ற முதல் இந்திய கேப்டன். இல்லைங்க, என்ன மறந்துட்டீங்க? 2007 நம்மளால மறக்க முடியாது. ஒன்லி வித் த மோஸ்ட் MS தோனி மறந்துட்டீங்களா? சரிங்க, சூப்பர். ரெண்டு வினாக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா சொல்லுக விலக புதறி வினா வந்து கேட்டுட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் அற்புதமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நாம அடுத்த நேரம் சந்திக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.

0: கேஜி நெய்.
1: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ் 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நினைவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: எட்டு மணி 33 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தண்ட இன்னைக்கு சொல்லுக வெள்ளுக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர வருக வணக்கம்.
8: உங்க சகோதரருக்கு இனிய வணக்கம் ஐயா.
7: சரி வணக்கம்மா, உங்களுக்கான வினா கேட்கலாமா?
8: ம், கேளுங்க ஐயா.
7: சரிங்க, ரொம்ப இனிமையான வினா வினா கேட்கறேன் பாருங்க. கேட்டுச்சிங்களா
8: ஐயா? கேட்குதுங்க ஐயா, சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
7: கணித மேதை அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோங்க? ராமானுஜம் என்பது சரியான பதிலுமா? சூப்பர். உங்களுக்கு நான் ரெண்டாவது என்ன
8: கேட்கட்டுமா?
7: சரிங்க. ரேடியம் லேடி, ரேடியம் லேடி என்று சொல்லப்படுவர் யாருங்க? ரேடியம் லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்பனா சாவ்லா இல்லம்மா, அவங்க பேரு மேரி கியூரி.
8: சரிங்க,
7: நல்லதுமா, சூப்பர். கல்பனா சாவ்லா ஒரு வீரப்பெருமையை ஞாபகப்படுத்தினாங்க, வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வணக்கங்க.
9: சரிங்க.
7: ரத்தத்தில் உள்ள சிவப்பு ரத்த அணுக்கள் உருவாகும் இடம் எதுங்க? ரத்தத்தில் உள்ள சிவப்பு ரத்த அணுக்கள் உருவாகும் இடம் எதுங்க? சரிங்க, எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவாங்க.
10: இனி இரவு வணக்கம்.
7: வணக்கங்க.
10: மேச்சேரி கச்சராயனூர் ஜெயராமங்க ஐயா.
7: சரிங்க, உங்களுக்கான வினாக்கிழமை என்ன வேலை? சரிங்க
10: ஐயா, கைத்தறி நெசவாளர் ஐயா.
7: அப்படியே காலையில கெட்டு இருப்பீங்க.

0: ஆமாங்க ஐயா.
1: சரிங்க, உங்களுக்கான வினா
0: சொல்லுங்க.
1: ரொம்ப எளிமையான வினா கேட்கணும் அப்படின்னா கடற்கரை பற்றி கேட்குறேன் பாருங்க. சரிங்க, கோவளம் கடற்கரைன்னு சொல்லுவாங்களா?
0: ஆமாங்க ஐயா.
1: கோவளம் பீச் அது எங்க இருக்குங்க?
0: ஐயா கடலூர் மாவட்டம்.
1: கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது.
2: சென்னை மாவட்டம்.
1: இல்லைங்களே.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா.
3: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சரிங்கம்மா. சாந்திமா, உங்களுக்கு வேணா கேட்கலாமா?
3: கேளுங்க.
1: சரிங்க, மேற்கு வங்காளத்தோட தலைநகர் என்னங்க?
3: மேற்கு வங்காளத்தோட தலைநகர்.
1: ஆமா.
3: மத்திய பிரதேசம்.
1: இல்லைங்க, மத்திய பிரதேசமும் ஒரு ஒரு மாநிலம் தாங்க. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா.
3: சரிங்க, நன்றிங்க.
1: மத்திய பிரதேசம் வந்து போபால். இனி பிள்ளை மாநிலத்தின் நேர். வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
4: இல்ல வெள்ளார், மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணி பேசுறேன்.
1: சுப்பிரமணி.
4: சரிங்க,
1: உங்களுக்கு என்ன கேக்கட்டுமா
4: ஐயா?
1: உங்களுக்கு நான் க்வெஸ்சன் கேக்கட்டுமா, வினா கேக்கட்டுமா?
4: ஐயா கேளுங்க, பேர முயற்சி பண்றேங்க ஐயா.
1: சரிங்க, பிரகதீஸ்வரர் திருக்கோவில் சொல்லுவாங்க, பிரகதீஸ்வரர் கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பிரகதீஸ்வரர் டெம்பிள், பிரகதீஸ்வரர், பிரகதீஸ்வரர் கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கோயம்புத்தூர். தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் தெரியுங்களா? தஞ்சாவூர் பெரிய கோவில் தெரியுங்களா? அந்த கோவிலுக்கு பேர் தான் பிரகதீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. ஆனைமலை புலிகள் காப்பகம் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குதுங்க?
0: சேலம் மாவட்டமா?
1: சேலம் மாவட்டம் இல்ல. உங்க ஊர்ல என்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு? வணக்கம். அடுத்தநேயர், இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்ற. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க.
5: தருமபுரி மாவட்டம் மக்கள் நாயக்கி பஞ்சாயத்துல இருந்து முருகேசன் பேசுறேங்க ஐயா.
1: மக்கள் நாயக்கம்பட்டி பஞ்சாயத்து எந்த ஊருங்க?
5: மேல்கன்னியங்கோட்டை.
1: மேல்கன்னியங்கோட்டை, அந்த மலை ஓரத்துல இருக்குங்களா?
5: ஆமாங்க, ஆமாங்க ஐயா, ஆமாங்க.
1: நான் அந்த பக்கம் போய் பார்த்துருக்கோம், மொடக்கரிக்கு போகும்போது பார்த்துருக்குங்க.
5: சொல்லுங்க.
1: சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
5: கேளுங்க.
1: சரிங்க, பழனி ஆண்டவர், பழனி பழனி போயிருக்கீங்களா?
5: ராணிப்பேட்டை
1: சொல்றீங்களா? இல்லீங்க, பழனி போயிருக்கீங்க பத்தியா தெரிஞ்சுக்கணும். திண்டுக்கல் மாவட்டம். சரி, வாங்க. நல்லது. இனி பழனி மாவட்டத்தினர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
0: அதோட
1: விரிவாக்க என்னங்க?
0: All India Institute of Medical Science.
1: சூப்பர், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்.

0: ஆஃப் மெடிக்கல்
1: மெடிக்கல் சயின்ஸ்.
0: சயின்ஸஸ் அது 1956 வந்து கொண்டு வந்தாங்க.
1: சென்ட்ரல் கவர்மெண்ட்.
0: சூப்பர். ஓகே சரி, உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்குறமா?
1: ஆ கேளுங்க.
0: சரிங்க, அடுத்து நான் வந்து ரொம்ப எளிமையான நோய் கேட்குறேன் பாருங்க. கிருஷ்ணசாகர் டேம் அப்படின்னு ஒரு டேம் இருக்கு. ம்,
1: புரியல.
0: கிருஷ்ணசாகர், கிருஷ்ணசாகர்,
1: சொல்லுங்க.
0: கிருஷ்ணசாகர் டேம்னு ஒரு அணை இருக்கு, அது எங்க இருக்குங்க? எந்த மாவட்டத்துல இருக்கு? எந்த மாவட்டத்துல சொல்லுங்க.
1: எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு?
0: எஸ், கிருஷ்ணசாகர்.
1: ஏ, மத்திய
0: என்னங்க?
1: கர்நாடகாலயா?
0: ஆ எஸ், கர்நாடகா தான். கிருஷ்ணராஜா சாகர்னு சொல்லுவோம், இல்ல கிருஷ்ணசாகர் சொல்லுவோம். எந்த மாவட்டத்துல இருக்குங்க?
1: மைசூர் நினைக்கிறீங்களா?
0: கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஏ, கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் மைசூர் பக்கம்ல
0: இருக்கு. ஓ, அது மண்டிய டிஸ்ட்ரிக்ட். மைசூர் பக்கம் தான் இருக்கு. அங்கே மைசூர்னு கொஞ்சம் ஒரு ஆமாம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் டைமு. அது மைசூருக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட அது மண்டிய மாவட்டத்தில் அமைந்திருக்குது. கிருஷ்ணராஜசாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தண்ணி வர, அங்கே தண்ணி ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுடைய ஒகேனக்கல் மீட்டருக்கு தான் தண்ணி வராது. கரெக்ட், கரெக்ட். நியர்பை மைசூர் தான், மாவட்டம் வேறு. சரி, நல்லதுங்க. வாங்க, வாழ்த்துக்கள். சூப்பரா சொன்னீங்க. இனிப்பள்ளி அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: துறை
0: அண்ணாமலை பொது.
2: ஆமா சார்.
0: சரிங்க. இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படும் இடம் எதுங்க? இந்தியாவின் நயகரா. ஒகேனக்கல் போயிருக்கீங்களா? ஒகேனக்கல் போயிருக்கீங்களா?
2: வணக்கம்.
0: அடுத்த நேயர்,
2: என்ன
0: கேக்கலாமா? திங்கட்கிழமை தருமபுரி மாவட்ட நேயர்கள் வரலாம்.
2: சுகமாக
0: சரிங்க. உங்களுக்கான வேணா ஆழியார் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு? ஆழியார் அணை
2: நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம்
0: இல்லைங்க, கோயம்புத்தூர். நல்லது, நல்லதுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். இளம் தென்றல் சொல்லுக்கு வெள்ளுக்காக அதற்கு முன்பாக ஒரு இனிமையான பாடலு கேட்போம். பாடலுக்கு முன்பாக விளம்பர இடைவேளை.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன். சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
4: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை

0: வழங்குவோர் அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஏட்டு மணி 50 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். இளம் தென்றல் இன்னைக்கு சொல்லுக வெள்ளுகாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம கூட இன்னைக்கு அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில இருந்து பேசுறேன்.
1: நங்கவள்ளியில பேசுறீங்களா? சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாமா? சரிங்க, ரொம்ப எளிமையான நினைவை கேட்கறேன் பாருங்க. என்ன படிக்கிறீங்க? மனித உடலில் இன்சுலின் எங்கு சுரக்கிறது?
2: பான்க்ரியாஸ்.
1: என்னங்க?
2: பான்க்ரியாஸ்.
1: பான்க்ரியாஸ் அப்படின்னா அது ஒரு உறுப்பு.
2: கணையம்.
1: கணையம் என்பது சூப்பர்மா, வாழ்த்துக்கள், அருமை. ஓகே, உங்களுக்கு நான் நிறைவு என்ன கேட்கணுமா? தமிழ் மொழியின் முதல் பழமையான இலக்கண நூல் எதுங்க? தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல், பழமையான துலக்க நூல், இலக்கண நூல் எதுங்க? தொல்காப்பியம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்மா, சூப்பர். சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
2: நீங்க விரும்பிய பாடல போடுங்க.
1: சரிங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். நன்றிமா.
3: ஆடி காத்துலயும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அன்பே ஓசேலே நீ முன்னே நடக்கையிலே கையாட்டி அழைக்கிதடி பின்னே வரு.

0: ஒரு வாய பொத்திக்கிட்டு சொந்தமா சுருத்தா கால ஓட்டுன கரச காட்டுமண்ணா, சேலையில ஓட்டுன செவ காட்டுமண்ணா, அவனா இவனா ஆத்தரமா என் வீட்டு
1: மூஞ்சிய பேத்துற தள்ளுறி
2: டை கூப்பிடுறாவளா.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம், தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: எட்டு மணி 58 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் நண்டல். இன்னைக்கு சொல்லுக வெள்ளுக இணைப்பில் இணையக்கூடிய இடத்துல விடுபட்டாங்க. இணைப்பில் இனிமே நேயர் வருக, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, பேசுங்க. என்னங்க உங்க பேரு?
5: ஹரிசங்கர்.
4: ஹரிசங்கர், ஹரிசங்கர் உங்களுக்கான கோயில் கோனார்க். கோனார்க் சூரிய கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுங்க? இல்லைங்க, ஒடிசா. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, ஒற்றை கொம்பு காண்டாமிருங்கள் பிரசித்தி பெற்ற தேசிய பூங்கா எந்த பூங்காங்க?
6: தேசிய பூங்கா.
4: சரிங்க, ஜாக் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
6: கர்நாடகா.
4: கர்நாடகா. புகழ்பெற்ற அம்மன் கோயிலான மீனாட்சி அம்மன் கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குதுங்க? சூப்பருங்க, பட்டை கிளப்பிட்டீங்க, வாழ்த்துங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. சூப்பருங்க, வெரி குட்டுங்க, வெரி குட்டுங்க. அதான் சரி, நன்றி, வாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நேர்கள் உங்களோட நினைவிற்கு இன்று திங்கட்கிழமை என்பதால் இன்னைக்கு இரவு 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேர்கள் உங்களுக்கான நேர் தாங்க தருமபுரி. இன்னைக்கு தருமபுரி நம்ம மாவட்ட நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு வச்சுக்கலாம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு 10 சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேர்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். இனி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 9:15 செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: மேடம்.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
3: எல்லாருக்கும் வணக்கம்.
2: காதி கிராம தொழில்கள் ஆணையம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படி சொன்னா மிக இல்லை. அந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணிகள் என்ன சார்?
3: கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், ஷார்ட்டா வந்து நம்ம கேவிஐசின்னு சொல்லுவோம். இந்த கேவிஐசி வந்து மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனம். இது 1956 பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இந்த நிறுவனத்துடைய ஒரு மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது மிக முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாரதத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
2: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது சுயசார்பு இந்தியா அப்படிங்கிறது தான் நம்ம அரசோட இலக்கு. அந்த இலக்கினுடைய ஒரு பயன்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்தோட செயல்பாடுகளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கிட்டு இருக்கு சார்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன?
3: ஆக்சுவலாக கதராடைங்கிறது பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைவதற்கு கதருடைய பங்களிப்பு வந்து ஒரு மிக முக்கியமானது. நம்ம இப்போ சர்க்கான்னு சொல்லுவோம், அந்த சர்க்காவில் தான் வந்து நம்ம நூல் வந்து நூற்கிறோம். ஆங்கிலேயரை வந்து நம்ம இந்தியாவுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றத்திற்காக ஒரு மிக முக்கிய பங்காற்றியது நம்முடைய கதராடை. தற்போது வந்து கேவிஐசி இந்த கதராடையுடைய முன்னேற்றத்திற்காக அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நார்மலாக நம்முடைய அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையும் கதராடை ஸ்பின்னர்ஸு ப்ளஸ் வீவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் கேவிஐசி மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம், அவங்களுடைய ஒர்க் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக இந்த ஸ்கீம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். அந்த சர்வோதய சங்கங்களுடைய மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கேவிஎஸ்சி மூலியமாக 15 லட்சம் வரையிலும் சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
2: இப்போ நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்குது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் சொல்லும்போது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பங்களிப்பு சார், எவ்வளோ சதவீதம் பங்களிப்பு வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை வந்து வளர்ச்சி பெற வைக்க முடியும் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு பரந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒதுங்கிவிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆணையத்தோட அந்த முக்கிய பணிகள் என்ன சார் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்?
3: ஆக்சுவலாக ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேவிஎஸ்உடைய மிக முக்கிய குறிக்கோளும் கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். திட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம தொழில்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அதை வந்து நம்ம கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டம் மூலியமாக செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்பிரனர் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அந்த திட்டம் மூலியமாகவும் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறது கேவிஎஸ்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. கேவிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அண்ட் நோடல் ஏஜென்சி.
2: இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த தொழில்கள் ஆணையத்தை எவ்வாறு அணுகலாம்? அதற்காக இப்போ மக்கள் கிட்ட வந்து இது போய் சென்றடையணுன்றதுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன சார்?
3: ஆக்சுவலாக இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக யாராவது ஒருத்தர் வந்து சுயமாக தொழில் தொடங்கணும், உற்பத்தி சார்ந்த துறையிலையும் தொழில் தொடங்கலாம், சேவை சார்ந்த தொழிலும் தொழில் தொடங்கலாம், ரெண்டுத்துக்குமே அவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஆன்லைனில் தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்சிடி வருது எல்லாமே ஆன்லைனில் தான் இது பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா ட்ரான்ஸ்பரன்சி வந்து கம்ப்ளீட்லி மெயின்டைன் பண்ணலாம்.
2: மக்கள்கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ கிராம மக்களுக்கு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்லைன் அப்படின்றது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்போது நீங்கள் வந்து கிராம தொழில்கள் ஆணையத்தை வந்து மக்கள் இது போலலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்?
3: நம்ம டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ங்கிற ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் 4 ஏஜென்சி இருக்கிறாங்க. மாவட்ட தொழில் மையம் டிஐசி, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லாட்டி அது நியர்பையில் இருப்பாங்க, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் கேவிஐசி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அவங்களும் ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் காயர் போர்டு, கயிறு சார்ந்த தொழில்கள் பண்ணுறதா இருந்தால் காயர் போர்டு. இந்த 4 ஏஜென்சியும் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்

0: நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் ஒவ்வொரு கிராமத்திலையும் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாமே அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் வரணுங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்கள்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த பயனாளிகள், அவங்களுக்கு நீங்க முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? பயனாளிகளை நீங்க எப்படி தேர்வு செய்யறீங்க சார்?
0: ஆக்சுவலாக அந்த பெனிஃபிஷரி சுயமாக தொழில் தொடங்கணும்னு சொல்லி வரவங்க வந்து அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்க போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு எங்கே விற்க போகிறாங்கங்கிறது எல்லாமே டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. அதேமாதிரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சம் நாங்களும் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறது நாமளும் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து அதிகபட்சமாக 50 லட்சம் வரையில் அவங்க லோன் வாங்கலாம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சம் 20 லட்சம் வரையிலும் லோன் வாங்கலாமுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வேணுமானா எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. பட் சப்போஸ் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து அவங்க லோன் காஸ்ட் வந்து 10 லட்சத்தோட அதிகமாக போகும்போது பெனிஃபிஷரி 8வது படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய லோனில் பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் சப்சிடி 35% வரையிலும் சப்சிடி வரும். இந்த சப்சிடி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் டோட்டலாக மாறும். கிராமப்புறங்களில் தொழில் தொடங்குற ஒரு பெனிஃபிஷியரி அவங்க பர்டிகுலராக ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா 35% சப்சிடி வரும். அதே பெனிஃபிஷியரி நகர்ப்புறத்தில் தொழில் தொடங்குறாருன்னா அதிகபட்சம் 25% வரையிலும் சப்சிடி வரும்.
1: இப்போ விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேனீ வளர்ப்போ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறீங்க சார்?
0: ஆக்சுவலாக கேவிஐசியில் வந்து கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தல் தொழில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமிஷன் ஸ்கீம் தேன் புரட்சி திட்டம் சொல்லி நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பனை மரத்திலிருந்து நிறையா மதிப்பீட்டு பொருள் நம்ம பண்ணலாங்க. அந்த பொருள்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான பாம்கோர் ப்ராடக்ட் தயாரிக்க உண்டான ஸ்கீம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி பனை நீராவில் இருந்து பனை வெள்ளம் தயாரிக்கிறது எப்படி, அதில் இன்னும் வேறு என்ன மாதிரியான மதிப்பீட்டு பொருள் எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் அதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேமரின் அதாவது புளி, தர்மபுரி ஒசூர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துலேருந்து எப்படி நம்ம புளிய மரத்தில் எப்படி புளி பிரித்து எடுக்கிறது, அதிலிருந்து எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குயவர்கள் எல்லாமே வீலில் மேனுவலாக வச்சு தான் மட்பாணம் தயாரிச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேவிஐசியில் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பாட்டு வீல் அது நாங்க கொடுக்குறோங்க. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வரையிலும் வரும்.
1: எங்களுடைய அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து மானிய விலையில கொடுக்குறீங்களா இல்ல வந்து இலவசமா கொடுக்குறீங்களா சார்?
0: ஒரு பெனிஃபிஷியரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான். சப்போஸ் அதே பெனிஃபிஷியரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா 20% அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 15,000 வந்து 20% ஜென்ரல் கேட்டகரி அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணணும்.
1: இப்போ இந்த மானியம் இல்லை எனக்கு வந்து முழுமையாகவே வந்து அது இலவசமாகவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சான்றுகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார்?
0: இலவசமாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட் அவங்க வந்து விஓ கிட்ட இருந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து டூல் கிட்ஸ் கொடுப்போம் இந்த கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் நாங்கள் வந்து அகர்பத்தி குடிசை தொழில்களில் அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு உண்டான மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வுட் இப்போ கிராமத்தில் வந்து கார்பெண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜன்னல் தயாரிக்கிறது கதவு தயாரிக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு உட்டு ஒன்ஸ் அகைன் அவங்க மதிப்பீட்டு பொருள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங் எல்லாம்
1: கொடுக்குறோம்.
0: மர பொம்மை அதெல்லாமே பண்றது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ டேர்ன் வுட் மாதிரி மரத்தோடைய லெக் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது பண்றது அதெல்லாமே பண்றதுக்கு உண்டான லேத் மிஷின் வந்து கேவிசி மூலம் அதோட காஸ்ட்டே ஒரு 25,000 ரூபா வரையில வருங்க. அந்த 25,000 ரூபா மதிப்புள்ள அந்த லேத் மிஷின் ப்ளஸ் அலாங் வித் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸும் கேவிசி மூலியமாக கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக ஒரு 20 நாள் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அட்டன் பண்ணுறது. அந்த ட்ரைனிங்லேருந்து ஃபுட்டு ப்ளஸ் டூ அண்ட் ஃப்ரோ வேஜ் லாஸ் காம்போனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து

0: இருக்கிறது. அந்த ட்ரைனிங்லேருந்து ஃபுட்டு ப்ளஸ் டூ அண்ட் ஃப்ரோ வேஜ் லாஸ் காம்போனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பயிற்சி வழங்குறோம், அதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் கூட சொல்லியிருக்கீங்க, அதற்கான அந்த உபகரணம் வழங்குற சொன்னீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த தேனி வளர்ப்புக்கான விஷயங்கள், அதில் வந்து அந்த தேன் சேகரிக்கிற பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்களா சார் நீங்கள்?
0: ஆக்சுவலாக 2017-18 இருந்து மத்திய அரசாங்கம் வந்து தேன் புரட்சி திட்டம் சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தேன் புரட்சி திட்டம் கேவிஐசியும் 2017-18 இருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டம் மூலியமாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1500 பெனிஃபிஷியரிக்கு 15,000 தேனி பெட்டிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டத்தில் பயனடைந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத மகளிர், இளைஞர்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக அவங்க வந்து சிட்டிக்கெல்லாம் வரணும் தேவையில்லை, நம்மளே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு டைரெக்டாகவே
1: உங்கள் டீம் அங்கே
0: போயிட்டு, நம்மளுடைய டீம் மாஸ்டர் ட்ரைனர்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களே அந்த இடத்துல போயிட்டு 10 நாள் டீட்டெயில் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கு 10 தேனி பெட்டிகள் நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். தேனி பெட்டிகள் அதுலேயே தேன் அடையும் அதில் இருக்கும். அது இல்லாமல் எப்படி நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ப்ளஸ் பி வெயில், அதை கத்தி, ஒரு சில தேனீக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாத்தோட காஸ்ட் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000-30,000 ரூபா வரையில் வருங்க. அதுவும் நம்முடைய கேவிஐசியிலேருந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறோம். பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கும், இல்லாத பட்சத்தில் அவங்க 10% அல்லது 20% அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த தேன் புரட்சி திட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது டோட்டலாக 10 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து தேனீக்கள் எப்படி நம்ம வளர்க்குறது, தேனீக்களை எப்படி நம்ம பராமரிக்கிறது அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி தேனீக்கள்லேருந்து தேனை எப்படி பிரித்து எடுக்கிறது, அதே மாதிரி தேனடைய எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், இப்போ தேனி வளர்ப்பு அந்த தேனை பிரித்து எடுக்கிற முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க, ஆனால் தேன் அப்படின்றது நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா, இல்லை அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்குது சார், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: ஆக்சுவலி தேனுங்கிறது ஒரு நல்ல உணவு, நம்ம இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மருந்து மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்கணும், எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி. ஆமாம், அது நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னு நம்ம வேறு மாத்திரைலாம் எடுத்துக்க தேவைப்படாதுங்க. ஸோ அந்த தேன் பொறுத்தவரையில் மிச்சம்னா நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது, அதை நம்ம ரெகுலராக நம்முடைய உடம்புல நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேன் வந்து நம்ம அசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறத விட இப்போ நிறைய வந்து மதிப்பூட்டு பொருள்கள் பண்ணி வித்துட்ருக்கிறாங்க. அதாவது நெல்லிக்கனி ஊற வச்சு கொடுக்குறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான மதிப்பூட்டு பொருளோடு வச்சு பண்ணி அதுவும் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ தேன் பொறுத்தவரையிலும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலரு, அதோட நறுமணம், அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி, டேஸ்ட்டு எல்லாமே வந்து எப்படி எதை பற்றி இருக்கும் அப்படின்னா எந்த விதமான பூவிலேருந்து அதை தேன் கலெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்க.
1: அதாவது எந்த பூவிலேருந்து அதுக்கு வந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறமும் மனமும் மாறும்.
0: நிறம், மனம், குணம், ப்ளஸ் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும்.
1: காவி கிராம தொழில்கள் ஆணையம் சுய தொழில் முனைவோருக்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு வருது. குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலனுக்காக தேனி வளர்ப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. அதற்கான அந்த தேன் புரட்சி திட்டம், தேன் வகைகள், அதன் பயன்கள் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தேனை சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளையும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கி வருகிறது. நேயர்களே, அது பற்றிய தகவல்களை வரும் வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள 2 பாகத்தில் கேட்கலாம்.

0: பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
5: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
6: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: ஹலோ, யார் பேசுறது?
7: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்பஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
6: சொல்லுங்க, என்ன விஷயம்?
7: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
7: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
6: என்ன வேலை சார்?
7: பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். நீங்க வீட்ல இருந்து மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
6: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாவா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
7: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு வாட் டைம்

0: அப்ப நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
1: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
0: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
1: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா அமுச்சாச்சு அமுச்சாச்சு, இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
2: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.

0: இனிமையான இந்த இரவு வேளையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இரவை மேலும் அழகாக வருகிறது சுகமான ராகங்கள். ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் கேட்டாலும் கூட இன்றும் சில பாடல்கள் நம் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய பாடல்கள், ஆயிரம் அர்த்தங்கள் அல்லது இசையோடு நம் மனதை கவர்ந்த பாடல்களாக இருக்கலாம். அந்தமாரி இனிமையான பாடல்களை வந்து நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமை என்பதால் தருமபுரி மாவட்ட நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நீங்கள் அழைக்கின்ற தொலைபேசி 0643 42 24 40 30 என்ற நிலம், மற்ற நேரம் 94 86 81 10 25 என்ற நிலம், மற்ற நேரங்கள் 0643 42 24 40 31 என்ற நிலம், மொட்டனாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இன்னைக்குடைய முதல் அன்பின் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாமா? இவ்வளவு சோகமான சாங்க கேக்குறீங்கம்மா?
1: ரோகம்
0: இல்ல, அப்படிங்களா? சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு அருமையான பாடல் வந்து கேட்டிருக்கீங்க. எங்க ஊர் ராஜா அந்த திரைப்படம் கேட்போங்க.
1: ஓகேண்ணா, நன்றிண்ணா,
0: நன்றி.
2: நான் பிறந்தேன் போங்கடா போங்க.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.

0: 10:06 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் இன்னைக்கு திங்கட்கிழமை என்பதால் தருமபுரி மாவட்ட நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டுட்ருக்காங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர வருக வணக்கம்.
1: இரவு நேரத்துல பழைய பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: சரிங்க பீமராஜ், என்ன பாடலாம் கேட்கலாங்க?
1: 1969 வெளிவந்த படம் குருதட்சணை. அந்த படத்திலிருந்து ஓராங்க ரகம் அப்படின்ற கண்ணி என்ற அற்புதமான பாடலை அனைவருக்கும் கொடுங்க.
0: சரிங்க கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.
0: இன்னைக்கு சுகுமான் ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுட்ருக்காங்க. அந்த நேர்கிட்ட அந்த பாடலை கேட்டுப்போம். தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பத்து மணி 12 நிமிடம் இது சுகமான ராக நிகழ்ச்சியில் இருந்திருக்கணும். இன்னைக்கு தர்மபுரி மாட்டினீர்கள் நம்ம கூட இன்னைக்கு அடுத்த நேரம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கங்க, சொல்லுங்க.
6: அதகபடி பஞ்சாயத் சின்ன தரங்க சாந்தமூர்த்தி.
5: சொல்லுங்க சாந்தமூர்த்தி, என்ன படம் கேட்கலாம்
6: சார்? விவசாய படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் சார்.
5: சரிங்க, கேட்கலாங்க.
6: நன்றி.

0: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
2: பத்து மணி 17 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமானராக இன்னைக்கு தருமபுரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: கொம்பையிலிருந்து மாறி.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: விஜயகண்ணிலிருந்து ஒரு பாட்டு கொடுங்க சார்.
2: சரி, கேட்கலாம். நன்றிங்க.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: பத்து மணி 24 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகுமாறாங்கள் நம்ம கூட இணைக்கூடிய அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: தருமபுரி மாவட்டம் ஏலகிரி குணசேகரன்.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
4: நமது அனைத்து நேயர்களுக்காகவும் ராஜாவின் ராஜா படத்திலிருந்து நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்ற பாட்டு கொடுங்க.
3: கேட்கலாங்க.
4: நன்றி.

0: 10:28 நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5 சுகமான்றாங்கள். இன்னைக்கு தருமபுரி மாவட்ட நேர்களோட விருப்பாளர் கிட்ட இருக்க. வணக்கங்க
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்குங்க. எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க.
1: ரொம்ப நாளா ஆச்சுங்க நம்ம வானொலி கனெக்ஷன்ல வந்து. ஒன்னாம்பட்டி ரயில்வே கேட்டு மசூதி பக்கத்துல இருந்து ரிட்டையர்ட் ஜெயபிரகாஷ் பேசுங்க சார். எங்கள் சங்கத்திலிருந்து ஒரு நல்ல பாடலை கொடுங்க. அனைத்து நேயர்களும்
0: சார் கேட்கலாங்க.
1: தேங்க்யூ.

0: 10:33 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகம் நம்மோடு இணைக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கங்க.
1: வணக்கம் சுரேஷ்.
0: சொல்லுங்க சுரேஷ். நம்ம பழக்கலாம்
1: சார். அச்சமலை அச்சமலை படத்துல பாடல் கொடுத்துருங்க சார்.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: நன்றிங்க. மகிழ்ச்சி.

0: 10:37 மேடம், நம்ம கூட இனி கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்,
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க. வணக்கங்க.
1: என்னங்க
0: உன் பேரு?
1: ஜான் பாஷா.
0: ஜான் பாஷா, சரிங்க. என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: 16 வயதுல செஞ்சிருக்க பாட்டு
0: கேட்கலாங்க. என்ன

0: 10:42 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகுமான் இன்னைக்கு தருமபுரி மாவட்ட நேர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. இனிப்பில் இணைக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஏலகிரியிலிருந்து ராஜேஸ்வரிங்க ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அணக்கிலிருந்து மச்சான பாத்தீங்களா பாடல் போடுங்க ஐயா.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: நன்றி.

0: 10:47 இந்த தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமன்றாங்க. இன்னைக்கு தருமபுரி மாவட்ட நேர்கள் இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம்.
0: நன்றிங்க.

0: பத்து மணி 52 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான்றாங்க நம்முடைய கூடிய அடுத்த நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அதியமான் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
0: என்னங்க கலைமணி, கவிதையோட வருவீங்க? இன்னைக்கு கவிதையும் காணும், ஒண்ணும் காணும்.
1: கவிதை நான் 3 மாசம் ஆகி வந்து.
0: சரிங்க, வாங்க, இனிமேல் தொடர்ந்து லைனுக்கு வாங்க. சரி, என்ன பாட்டு கேள சொல்லுங்க.
1: பிரிய படத்திலிருந்து என் உயிரினி தானி என் உயிரினா தானி அந்த பாடல்.
0: பயங்கரமா பாடுறீங்களே.

0: 10:57 நம்ம கூட நீ அடுத்த நேர் வணக்கம். இனிப்பிரிய வாங்க வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: நான் மதிகன்பாளையம் ராமகாய் இருந்து 1வது வந்து லட்சுமி பேசுறேன் ஐயா.
0: என்ன லட்சுமி, ஒண்ணும் தூங்கவே இல்லைங்களா?
1: ஏங்க, நான் எஃப்எம் முடிஞ்சாதாங்க மேல போய் சாப்பிடுறேன்.
0: எஃப்எம் முடிஞ்சதா போய் சாப்பிடுங்க. நைட் சாப்பாடு நைட் மிட் நைட்டுக்கு தான்.
1: 11:00 கேங்க கழிவுண்டா சாப்பிடுங்க.
0: சரிங்க, ஓகே. என்ன பாலகலா சொல்லுங்க
1: ஐயா. புதிய பூமி.
0: புதிய பூமி. ம்,
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை
0: வாய்ப்புகள் பிள்ளை சமபாட்டு கேட்டுக்கிறாருங்க. சூப்பருங்க.

தாட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே பிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் போ.

0: 11 மணி 1 நிமிடம் இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வரக்கூடிய நிறைவு நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க. வணக்கங்க.
1: கெட்டுக்குட்டி சின்னசாமி.
0: சொல்லுங்க சின்னசாமி, என்ன பழக்கலாம்?
1: என்னன்னு திரைப்படத்தில் கொண்டை ஒரு பக்கம்.
0: சரிங்க, கேட்கலாங்க.

0: கைய கொடுத்த போது இழுத்ததென்ன கள்ளியம்மா.
1: நினைவுக்கு வருகிறது இன்றைய சுகுமான் ராக நிகழ்ச்சி. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா சேலம் மாவட்ட நேயர்கள் நாளைக்கு இரவு 10 மணிக்கு சுகுமான் ராக நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்கள் கேட்கலாம். இது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashvani, the new

11 மணி 10 நிமிடம். இனி நாளை நாம் பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சி நிரலினை கேட்போம். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மல்லை மொழி. நாளை மல்லையாக நம்மோடு இணைகிறார் எஸ்வி சுகுணா. காலை 7 மணிக்கு காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மல்லம், தருமபுரி அரசு பட்டுக்குடி அங்காடியின் விளைநிலவரம், தருமபுரி உலக சந்தையின் காய்கனி விளைநிலவரம் கேட்கலாம். தொடர்ந்து தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோடிக்ஸ் ரத்த பரிசோதனை வழங்கும் இனிதினது கேட்கலாம். 7:25 தருமபுரி துரசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நடந்தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலுக் சுரங்கம் சிந்தனை சிறகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன் சுரங்கம் இனிய சொல்லமது, 9:05 வானொலியில் வசந்தம் தேனி உயிர்களின் ராணி, தருமபுரி வேளாண் அறிவியல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம்ஏ வெண்ணிலா அவர்கள் பங்கேற்கும் நேர் நிகழ்ச்சி, 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11 மணிக்கு பூவை பெண் பூவை, 11 மணிக்கு தருமபுரி இனிமி சேமியா மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவை பெண் பூவை, 12:10 உங்கள் களம் புதிய தடம், 1:30 திரையிசை, 2 மணிக்கு விவசாய அரங்கம் ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்கள் தரும் தகவல், 7:30 சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் குப்பூர் ஊர் சிறப்புகள், 3 மணிக்கு கட்சியில் கலக்கல்பாளர்கள், 4 மணிக்கு விடை திருமணாக்கள், 5 மணிக்கு திரையிசை, 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:40 வேலை காத்திருக்கு, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரையிசை, 7:25 வயல்வெளி, 4 நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி தொழில்நுட்பங்கள், ஓசூர் கோடின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சி சர்மிளா பாரதி அவருடன் நிர்வகிக்கலாம், 8 மணிக்கு இளந்தண்டில் எம்பாட்டு இசப்பாட்டு, 8:30 திரையிசை, 9:30 இடைவிடாத இசைமேலை, 10 மணிக்கு சுகுமான் ராகங்கள். நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்கும் சிந்தனையாக ஒரு மகாத்மாவின் சிந்தனைகள், மயக்கம் உண்டாகும் போது அறிவு பயன்படாது, நம்பிக்கை ஒன்றுதான் நம்பை காப்பாற்ற முடியும் என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துறை நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும் சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.